அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 2 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 நாள் சனிக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 8வது குறட்பா.

0: பிறப்புக்கு காரணமான அறியாமைகள் நீங்குவதற்கு சிறப்பான துணை எனப்படும் செம்பொருளை முயன்று காண்பதே மெய்யுணர்வு ஆகும்.
1: பிற

நேர்களை நிகழ்த்தலாம் என்று நமது பண்பலையில் வளமரவுள்ள நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தனம் நல்வைக்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸின் மலரை மொழி. நம்மோடு இன்று எம் சபரீஷ். 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி உலக சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இணைந்து ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. காலை 9:05 வானலையில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். காலை 10:05 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். பிற்பகல் 12:10 தமிழ் அருவி. இன்று தாய்மையின் சிறப்பு என்ற தலைப்பில் கே குமார்வேல் அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம். அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன வளம்பர கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். பிற்பகல் 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 உழைப்போம் உயர்வோம். இன்று இளம் தொழில் முனைவோர் கே தமிழ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். 3:00 கற்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை திரும்பினாக்கள். 5:00 இனிமையான பாடல்கள் வளம்பெற மாலை தென்றல் கேட்டு மகிழலாம் நேர்களே. 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று நீலகிரி மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று வாழை மற்றும் பருத்தி சாகுபடி பற்றி ஏரியோர் காட்டு வளவு பகுதியைச் சேர்ந்த எம் பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் இளம் தென்றல் வளம்பெற காத்திருக்கிறது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்களில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நமது பண்பலையில் வளம்பெறவுள்ள நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: அவர்கள்.
1: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன்னாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஒன்று உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி, இரண்டு உடம்பால் அமையும் பகுதி, மூன்று மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் மூன்றாவதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறுகொடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிழைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடன்தோன் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு உலகு கை தரும், ஆற்றல் கொட்டிடு சாதனை வழி தரும், கடமைகள் புரிந்திடு காலம் வாழ்த்து தரும், பகைமை நிறுத்திடு பண்புகள் மெருகு தரும், சோம்பலை தகர்த்திடு சுறுசுறுப்பு மின்னிடும், அச்சத்தை விரட்டிடு வலிமை ஒளிவிடும், சிந்தனையில் குளித்திடு செயல்கள் மணக்கும், புது வழி தேடிடு வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு வெற்றிகள் கை குலுக்கும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

மீண்டும் ஒரு முறை நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இனிமையான காலை வேளை தன்னில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கான ஆன்மீக காணங்கள் நாம் கேட்டு மகிழும் நேரம் இது. காலை 6:15 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் இன்று முதல் பாடல் ஜெய விஜய.

நேரம் 6:18. இன்னிசை மெட்டுக்கள், இசை மொட்டுக்கள் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம். இறைவனுக்கான ஆன்மீக கானம் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம் இது. பக்தி மாலையில் அடுத்த பாடல் நாகூர் ஈ. எம். மணிஃபாவின் குரலில் இதோ

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: ஆன்மீக கானம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:23. இது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்த பாடல் வி. நாத்ராஜ முதலியார் அவருடைய குரலில் இதோ.

இசைக்கீற்றுகள் இறைவனுக்கு ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் நேரம் 6:26. பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜனின் குரலில்.

0: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலி உலா வந்த அந்த பாடலை பாடியிருந்தார் சிறுகால் எஸ் கோவிந்தராஜன். அந்த இனிமையான பாடலோடு நிறைவிற்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துகிறோம் நேர்களே.

0: 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மக்காச்சோளத்தினுடைய முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு. நம் நாட்டின் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. மேலும் கால்நடை, கோழி, கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025-26 ஆண்டிற்கான மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டேர்ல பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்து தென்மேற்கு பருவமழை பொழிவு மக்காச்சோள பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியின் மேற்கு ஆசியா நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நிலைப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025-26 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டேர்ல மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில சுமார் 50% மட்டுமே. எஞ்சிய தேவைக்கும் பிற மாநிலங்களின் இறக்குமதியை தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையின் கடந்த 15 ஆண்டுகளான நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2200 முதல் 2400 வரைக்கும் நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரை தொடர்பு கொள்ளலாம். அடுத்து அதிக மகசூல் தரும் நெல் ரகங்கள் பற்றி நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அதிக மகசூல் தர ரகங்களை சாகுபடிக்கு பயன்படுத்தினால் அதிக லாபம் பெறலாம். நெல்லில் தரமான விதை என்பது 80% முளைப்புத்திறன், 98% புறத்தூய்மை, 13% ஈரப்பதம் இருக்கணும். நெல் ரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆடுத்துறை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள 57 மற்றும் 59 என்ற ரகங்கள் பூச்சி மற்றும் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து அதிக மகசூலை தரும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 2022 ஆடுத்துறை 57 என்ற ரகத்தை வெளியிட்டுள்ளது. இந்த ரகம் 103-122 நாட்கள் வயதுடையது. சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு 6502 கிலோ மகசூல் ஆக கிடைக்கும். இந்த ரகம் கார், குருவை, சொர்ணவரி, நவரி மற்றும் கோடை போன்ற பருவங்களை சாகுபடி செய்ய ஏற்ற ரகம். குலை நோய், இலகை கருகள், இலை உரை கருகள், பழுப்பு புள்ளி போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். குருத்து பூச்சி, இலை மடக்கு புழு, புகையானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். மத்திய சன்ன அரிசி கொண்ட ரகம். அதிக அறவை திறன் கொண்டிருக்கும் ரகம். 6059 என்ற ரகம் 2004 வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகம் 110-115 நாட்கள் வயதுடையது. சராசரி ஒரு ஹெக்டேருக்கு 6100 கிலோ மகசூல் கிடைக்கும். இந்த ரகம் கார், குருவை, நவரை, கோடை, பின்சம்பா மற்றும் தாளடி போன்ற பருவங்களையும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகம். இலை உரை கருகள், தொங்குரோ போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். பாக்டீரியா இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் நெற்பழ நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. இட்லி செய்வதற்கு ஏற்ற ரகம். சாயாத தன்மை கொண்ட ரகம். விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதையுடன் 25 மில்லி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விதை அமிர்தத்தை ஊற்றி நன்றாக கலக்கணும். பின்னர் விதை அமிர்த கரைசல் பூசிய விதைகளை 30 நிமிடம் நல்ல வளர்த்து விதைக்கணும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதால் விதைகள் விரைவாக முளைக்கும். வேர் வளர்ச்சி துரிதமாக இருப்பதால் செடிகள் வேகமாக வளரும். முளைப்பு திறன் அதிகரித்து வயலில் பயிர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். 6057-6059 தரமான விதைகள் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை அறிவியல் துறையில் விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அடுத்து இந்த நவீன வேளாண்மையில நுண்குறை இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். மைக்ரோ கிரீன்ஸ் என்பது காய்கறி மற்றும் தானிய வகைகளை இளம் நாட்டுகளை 7 முதல் 21 நாட்களுக்குள் அறுவடை செய்து பயன்படுத்தும் ஒரு உயர்தர உணவுப் பொருளாகும். இவை சாதாரண காய்கறிகளை விட பல மடங்கு அதிகமான வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டு உள்ளதால் உலகம் முழுவதும் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேடி வருகின்றனர். அந்த வகையில் உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்து வரும் உணவுப் பொருளாக மைக்ரோ கிரீன்ஸ் திகழ்கின்றன. சூரியகந்தி, பச்சைப்பயிறு, வெந்தயம், கடுகு, பட்டாணி, முள்ளங்கி, ப்ரக்கோலி, கோதுமை புல் போன்றவை அதிகம் பயிரிடப்பட்டு மைக்ரோ கிரீன்ஸ் வகைகளாக விற்பனைக்கு வருகிறது. இதனுடைய சிறப்பு என்ன? குறுகிய காலத்தில் அறுவடை, அதாவது 7-14 நாட்களில் மிக குறைந்த இடத்துல வளர்க்கலாம். குறைந்த முதலீடு, ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யலாம். அதிக ஊட்டச்சத்து,

0: உடல் நல உணவு சந்தையில் அதிகம் தேவைப்படுகிறது. இதய ஆரோக்கியத்திற்கு மைக்ரோகிரீன்ஸ், சூரியகாந்தி, ப்ரொக்கோலி, பட்டாணி, கோதுமை புல் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது. கேரட் மைக்ரோகிரீன்ஸ் வந்து சூரியகாந்தி, பட்டாணி, வைட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டு கண் ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றது. இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் மைக்ரோகிரீன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பீட்ரூட், பச்சைப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, அமர்ந்தாஸ், இரும்பு சத்து மற்றும் போலட் நிறைந்த இவை இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இந்த சூரியகாந்தி, பிரக்கோலின், இந்த பட்டாணி, பொட்டாசியம் இதெல்லாம் இதில் வந்து பொட்டாசியம் மற்றும் பிற சத்துக்கள் இருக்கிறதுல சமநிலை உடல்கள் நலத்தை அதிகரிக்கின்றன. சர்க்கரை நோயாளிகளுக்கான மைக்ரோகிரீன்ஸ் என்ன? வெந்தயம், பிரக்கோலி, கடுகு, கோதுமை புல் சீரான உணவு முறையுடன் சேர்த்து பயன்படுத்தும் போது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு துணை புரிகின்றது. இந்த சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மைக்ரோகிரீன்ஸ் என்ன இருக்கு? பச்சைப்பயிறு, பட்டாணி, சூரியகாந்தி இதை வந்து சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக உடல் நலத்தை அதிகரிக்க உதவுகிறது. இயற்கை மற்றும் ஆர்கானிக் கடைகளில் இந்த ஆரோக்கிய உணவு பொருட்கள் விற்பனை செய்கிறது. கடைகளில் மைக்ரோகிரீன்ஸ் நேரடியாக விற்பனை செய்யலாம். கோதுமை புல் ஜூஸ், டிடக் ஜூஸ் இது வந்து ஆரோக்கிய பானங்களில் மைக்ரோகிரீன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. குறைந்த முதலீட்டில் தொடங்கி குறுகிய காலத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக மைக்ரோகிரீன்ஸ் தொழில் வளர்ந்து வருகிறது. கடலூர் மாவட்டங்களில் ஆரோக்கிய உணவுகளுக்கு தேவை அதிகரித்து வரும் நிலையில் மைக்ரோகிரீன்ஸ் தொழில் விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிறந்த வருமான வாய்ப்பை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சமூகம் என்ற நோக்கத்துடன் மைக்ரோகிரீன்ஸ் பயன்பாட்டை பரப்புவது காலத்தின் தேவை ஆகும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வாழை மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஏரியூர் காட்டு வளவு எம். பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் 3,45,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் கட்டணம் இல்லாமல் இம்மாதம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகம் அல்லது மருத்துவமனைகளில் நடக்கின்ற இந்த முகாமில் கலந்து கொண்டு கால்நடை வளர்ப்போர் அனைவரும் தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதை பற்றிய கூடுதல் தகவல்களை அறிய 94 45 00 11 13 என்ற எண்ணையோ 94 43 27 20 60 என்ற எண்ணையோ 97 86 11 11 40 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா செல்சன் மழலை மொழி. நம்மோடு இன்று எம். சபரீஷ். 7 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி உலக சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இணைதாகின கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாலதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 8 தருமபுரி எழுத்துக்கர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1:00. 8:50 பொன்னியின் புதுமணல் அறிமுகர்கள் உங்களுக்கு ஒரு மனப்புதிய பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 தருமபுரி சங்கர்ஸ்கன்ஸ் வழங்கும் இனியே சொல்லும்போது கேட்கலாம். 9:05 வானொலியில் வசதம். 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். பிற்பகல் 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி. வி. சிந்து

0: சீனாவின் சென் யுகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சி திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணைக்கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.

0: தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர் தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து ஏழாவது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம் மதுராந்தகம் விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம். நேர்களை இனி கேட்கலாம்.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனா

0: ஆர்எஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், மழலை மொழி.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலய மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாலய மொழி அம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவல்லி பள்ளி குழந்தை எம் சபரீஷ். வணக்கம் சபரீஷ்.
3: வணக்கம் சார்.
2: சபரீஷ் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம் சார்.
2: நல்லா இருக்கீங்க? பக்தி மயமா வந்துருக்கீங்க, பட்டையம் முடியெல்லாம் போட்டுட்டு. எங்கிருந்து வரீங்க நீங்க பள்ளிக்கு?
3: நங்கவல்லியில இருந்து வரீங்க.
2: அப்படியா? எந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க?
3: விநாயகர் கோயிலுக்கு.
2: விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? என்ன வேண்டிக்கிட்டீங்க விநாயகர் கிட்ட?
3: நல்லா படிக்கணும்.
2: நல்லா படிக்கணும் வேண்டிட்டீங்க.
3: நல்லா எழுதணும், நல்லா சத்தமா படிக்கணும்.
2: சத்தமா படிக்கணும், நல்லா எழுத வேண்டிட்டீங்க. விநாயகருக்காக ஒன்று போடுவாங்களே, என்னன்னு தெரியுமா?
3: தோப்புக்காரணம்.
2: தோப்புக்காரணம். எத்தனை போட்டீங்க நீங்க விநாயகர் கோயில?
3: மூணு.
2: மூணு தோப்புக்காரணம் போட்டு வேண்டிட்டு வந்துட்டீங்க?
3: ஆமா சார்.
2: இருக்கட்டும். அப்பா பேர் என்ன?
3: மணிகண்டன்.
2: அம்மா பேரு?
3: மீனாட்சி.
2: சரி, என்ன சொல்ல போறீங்க?
3: அடுத்து
2: ஒரு தமிழ் பாடல் பிரமாதமா பாடுவேன் டீச்சர் சொன்னாங்க, பாடுங்க.
3: மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், திட்டேக்கு மாம்பழம், உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு திங்கலாம்.
2: பங்கு போட்டு திங்கலாம். யாரெல்லாம் சேர்ந்துட்டு பங்கு போட்டு சாப்பிடுங்க மாம்பழத்தை?
3: எல்லாரும் ஒட்டுக்கா சாப்பிடுவோம்.
2: ஓ, எல்லாரும் ஒன்றா சாப்பிடுங்க. சரி, சிறு சாப்பிட்டோம். பாருங்க, உங்கள் பள்ளியில் பெரிய டிவியை வச்சுருக்கீங்க, என்ன கட்டுறாங்க பெரிய டிவியில்?
3: படம் போடுறாங்க, பொம்மை டிவி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம்.
2: ஓ, அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்குறீங்க டிவியில் பார்த்தேன்?
3: எஸ் சார்.
2: அதோட பரவாயில்ல, நல்லா கற்றுக்கோங்க. சரிங்க சபரீஷ், இப்போ சுட்டி குழந்தையா இருக்கீங்களா, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
3: கலெக்டர்.
2: கலெக்டராக என்ன பண்ணுறீங்க?
3: காரில் போய்.
2: காரில் போகிறீங்களா? காரில் போய் என்ன பண்ணுவீங்க?
3: மக்கள்கிட்ட பேசுவேன்.
2: உங்கள் குறையெல்லாம் என்ன சொல்லுங்க, நான் நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
3: பண்ணிடுறீங்களா?
2: எஸ் சார். சரிங்க சபரீஷ், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனாக ஆனதுக்கப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியராக மாற தருமபுரி பிள்ளை 102.5 உங்களை மனமாக வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
3: தேங்க்யூ சார்.
2: இனியனே, இன்றைய மலாலய மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவல்லி பள்ளி குழந்தை எம் சபரீஷ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: நேர்கள் கற்று ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 202.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான ஒரு புதிய நாள் நமக்காக உதயமாக இருக்கிறது. அந்த நாளை நமக்கான நாளாக மாற்றிக்கொள்ளும் வல்லமை நம்மிடமே இருக்கிறது. இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் இனி முதலாவதாக கேட்கலாம்
1: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஜூலை 18.
4: உலகில் 1000 கோடி மக்கள் வாழ்ந்து மறைகிறார்கள்.
5: ஒரு சிலர் மட்டுமே மாற்றங்களுக்கு காரணமாய் இருக்கிறார்கள்.
4: மனித சமுதாயத்தின் சரித்திரத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிறார்கள்.
5: அப்படிப்பட்ட ஒரு சிலரில் நம்முடன் வாழ்ந்தவர்
4: அண்ணல் காந்தியடிகளை தனது முன்னோடியாக கொண்டு அவர் விட்ட இடத்திலிருந்து தனது பணியை தொடங்கியவர்.
5: தன் நாட்டு மக்கள் அனைவரும் சம வாய்ப்புகளோடு சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்.
4: 1990 அவர் சிறையில் இருந்து விடுதலையான போது மனித குலத்தின் விடுதலையாக கொண்டாடப்பட்டது.

0: 1994 தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரான போது அது வரலாற்று சாதனையாக அமைந்தது.
1: 1990 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றார்.
0: இந்தியர் அல்லாத ஒருவருக்கு வழங்கப்பட்ட விருது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: 1993 உலக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார்.
0: மேலும் பல்வேறு உலக நாடுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: உண்மையான தலைவர்கள் தங்கள் மக்களுக்காக தங்களது அனைத்து சுதந்திரங்களையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி அதன்படி வாழ்ந்து காட்டியவர்.
0: தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி கொடுமைக்கு முடிவு கட்டியவர்.
1: அந்நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கருப்பின அதிபரான நெல்சன் மண்டேலா பிறந்த தினம் இன்று.
0: 1918
1: இனங்களுக்கு இடையே நல்லுறவு ஏற்படுத்தவும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் ஆண் பெண் சமம் என்ற நிலை ஏற்படவும் மண்டேலா பாடுபட்டார் என்றும்
0: அவர் உழைப்பை நினைவு கூறும் வகையில் அவரது பிறந்த நாளை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக ஐநா அறிவித்துள்ளது. மாடலிங் துறையில் பணியாற்றியவர்.
1: 2000 உலக அழகி பட்டம் பெற்று பிரபலமானவர்.
0: தன்னுடைய நடிப்பிற்காக பல்வேறு விருதுகளையும் 2008 சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் பெற்றுள்ளார்.
1: இந்திய திரைப்பட நடிகை மற்றும் முன்னாள் உலக அழகி பிரியங்கா சோப்ரா பிறந்த தினம் இன்று.
0: 1982

0: ஒலித்த பாடல் மூலம் தமிழ் திரையுலகிற்கு பாடல் ஆசிரியராக அறிமுகமானார்.
1: சிறு வயதிலேயே நாடகம் எழுதுவார்.
0: இவரது நாடகங்கள் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகின.
1: காதல், காமம், தாய்மை, தாலாட்டு, பக்தி, சோகம், குத்துப்பாட்டு என இவரின் வரிகள் பயணிக்காத உணர்வுகளே இல்லை.
0: எம்ஜிஆர் தொடங்கி இன்றைக்கும் இருக்கக்கூடிய இளம் கதாநாயகர்கள் வரைக்கும் பாடல்கள் எழுதிய 5 தலைமுறை பாடலாசிரியர்.

0: தமிழக அரசின் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் விருதை 5 முறையும் பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
1: 15,000-க்கும் அதிகமான திரைப்பட பாடல்கள், 17 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார்.
0: சில திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார்.
1: ராமாயணம், மகாபாரதம் ஆகிய இதிகாசங்களை புது கவிதை வடிவில் படைத்தவர்.
0: பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார்.
1: தமிழ் திரையுலகில் சுமார் 1/2 நூற்றாண்டு காலம் ஆதிக்கம் செலுத்திய எழுத்துக்களை என்றென்றும் இளமை மாறாமல் வைத்திருந்த வாலிப கவிஞர் வாலி நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2013.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்ட தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி கோட்டம் சோகத்தூர் துணை மின் நிலையத்தில் மாதந்திர பராமரிப்பு பணிகள் இன்று சனிக்கிழமை நடைபெற உள்ளதால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை குமாரசாமி பேட்டை, ரெட்டி அள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டி அள்ளி, அதகபாடி, பேடர அள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, AR குவார்டர்ஸ், அப்பாவு நகர், சோகத்தூர், பங்குடத்தம், பெண்ணாகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னழுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உங்களுடைய மின் பணிகளை அதற்கேற்றவாறு திட்டமிட்டு பயன்பெறலாம்.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட்

0: டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
8: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
9: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்திரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 66 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 66 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், உடைத்த பூண்டு 170 ரூபாய், பெரிய பூண்டு 244 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 66 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், குழைமிளகாய் 96 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 106 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம் கேட்டோம் நேர்களே. நெகிழியை தவிர்த்துவிட்டு துணிப்பையை கையில் எடுத்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம் நேர்களே.
10: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
12: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
13: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706 கால் 9942955540.
14: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
16: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
17: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
18: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
16: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
19: அன்பிருகிணிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். திருச்சிக்கு அருகே ஒரு ஏழை தாய், அதுவும் கணவனை இழந்த விதவை தாய். அவளுக்கென்று இருந்தது ஒரே ஒரு உலகம், அது தன்னுடைய மகன்தான். அவன் பள்ளியில் படித்து வந்தான். எத்தனையோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீருக்கு நடுவிலே அவனை நன்றாக படிக்க வைத்தாள் அந்த தாய். அவனும் நன்றாக படித்தான், நல்ல வேலைக்கு போனான், சிங்கப்பூருக்கு போய் பெரிய வேலையில் சேர்ந்தான், கை நிறைய சம்பளம். அதை நினைத்து நினைத்து அந்த தாய் மகிழ்ந்தாள். நம் கஷ்டமே போய்விட்டது, நம் பஞ்சமே போய்விட்டது என்று. அவன் விடுமுறையிலே ஊருக்கு வருகிற போதெல்லாம் திருமணம் செய்து கொள், திருமணம் செய்து கொள் என்று எப்போது பார்த்தாலும் அந்த தாய் சொல்லுவாள். பிறகு பார்க்கலாம் என்று மறுத்துவிட்டு அவன் போய்விடுவான். ஒரு நாள் அவன் நேரில் வந்தபோது சொன்னான், அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே திருமணம் செய்து விட்டேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்று

அந்த மகன் சொன்னபோது அந்த தாய் அதிர்ந்து போனாள். ஆனாலும் பெற்ற வயிறாயிற்றே, பரவாயில்லை, மகன் குடும்பஸ்தனாகிவிட்டான், நமக்கும் வாரிசுகள் இருக்கிறது என்ற மகிழ்ச்சியில் நன்றாக இருந்தால் போதும் என்று சொன்னாள் அந்த ஏழை தாய். மகன் ஒரு நாள் கைபேசியிலே அழைத்தான். அம்மா, நீ அங்கு தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம், எங்களோடு வந்துவிடு, உன் பேரப்பிள்ளைகளோடு இருந்துவிடு, ஏன் கஷ்டப்படுகிறாய் என்று சொன்னான். அவ்வளவுதான் இந்த தாய்க்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. இத்தனை நாட்களுக்குத்தான் ஒத்தையாக இருப்பது, பேரப்பிள்ளைகளை பார்க்கலாம், அவர்களோடு எஞ்சிய காலத்தை கழிக்கலாம் என்ற சந்தோஷத்தில் திளைத்தாள் அந்த ஏழை தாய். தனக்கு என்று இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் விற்றுவிட்டால், பணத்தை கையிலே எடுத்துக்கொண்டால், அதே போல சில பண்ட பாத்திரங்களையும் விற்று காசாக்கி கொண்டாள். இனி இங்கு வந்து என்ன செய்ய போகிறோம் என்கின்ற சந்தோஷத்தில் மகன் வந்தான். விமான நிலையத்துக்கு தாயை அழைத்து கொண்டு போனான். கொஞ்சம் பொறு அம்மா என்று சொல்லிவிட்டு எங்கோ போனான். போனவன் வரவே இல்லை. மதியம் 2 மணியானது, 3 மணியானது, 4 மணியானது, அவன் வரவே இல்லை. அங்கு ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகளுக்கு சந்தேகம். யார் இந்த பெண், நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறாளே என்று அந்த தாயிடம் வந்து விசாரித்தார்கள். பிறகு அந்த தாய் சொன்னால், என் மகன் டிக்கெட் வாங்கி கொண்டு வருவதற்கு போயிருக்கிறான் என்று சொன்னவுடன் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன, பேருந்தா ரயிலா டிக்கெட் வாங்கி கொண்டு வருவதற்கு? இது விமானம் அம்மா, விமானம். இங்கு டிக்கெட் எல்லாம் வாங்குவது கடினம், ஏற்கனவே புக் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த தாயினுடைய அந்த சோக முகத்தை பார்த்துவிட்டு மகனுடைய பெயர் முகவரியை எல்லாம் வாங்கி கணிப்பொறியிலே தட்டி பார்த்தபோதுதான் தெரிந்தது, அவன் 2 மணி விமானத்துக்கே போய்விட்டான் சிங்கப்பூருக்கு என்று. எல்லோரும் திகைத்து போய்விட்டார்கள். சுற்றி இருந்தவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். எப்படியோ அங்கிருந்தவர்களெல்லாம் உணவு வாங்கி கொடுத்து பேருந்துக்கு கையிலே காசு கொடுத்து அந்த தாயை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். சொந்த ஊருக்கு போன அந்த தாய் நிராகதியாக நின்றால், சுற்றி இருந்த உறவினர்கள் இவனெல்லாம் மகனா, நன்றாக இருப்பானா என்று சபித்தார்கள். அப்போது அந்த தாய் சொன்னால், விடுங்கள், விட்டு விடுங்கள், அவன் கற்றுக்கொண்டது அவ்வளவுதான், என் மகனை சபிக்காதீர்கள், அவன் எங்கிருந்தாலும் நன்றாக வாழட்டும் என்று சொன்னாள் அந்த தாய்.

0: இவர்கள் கற்ற கல்வியினால் என்ன பயன்? பெற்றோர்களை புறம் தள்ளுகிற பிள்ளைகளை பால் குடித்த மிருகங்கள் என்று சொல்வதில் தவறு ஏதும் இல்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களின் நேரில் குறுகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை

0: இந்திய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டிருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள்

மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு

0: இத்தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2 முதல் 3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஜாஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நல்ல

0: தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
3: குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: வளரிளம் பருவத்தினர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் சிலதெல்லாம் அவங்க மாற்றங்கள் தெரியும், உடம்புல வந்து சில மாற்றங்கள் தெரியும். இப்போ ஒரு பெண் குழந்தையெல்லாம் நிறைய காமனாக எங்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. ஒரு 9 வயது 10 வயசில் வந்து அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரும், அது மொட்டு மாதிரி ஃபஸ்ட்டு வரும், அது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கே பயந்துருவாங்க பேரண்ட், அப்போ வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இது ஒன்றும் பயப்படாது, நாங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவோம். ஆனால் யூஸ்வலாக என்னன்னாக்க, எப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரெஸ்ட் பட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஒரு 2.5-3 வருஷத்துக்குள்ளே அவங்க வயசுக்கு வருவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் வருதுன்னா கூட வந்து அதுக்கான எண்டோக்ரைன் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவர்கிட்ட காமிச்சு அதை எதாவது பண்ணுமான்னு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் தள்ளி போட முடியுமா, தள்ளி போடணுமான்றது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் வயசுக்கு வந்தாங்கனா அவங்களுக்கு தெரியாத வயசு அது இல்லையா, அது ஒன்று இருக்குது. அதனால் பொதுவாக வந்து வயசுக்கு வர்றதுன்றது வந்து பெண் குழந்தைகள் ஒரு 13-15 வயசுக்குள்ள வர்றது யூஸ்வலாக எக்ஸ்பெக்டட். ரொம்ப சின்ன வயசுலன்றது சில நேரத்தில் இப்போ நடக்குது. இது பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகளுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த மீசை வளர்றது, தாடி வளர்றது, இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து ஆண் உறுப்புகள் சைஸ் வளர்றது, அந்த விரைன்னு சொல்லலாம் இல்லையா, அதோட சைஸ் வளர்றது, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு விந்தணும். இந்த வயசில் வந்து இதெல்லாமே அவங்களுக்கு புதுசாக தெரியும். ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சிலர்லாம் இதுக்கெல்லாம் பயப்படுறதெல்லாம் கூட இருக்குது. அதை வந்து குழந்தைநல மருத்துவர்கிட்ட, குழந்தைநல மருத்துவரே பார்ப்பாங்க. அடலசன்ட் கூட ஓரளவுக்கு நிறைய பேர், இல்லை அடலசன்ட் டாக்டர்ஸும் இருக்கிறாங்க சென்னையை பொறுத்தவரை, வளரிளம் பருவத்துக்குன்னு பார்க்குற மருத்துவர்களும் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்தந்த சந்தேகங்கள் அந்தந்த நேரத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது, இல்லைன்னா அதுவே வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும் சில நேரத்தில். ஸோ இது இன்னொன்று வந்து அவங்களோட சதை எலும்பு எல்லாமே வளரும், உயரம் வளருவாங்க. இப்போ வந்து 10 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு பெண் குழந்தைகள் வந்துட்டு 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஹைட் வரும். அது கோஎஜுகேஷன் ஸ்கூலில் பார்த்தா ஒரு 10-12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து கேர்ள்ஸ் எல்லாம் டாலாக இருப்பாங்க பாய்ஸை விட. அதனால் 10-12 வயசுக்குள்ளே ஒரு க்ரோத் ஸ்பாட் ஹைட் வரும் பெண் குழந்தைகளுக்கு. அது வந்து ஆண் குழந்தைகள், ஆண்களுக்கு வந்து 12 வயசுலேருந்து 16 வயசு அந்த ஏஜில் தான் வந்து ஹைட் வரும், டக்குன்னு ஒரு ஹைட் வரும் அவங்களுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சில சேஞ்சஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம், கண்ணாடி முன்னாடி போய் நிற்பாங்க, அப்பப்போ சில சேஞ்சஸ் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த முகப்பருவு வளர்றது இதெல்லாமே பெரிய விஷயமா தோணும் அவங்களுக்கு. தேவைப்படும்போது மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியிருந்தால் வைத்தியம் பண்ணுவாங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பியர் ப்ரெஷரு, இந்த வயசில் தான் வந்து சில நல்லதும் எடுத்துக்கிட்டே போவாங்க, சிலது கெட்டதை இப்போ என்ன, இப்போ இந்த சோஷியல் மீடியா சொல்கிறோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் போயிட்டு அவங்க வந்துட்டு ஊடகங்களை சொல்லணும் இல்லையா, அந்த ஊடகங்களில் போயிட்டு நிறைய வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறது, நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால அவங்க எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் நிறைய இதுக்குள்ளே போயிட்டு அவங்க பிரச்சனையில் மாட்டுவாங்க. அதனால் இதுக்கு வந்து பேரண்டல் கைடன்ஸு, பேரண்ட்ஸும் கண்காணிக்கணும், இதெல்லாம் பெற்றோர்களும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் உட்காராங்களா, ஃபோனில் உட்காராங்களா, என்ன பார்க்குறாங்க, இல்லை சிலதெல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கணும், சிலதெல்லாம் லாக் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் லாக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க அந்த வயசில் தெரியாமே போய் எதுலையோ பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தது வந்து ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்கள் கண்காணிக்கணும், ஆசிரியர்களுக்கும் கண்காணிக்கணும், ஆசிரியர்களும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இது வந்து கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும், உணவு வகைகள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த வயசில் வந்து அவங்க வந்து நல்லா சாப்பிட்ணும். அவங்க வந்து இந்த நான் சொல்ல டக்குன்னு ஒரு ஹைட் வரும், டக்குன்னு மசில்ஸ்லாம் பெருசாகவும், 2400 கேலரிகள் அவங்களுக்கு தேவைப்படும் உணவில். அது வந்து எப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கணும், உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும், மனசில் வந்து இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும், சில நேரத்தில் கோபம் வரும், சில நேரத்தில் நார்மலாக இருப்பாங்க, இதெல்லாம் கூட வந்து தேவைப்பட்டால் வளரிளம் மருத்துவரோ இல்லை ஒரு மனோதத்துவ மருத்துவர்கிட்ட போய் பேசுறது தப்பு இல்லை. கவுன்சிலிங் நான் சொல்கிறது அவங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த வயசில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து மன வளர்ச்சின்னு சொல்லலாம் இல்லையா, மெச்சூரிட்டின்னு சொல்லும் பாருங்களேன், அது வரத்துக்கு 25 வயது ஆகும். அதான் சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 25 வயதில் தான் அந்த மூளையில் இருக்கிற ஒரு பகுதியில் அமைக்கலான ஒரு பகுதி இருக்குது, அதுதான் இந்த மெச்சூரிட்டிக்கு முக்கியமானது. அது வந்து 25 வயது ஆகும் அவங்களுக்கு வந்து அது முழுமையாக வளர்ச்சி அடையிறதுக்கு. அந்த அமைக்கலான பகுதி 25 வயதில் வளர்ச்சி அடைஞ்சால் தான் இது கரெக்டு, இது தப்பு, இதை நம்ம பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்றது தெரியறதுக்கு.
3: குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள்.

0: கேட்டீர்கள்.
1: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
2: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: இனிமையான இசை சாரல் வளம் வரும் நேரம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இளமை இதோ இதோ அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கிருஷ்ணா சந்தர் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் தான் வளம் வர இருக்கு. இதோ அந்த பாடல்.

0: தொடர்புக்கு 9500-8488-20.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நேரம் 7:38. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய பொதறிவு வினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, பெண் விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் இந்திய மாநிலம் எது? முதல் இந்திய மாநிலமாக அண்மையில் பெண் விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை வந்து ஒரு மாநிலம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பொது அறிவு வினா. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். சந்தோஷ சாரலில் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து உமாரமணனோடு இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரனின் பாடல் வரிகளில் பகவதிபுரம் ரயில்வே கேட் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. அந்த பாடலுக்கு முன்பாக
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
12: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியர் நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பாத்து இன்ஜினியரிங் சேரணும்.
13: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd year படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
14: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் College Autonomous, குமாரபாளையம், கால் 9965-2399.
15: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மா

0: மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
3: தருமபுரி மாவட்டம் மகிழகல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு தண்ணீர் வரத்து சுமார் 300 கன அடியாக உள்ளது.

நேர்கள் கவனத்திற்கு, அறிமுக நேர்கள் கவனத்திற்கு, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனலில் அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற கட்சவேனிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுக்கு எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம் நேர்களே. மேலும் 0 43 42 24 40 30 0 43 42 24 40 31 ஆகிய எண்களுக்கு அறிமுக நேர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தர்மபத்தினி என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல் கண்மணி சுப்பு பாடல் வரிகளில் இதோ.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி கோட்டம் சோகத்தூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று சனிக்கிழமை நடைபெற உள்ளதால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை குமாரசாமி பேட்டை, ரெட்டியள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டியள்ளி, அதகபாடி, பேடர அள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏ ஆர் குவாட்ரஸ், அப்பாவு நகர் சோகத்தூர், பங்குடத்தம், பெண்ணாகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னழுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உங்களுடைய மின்பணிகளை அதற்கேற்றவாறு திட்டமிட்டு பயன்பெறலாம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
10: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
5: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் இளையராஜா இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ் பி பால

சந்தோஷ சரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்றைக்கி கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி: பெண் விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் அதிகாரம் அளிக்கும் சட்டம் நிறைவேற்றிய இந்திய முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை அண்மையில் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய முதல் மாநிலம் இந்திய மாநிலம்.

0: அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான். அதாவது பெண் விவசாயி சான்றிதழ், அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் எளிதாக பெறும் வாய்ப்பு ஆகியவற்றை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக பெண் விவசாயிகள் பெறலாம். பெண் விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவேற்க வருகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேர்கள் கிட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று July 18 தலைவர்கள் பிறப்பதில்லை, காலத்தால் உருவாக்கப்படுகிறார்கள். தலைவர்களை உருவாக்குவது காலச்சூழல், அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்கிற சம்பவங்கள், அதன் தொடர்ச்சியாக அமைகின்ற போராட்டங்கள். வகுத்த பாதைகளில் நடப்பது வழக்கமான மக்களின் நிலைப்பாடு. தமக்கான பாதைகளை வகுத்து கொண்டு தம் காலத்து மக்களை வழி நடத்துவதுதான் தலைவர்களின் கடப்பாடு. அந்த வகையில் ஏற்கனவே கடந்து வந்த பாதைகளில் அடர்ந்து இருக்கக்கூடிய துன்பங்களை விலக்கிவிட்டு இன்பத்தை நோக்கி மக்களை எடுத்துச் செல்லுகிற தலைவர்கள் காலந்தோறும் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நினைவுகூரத்தக்க பெருந்தலைவராக திகழ்கிறவர், 27 ஆண்டுகால வாழ்க்கையை சிறையில் கழித்த நெல்சன் மண்டேலா. கருப்பின மக்களின் விடுதலைக்காக மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் விடுதலை உணர்வுக்கும் வித்திட்ட வகையில் அண்ணல் காந்தியடிகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் அப்படி ஒரு அறப்போராட்டத்தை நிகழ்த்தி கருப்பின மக்களின் விடுதலைக்கு புதிய பாதையை அமைத்து கொடுத்து சிறந்த தலைவராக விளங்கியவர் நெல்சன் மண்டேலா. அவர் சொல்லுகிறார், உண்மையான தலைவர்கள் தங்கள் மக்களுக்காக தங்களது அனைத்து சுதந்திரங்களையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்கிறார். இது பொன்மொழி அல்ல, வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களில் இருந்து முகிழ்த்த ஒரு உண்மை மொழி. நீங்கள் உங்கள் எதிரியுடன் அமைதியை ஏற்படுத்த விரும்பினால் அவருடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும், பிறகு அவர் உங்கள் பங்குதாரர் ஆகிவிடுவார் என்று சொல்லுகிறார். இது அவர் வாழ்வியலில் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவ முத்திரையின் பதிவு. வெற்றிகளின் உச்சத்தில் ஒருவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது, புகழின் ஒளி தன் மீது படர்கிற பொழுது, எல்லா துன்பங்களையும் மறந்த நிலையில் சிரித்தது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தினாலும், அவர் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு அழுத்தமானவை, எத்தகு தோல்விகளை சந்தித்தவை என்பதை நினைந்து கொள்வதுதான் வெற்றி பெற்ற தலைவர்களின் வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிற உண்மை பதிவு. வெற்றியின் உச்சத்தில் இருக்கிற போது தான் பெற்ற தோல்விகளின் அடையாளத்தை அந்த தலைவர் சொல்லி காட்டுகிறார். எனது வெற்றிகளின் மூலம் என்னை மதிப்பிடாதீர்கள், எத்தனை முறை நான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்தேன் என்பதன் மூலம் மதிப்பிடுங்கள் என்று சொல்லி காட்டுகிற அந்த உண்மைதான் நம் வாழ்க்கையின் வெற்றி தடத்தை நோக்கி முன்னேற விரும்புகிற ஒவ்வொருவருக்குமான அறிவுரை அறவுரை. தன் போராட்டத்திற்கான ஆயுதத்தை அவர் அகிம்சையாக எடுத்துக்கொண்டாலும், தேவையான சூழலுக்கேற்றார் போல அந்த போராட்டத்தின் நெறிமுறைகளை வகுத்துக் கொண்டாலும், அடிப்படையாக அவர் உணர்ந்து கொண்ட ஓர் உண்மையை இப்படி சொல்கிறார், உங்களால் இந்த உலகை மாற்ற பயன்படுத்த முடிந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியே என்கிறார். கல்வி என்பது புறப்பொருள்களை விளக்குவது மட்டுமல்ல, அகவழியை திறப்பது, ஆன்மாவில் சுடரேற்றுவது, தலைமுறை தலைமுறையாய் மண்டி கிடக்கும் அடிமைத்தனத்தையும் அறியாமையையும் முற்றாக விடுதலை செய்யும் என்பதை தன் விழிப்புணர்வு சிந்தனைகளின் மூலமாக எழுப்பி காட்டி ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்க மக்களின் விடுதலைக்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாள் இன்று. இத்தகு அருளாளர்களின்

0: வெற்றியாளர்களின் சாதனையாளர்களின் வரலாற்றின் அடிச்சுவடுகளில் பொதிந்திருக்கக்கூடிய உண்மையான அனுபவங்களை உணர்ந்து உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது நமக்கான பாதையை நாம் வகுத்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை நெல்சன் மண்டேலாவின் சிந்தனை நமக்கு தருகிறது. எனவே நண்பர்களே, நாம் நம்மை உருவாக்கி கொள்வதற்கு நம்முடைய பண்புகளும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் தான் என்பதை ஒரு முன்னுதாரணமாக நின்று விளக்குகிற நெல்சன் மண்டேலாவின் இந்த பிறந்த நாள் செய்தியாக, நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் பெற்ற வெற்றிகள் அடையாளம் அல்ல, நாம் தோற்ற அனுபவங்களில் விளைந்த பயன்களும் பழுத்த அனுபவங்களும் தான் நம்மை வழி நடத்தும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். எனவே இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் கடந்து வந்த பாதைகளை நினைப்பதை விடவும், கடக்க வேண்டிய பாதைகளை திட்டமிட்டு அடுத்த தலைமுறையினருக்கான புதிய வழிகளை உருவாக்குவதற்கான முயற்சியை இன்று தொடங்குவது கூட அவருக்கு நாம் செலுத்துகின்ற வீர வணக்கம் என்பதாகவே நான் உங்களிடத்தில் இதனை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
9: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
10: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல்ல அறிமுக நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0 43 42 என்ற மணி இணைப்பனோடு 24 40 30, 24 40 31 ஆகிய எங்களை நேயர்கள் அழைக்கலாம். 0 43 42, 24 40 30 அப்படிங்கிற கட்சவியை நிற்கும் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், நேர் இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பெறாருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மதியரசன் தருமபுரி பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இது அந்த பாடல்

0: வரலாம் வழி மறிக்காதே.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பொன்னியின் புதுப்புனல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:16. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தருமபுரியிலிருந்து பிரதாப் விரும்பி கேட்டிருக்காரு. இது அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல் கோட் படத்தில் இருந்து.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த்

0: கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிவில் மொத்தம் 6565 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ITI, டிப்ளமோ, BE, BSc முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல், 30 வயது வரை மற்றும் 33 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
12: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.
10: நேரம் 8:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல்ல அடுத்த பாடல் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குப்புசாமி கோபிசெட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நேரம் காலை 8:30 நேர்களை இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். செந்தமிழுக்கு சேது பிள்ளை கவியோகி சுத்தானந்த பாரதியார் இவரை பாராட்டினார். தருமபுரி

0: ஆதீனம் இவருக்கான பட்டம் கொடுத்தது சொல்லின் செல்வர் என்ற பட்டம் கொடுத்தது. இவர் தமிழ் பேச்சாளர், பேராசிரியர், எழுத்தாளர், பட்டம் பெற்ற வழக்கறிஞர், நெல்லை நகரத்தினுடைய நகர்மன்ற தலைவர், பச்சையப்பன் கல்லூரியில் ஆசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறையில் 25 ஆண்டுகளாக தலைமை பொறுப்பில் இருந்தவர், வையாபுரி பிள்ளைக்கு பிறகு தமிழ் பேரகராதியை உருவாக்குகின்ற அந்த பணியை செய்த பெருமை இவருக்கு உண்டு. தமிழ் இன்பம் என்கின்ற நூலுக்குத்தான் 1955 சாகித்ய அகாடமியுடைய முதல் விருது தமிழுக்கு கிடைத்தது. இத்தனை பெருமைகளை கொண்டவர் யார்? ராசவல்லிபுரம் பிறவி பெருமாள் பிள்ளை சேது பிள்ளை. இப்போ நம்ம ஜாதியெல்லாம் சொல்கிறோம்னு நீங்கள் உடனே ஒரு கேள்வி என்ன மேலே எழுப்பிட வேண்டாம். இதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் போட்டிருக்காங்க, அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். உங்கள் தாத்தா பேர் என்னான்னு கேட்டால் நம்ம சொல்கிறப்ப சாதியை கற்படின்லாம் சொல்ல முடியாது, அது போட்டிருந்துங்க அந்த காலத்தில். 1896 திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசவல்லிபுரத்தில் பிறவி பெருமாள் பிள்ளை சுரத்தம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறக்கின்றார். ராமேஸ்வரத்தில் அமைந்த சேதுக்கரையினுடைய அந்த ஞாபகார்த்தமாக தன் பிள்ளைக்கு சேது என்று பேர் வைத்திருக்கிறார் இவருடைய தந்தையார். இவர் அங்கே இருக்க திண்ணப்பள்ளியோடத்தில் படித்தார். அப்புறம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய புனித சேவியர் கல்லூரியில் படித்தார். அதே போல் இந்து கல்லூரிலையும் படித்தார். பிறகு பச்சையப்பன் கல்லூரிக்கு சென்னைக்கு போனார். அங்கு ஆசிரியராக பணியாற்றியார். வழக்கறிஞர் பட்டமும் பெற்றார். சட்டம் பயின்றார். பிறகு திருநெல்வேலிக்கு வந்து அங்கு நகர்மன்ற தலைவராக இருந்தார். இவருடைய தமிழாற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னா, எதுகை மோனையை இவர் கையாளுகிற விதம் இருக்கிறதே அதுபோல் யாராலும் கையாள முடியாது. அவ்வளவு இனிமையாக இருக்கும், செவிக்கு இனிமை என்பது போல செவி நுகர் கனிகளாக இவருடைய சொற்கள் இருக்கும். இவருடைய பெருமையை பார்த்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை ஆசிரியராக அழைக்கின்றது. அப்போ தான் சோமசுந்தர பாரதியார், விபுலானந்தடிகள் இவர்களோடு இவர் வந்து அங்கே பணியாற்றுகிறார். இவரிடத்தில் படித்தவர் தான் பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள்லாம் இவரிடத்தில் படித்தவர்கள். பிறகுதான் சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்தபோது என்ன ஒரு பெரிய சாதனைன்னு கேட்டிங்கன்னா, இவர் தொடர்ந்து பேசிய பேச்சுக்கள், அதாவது கம்பனை பற்றி தொடர்ந்து பேசுகிறார். அப்படி பேசின அந்த பேச்சுகள் எல்லாம் அவ்வளவு அருமையான தொகுப்பாக வந்திருக்குது. அதனால தாங்க சென்னை கம்பன் கழகமே உருவானது. அதே போல் தங்கசாலை தெருவில் திருக்குறளை பற்றி இவர் பேசினார். இவர் முதல் நூல் கூட திருவள்ளுவர் நூல் நயம்ங்கிற நூல் தான். திருவள்ளுவர் கழகம் தொடங்கப்பட்டது. என்ன சொல்கிறதாக இருந்தால், கோகலே அரங்கத்தில் சிலப்பதிகாரத்தை பற்றி இவர் பேசிய பேச்சுக்கு ஈடேது இணையாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் இவர். நகர்மன்ற தலைவராக இருந்தபோது பாளையங்கோட்டையிலும் திருநெல்வேலியிலும் இருந்த அந்த தெருப்பெயர்களில் இருந்த பிழைகளை எல்லாம் மாற்றி தூய தமிழ் பெயர்களை வைத்தார். அதனால தானுங்க இவர் எழுதின அந்த ஊரும் பேருங்கிற புத்தகத்துக்கு இணையாக ஒரு புத்தகத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கங்கை வேடனும் காலத்தி வேடனும். கங்கை வேடன் யார்? குகன். காலத்தி வேடன் யார்? கண்ணப்ப நாயனார். எப்படியா சேர்க்கிறார் பாருங்கள். கங்கை வேடனும் காலத்தி வேடனும், வேலும் வில்லும். வேல் என்பது கந்தபுராணம், வில் என்பது ராமாயணம். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பெருமை அவருக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லை, இவருக்கு நான் சொன்ன இவர் வாங்கின பட்டமெல்லாம் நான் சொன்னேன், இவருடைய மொழி நடை எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாழ்வும் தாழ்வும் நாடு நகரங்களுக்கும் உண்டு, சீரும் சிறப்பும் மிக்க பெருநகரங்கள் கூட கால வேறுபாட்டினால் புகைப்படிந்த ஓவியங்கள் போல காணப்படுகின்றன. என்ன அழகாக இருக்கு பாருங்க இந்த உரைநடை. வாழ்வும் தாழ்வும் சீரும் சிறப்பும் ஏற்றமும் இரக்கமும் புகைப்படிந்த ஓவியம் என்றெல்லாம் மொழிநடையை பயன்படுத்துகின்ற தன்மை யாருக்கு வரும்? அப்படி என்ன இவர் எழுதிட்டார்? நீங்கள் கேட்கலாம். சிலப்பதிகார நூல்நயம், தமிழின்பம், தமிழ்நாட்டு நவமணிகள், தமிழ் வீரம், தமிழ் விருந்து, வேலும் வில்லும், வேலின் வெற்றி, வழி வழி வள்ளுவர், ஆற்றங்கரையிலே, கடற்கரையிலே, கிறிஸ்தவ தமிழ் தொண்டர், தமிழ் விருந்து, தமிழக ஊரும் பெயரும். பாருங்க இவ்வளவு நூல்கள் இருக்குன்னு சொன்னா நீங்கள் கேட்கலாம். அவரை பற்றி பேசுனீங்க, அவர் என்ன எழுதுனான்னு தெரியாமல் போச்சுங்களா? நாங்கள் எப்படி தேடி படிக்கிறதுன்னு படிங்க. படித்து பார்க்கிற போது தான் ஒருவருடைய பெருமை நமக்கு தெரியும். 1961 இவர் மறைகின்ற காலம் வரையிலே இவர் ஆற்றிய தமிழ் பணிகளுக்கு ஈடேது இணையது. செந்தமிழுக்கு சேது பிள்ளை, சொல்லின் செல்வர் சேது பிள்ளை. அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா.

0: பொறியியல் கல்லூரி
1: பிடெக் ஏஐடிஎஸ் ஐடி அக்ரி பிஇ பயோமெடிக்கல் சிஎஸ்சி ட்ரிபிள் இசிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
0: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: பொன்னியின் புதுப்பனில் அடுத்த பாடல் விடுதலை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சத்யா முருகன் குறும்பட்டி கிராமத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
0: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி கோட்டம் சோகத்தூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று சனிக்கிழமை நடைபெற உள்ளதால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை குமாரசாமிப்பேட்டை, ரெட்டி அள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டி அள்ளி, அதகபாடி, பேடர அள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏ ஆர் குவாட்ரஸ், அப்பாவு நகர் சோகத்தூர், பங்குடத்தம், பெண்ணாகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னழுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உங்களுடைய மின் பணிகளை அதற்கேற்றவாறு திட்டமிட்டு பயன்பெறலாம்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ

1-800-636-333. 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-848-2020.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
1: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான். அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார். பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது. நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை. அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னாரு இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன். அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க. ஒருத்தன் மட்டும்தான் வருவான். அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழிமறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தான், உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறுங்கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்தியே, அதுதான் எனக்கு போதும். ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு. அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும், இவர் ஒருத்தர் தான் திரும்பி

0: திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. அவர், உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாரா. அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாரா இவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: தொடர்புக்கு 7558137222.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 8:55 நிமிடம். கெட்டரசு கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்பனல். நேர்களை உங்களுடைய கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்பும் அப்படிங்கிற தலைப்பில் வளம்பரருக்கு இன்றைய வானொலியில் வசந்தத்தின் தலைப்பு குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்பும்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து வலம் வர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் லக்ஷ்மிகாந்தன் எஸ்கே புதூர் பகுதியிலிருந்து இது வந்து பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ், நரையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன், முற்போக்கு எழுத்தாளர், சிந்தனையாளர். அவர் அற்புதமாய் ஒரு நூலின் செய்தியை, ஒரு புத்தகத்தின் செய்தியை மேற்கோள் காட்டுவார். ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று. A letter to a teacher by the school boys of Barbiana, இத்தாலியைச் சேர்ந்த மாணவர்கள், பள்ளிக்கு சென்று தோல்வியடைந்தவர்கள், பள்ளிகளில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆசிரியர்களால் கல்வி கைவிடப்பட்ட ஏழை மாணவர்கள், படிப்பறிவில்லாத அந்த மாணவர்கள் பல சிறு சிறு தொழில்களை செய்தார்கள். அந்த மாணவர்கள் தங்களுக்குள் ஒரு பள்ளியை அமைத்துக் கொண்டார்கள். முறை சார்ந்த பள்ளிகளில் தேர முடியாமல் தோற்றுப்போனவர்கள், பள்ளி ஆசிரியர்களால் கைவிடப்பட்டவர்கள், தாங்கள் தங்களையே கற்று தெளிவுபடுத்துவதற்காக ஒரு பள்ளியை உருவாக்கிக் கொண்டார்கள். அங்கிருந்து அவர்கள் ஆசிரியர்களை பார்த்து கேட்டார்கள். தங்கள் ஆசிரியர்களுக்கு அவர்கள் விடுத்த செய்தி இதுதான். நீங்கள் வகுப்பறையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள், வெளியே வந்து எங்களை பாருங்கள். நீங்கள் உங்கள் பள்ளிக்கு வருகிற மாணவர்களில் தேர்ச்சி அடைவதில் காட்டுகிற அக்கறையை, தேர்ச்சி அடைய முடியாமல் தோற்றுப்போன எங்களை பற்றி என்றேனும் கவலைப்பட்டதுண்டா என்று அவர்கள் கேட்ட கேள்வி ஆசிரியர்களை சிந்திக்க வைக்கிற கேள்வி. இன்றைக்கு நம்முடைய பிராண்மலை வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளி, அன்றைக்கு எந்த வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாத அந்த கல்விக்கூடத்தில், மழை வந்தால் விடுமுறை விட வேண்டிய நிலையிலிருந்த அந்த கல்விக்கூடத்தின் அன்றைய சூழலில் ஒரு ஏழை மாணவன் ராமகிருஷ்ணன் என்பவர், அந்த மாணவன் மருத்துவ படிப்புக்கு தயாரானான். வறுமை ஏழ்மையின் உச்சத்திலிருந்த கொடுமையிலிருந்த அந்த மாணவன், அவன் வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்குத்தான், மின்சார விளக்கு இல்லை. ஆனால் அந்த மாணவன் மருத்துவராக மாறினான் ராமகிருஷ்ணன். மருத்துவர் ராமகிருஷ்ணனாய் மாறியதன் பின்னணியில் அன்றைய ஆசிரிய பெருமக்கள் நாச்சிமுத்தும் மற்ற ஆசிரிய பெருமக்களும் அந்த பள்ளியில் பணியாற்றிய அத்தனை ஆசிரிய பெருமக்களின் பங்களிப்பும் இருக்கிறது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பெற்றோர்களாக இருக்க வேண்டியது, வழிகாட்டிகளாக இருக்க வேண்டியது இன்றைய கடமை. ஒரு சோவியத் சிறுகதை சொல்லும், ஒரு குழந்தை அம்மாவோடு நெருக்கமாய் இருக்கும். அம்மாதான் அந்த குழந்தைக்கு எல்லாம். அவள்தான் ஆசிரியை, அவள்தான் தாய், அவள்தான் தந்தை. எல்லா நிலைகளிலும் அந்த குழந்தை தன் தாயோடு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும். அந்த குழந்தை பள்ளிக்கு போவதற்கு அடம் பிடிக்கிறது. கதறி கதறி அழுது பள்ளிக்கூடம் போகிறது. கொஞ்ச நாட்களில் அந்த பள்ளிக்கூடத்தின் சூழல் பழகி போகிறது. அங்கிருக்கிற ஆசிரியையும் அந்த பள்ளி குழந்தையை, அடம்பிடித்து வந்த குழந்தையை அரவணைத்து அன்பு காட்டினார். அந்த குழந்தைக்கும் ஆசிரியருக்கும் இணைப்பு ஏற்பட்டது. பிறகு அந்த ஆசிரியை அந்த குழந்தைக்கு இன்னொரு தாயாகவே மாறிப்போனார். இதுதான் கற்பித்தலின் நுணுக்கம். இதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16-20 வரை.
3: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் College of Engineering and Technology இருக்கு. Microsoft, Amazon மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs campus recruitment and latest industry relevant courseம் இருக்கு. Highest package 51 lakhs per annum.
6: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955440.
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. வானலையில் வசந்தம் தினம் தினம் புதுமலராய் பூக்கும் வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்று குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்பும். இந்த தலைப்பில் தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம் நேர்களே. இதுக்கு நீங்கள் சொல்லவே வேணாம், நாங்கள் டக்குன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்வீங்க. குழந்தை செல்வம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த ஒரு பாக்கியம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. தம் பொருள் என்பர்த்தம் மக்கள், அவர் பொருள் தத்தம் வினையான் வரும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, பெற்றோர் ஈட்டும் செல்வம் அப்படின்றது அவங்க சேர்த்து வைக்கிற சொத்து இல்லைங்க, நற்பண்புகள் நிறைந்த அவர்கள் வளர்க்கும் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைங்களோட கள்ளம் கபடமற்ற அந்த புன்னகை பெரியோர்களுடைய கவலைகளை மறக்க செய்யும் அப்படின்றதுல மிக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். குடும்பத்தின் வம்சாவளியை வளர்த்து தலைமுறையை தாங்கும் தூண்கள் அவங்க தான். வீட்டில் துள்ளி ஓடக்கூடிய அந்த மழலைகளோட அந்த சத்தம், அந்த பேச்சு எல்லாமே அந்த வீட்டையே நிறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. தத்தி தத்தி வரக்கூடிய அந்த நடை, அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய அந்த மலைச்சொல், நமக்கு எதுவுமே புரியாது. என்னதான் சொல்ல வர நீ அப்படி எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு புரியாது. இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவங்களோட அசைவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது தாங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தை வளர்ப்பில் கொஞ்சல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கண்டிப்பும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போதான் ஒரு சமுதாயத்தில் சிறந்த குழந்தையாக, ஒரு ஆரோக்கியமான நற்பண்புகள் நிறைந்த குழந்தையாக நல்ல சமுதாயத்தை நம்ம மலை உருவாக்க முடியும் இல்லையா. அது பெற்றோர்களாகிய நம்மோட கடமையும் கூடன்னு சொல்லலாம். இன்றைக்கி குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்பும் அப்படின்ற தலைப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நேர்களே. அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 இந்த எண்களை அழிச்சு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31-94-86-65-20-25 இந்த எண்களை அழிச்சு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். குழந்தை வளர்ப்பில் அன்பும் வேணும் கண்டிப்பும் வேணுங்க. அன்பை மட்டுமே கொடுத்து வளர்த்துட்டா அவங்க ரொம்ப வந்து ஊதாரித்தனமாக போயிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கண்டித்து வளர்த்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் போகும். பேசலாம் நேர்களே. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
10: வணக்கம்மா.
9: வணக்கம் சொல்லுங்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
10: மணிமேகலை அண்ணாமலேருந்து பேசுறேம்மா.
9: சொல்லுங்க மணிமேகலை.
10: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இரண்டுமே அவசியம். அதாவது அன்பாவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கண்டிப்பாவும் இருந்துட்டாலே அன்பா இருந்துட்டாலே

0: கூட பயம் எல்லாம் போயிடும். என்ன தவறு செஞ்சாலும் நம்மள
1: ஆமா.
0: கண்டிக்க மாட்டாங்கன்ற எண்ணம் வந்துடும். கண்டிச்சுட்டே இருந்தாலுமே கூட வாழ்க்கை மேல விரக்தி வந்துடும் குழந்தைங்களுக்கு.
1: ஆமா, வெறுப்பு வந்து.
0: அதனால கண்டிப்பா வந்து இரண்டுமே வந்து சரியா நம்ம வந்து கரெக்டான டைம்ல ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா பெருசா பாராட்டணும்.
1: ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும்.
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க ஐயா? சொல்லுங்க.
2: நிகழ்ச்சிக்கு
1: ஒரு அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: மேடம் ராசிபுர வட்டம் பூசாரி பாளையம் ஏரிக்காடு பூபதி.
1: சொல்லுங்க பூபதி.
3: மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க ஐயா, சொல்லுங்க.
3: அற்புதமான ஒரு தலைப்பு. இன்னைக்கு கேட்டபோதே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா இருந்தது.
1: சரிங்க.
3: அதாவது என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து நம்ம கண்டிச்சு வளர்க்கலாங்க மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா வந்து ரொம்ப ஓவரா கண்டிச்சு அந்த குழந்தை வந்து அப்படியே படிப்பு கவனம் சுத்த போயிட்டோம். அப்பா வந்து திட்டுறாரு அப்படின்னு என்கிட்ட குறைச்சு இருக்காப்ல.
1: சரி,
3: நான் வந்து உடனே சொல்லுவேன், அப்பா வந்து திட்டுறாரு பிடிக்காருன்னு குறைய எடுத்துக்காதப்பா, அவர் வந்து நல்லதுதான் சொல்லுவாரு.
1: சரி,
3: அவர் சொல்றத முதல்ல உன்னுடைய காதல வாங்கி அப்பதான் வந்து என்ன சொல்ல வராருன்னு தெரியும். ஓம் பாட்டுக்கு அவர் சொல்றத கேட்டு பெருமையா இருந்தீங்கன்னா ஒண்ணு வேலைக்காவாது. அவர் சொல்றத கவனமா கேட்டு வாங்கினாதான் நமக்குள்ள என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நாம திருத்திக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்.
1: கண்டிப்பா.
3: இன்னும் இவ்வளவு அருமையா எங்க அப்பா விட நீங்க அதிகமா பேசுறீங்க அப்படின்னு
1: இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி.
3: ஆமா
1: சரிங்க.
3: உனக்கு அறிவுரை சொல்றது நினைக்காத, நான் சொல்றது யோசிச்சு பாரு
1: கண்டிப்பா
4: ரொம்ப முக்கியம் மேடம்.
1: சரிங்க ஐயா, நன்றி.
4: இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவசர உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ல குடுத்துறாங்க. செல்லு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது அதே ஒரு பயிற்சிக்கும் போயிருது மேடம். நம்ம வந்து நிறைய விளையாட்டு இருக்கு,
1: என்ன சொல்றோம்ன்றதே காதல வாங்குறது இல்ல.
4: அது கூட விளையாடலாம், ஓடலாம், நிறைய அந்த மாதிரி அறிவுபூர்வமான விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்கு மேடம்.
1: நிச்சயமாங்க ஐயா, இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: பழைய தருமபுரி குண்டல்பட்டில இருந்து தர்மலிங்கம் பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
5: நீங்க உங்களுடைய எஃப்எம்ல வந்து குழந்தை வளர்ப்பு, விவசாயம், மருந்து தெளிப்பு, எல்லா உடல் நலம் எல்லாத்தையும் வந்து அறிவித்து மக்களுடைய விழிப்புணர்வுக்கு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி.
1: சரிங்க ஐயா.
5: இந்த உங்க நாங்க வந்து திருச்சி பகுதியில இருந்து திருச்சிக்காரன் இங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால தங்கியிருக்கோம்.
1: சரி,
5: இங்க பாத்தீங்கன்னா பேசும்போதே அந்த ஏய் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லாங்.
1: அப்படியா?
5: அதனால குழந்தைங்களை பேச திட்டும் போது கூட பைத்தியம் முட்டாள் அப்படி திட்டக்கூடாதுங்க.
1: சரிங்க.
5: ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு.
1: ஆமா, சொல்லும் வெல்லும் சொல்லும்.
5: ராஜாங்கிறவர் வந்து ராஜா அப்படின்னு கூப்பிட்டு அவர் திரும்பி பாக்குறாரு. அப்ப அந்த வார்த்தையினுடைய மதிப்பு இருக்கிறதுனாலதான் அவர் திரும்பி பாக்குறாரு.
1: நிச்சயமா.
5: அதனால நம்ம வந்து குழந்தைய திட்டும் போது கூட பைத்தியம் பைத்தியம் திட்டினா அது அது மாதிரியே மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: கண்டிப்பா.
5: ஒரு குழந்தைய கிட்ட சொல்லும் போது கூட நல்லா படிச்சா கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லும்போது, படிக்கலன்னா நீ மாடுமைக்கு தான் போவ அப்படின்னு வந்து நெகட்டிவா பேசக்கூடாது. நெகட்டிவ் அப்ரோச் எப்பவுமே பாதிக்குது.
1: நிச்சயமாங்கய்யா, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்ன.

0: நிச்சயமா, இந்த நேயர் சொன்ன மாதிரி எடுத்த உடனே ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் நீ எதுக்குமே லாக்கி இல்லை, நீ மாடு மேய்க்கு தான் லாக்கி, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுவோம். எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவாக தான் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் சரி, அப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் சரி, நம்மளை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். குழந்தைங்கக்கிட்ட பாசிட்டிவாக பேசணும். இவர் சொன்ன மாதிரி நீ நல்லா படித்தா நல்ல ஆளாக வரலாம், படிக்கலைனாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு அப்படின்ற பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம சொல்லணும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்ட் தேர்வு எழுதிய 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
10: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை biggest discount sale. TV, fridge, washing machine, mobile, laptop, furniture என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: மணி 19:19 கேட்டு ரசிச்சு கொண்டீர்களே. இன்று வானலில் வசந்தம் குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்பும் என்னும் தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை வளர்க்குறதே ஒரு கலைன்னு தாங்க சொல்வோம். சின்ன குழந்தையிலேருந்து, பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க டீனேஜ் தாண்டுற வரைக்கும், டீனேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் கூட பெற்றோர்களுடைய அரவணைப்பும் அவங்களோட கண்டிப்பும் தேவைப்படுதுன்னு தாங்க சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்கள பார்த்துப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி நம்ம விட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாடுகளில் இருக்கிற கலாச்சாரம் வேறு, நம்ம நாடுகளில் இருக்கிற கலாச்சாரம் வேறு. இன்றும் கூட பெரியவர்கள் வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை தன்மை இருக்குங்க. அது அவங்களுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே போகாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம குழந்தைகளை பார்த்து பார்த்து நம்ம தான் வளர்க்கணும். நேர்மறையான ஒழுக்கம், நேர்மறையான பழக்க வழக்கங்களை நாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே புகுத்தணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை வந்து சின்ன சின்னதாக அவங்களுக்கு, அதாவது நம்ம கண்டிக்கிறதே அவங்களுக்கு தெரியாத மாதிரி கண்டிக்கணும். அவங்க போய் தனியாக யோசித்து பார்ப்பாங்க, அப்பா சொன்னது கரெக்டு தானே, அம்மா சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. நிறைய பாடத்தை சமுதாயம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பெற்றோர்களாகிய நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அன்பையும் ஆதரவையும் அவங்க வெளியில் தேடக்கூடாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே தான் அது அவங்களுக்கு கிடைக்கணும். வெளியில் கிடைக்கும் போது தான் அவங்க தடம் மாறி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
11: மேடம், நாமக்கல் மாவட்டம் கண்ணூர் பெரியசேந்திரம்.
0: சொல்லுங்க ஐயா.
11: குழந்தைகள் வளர்ப்பு பற்றி சிறப்பு நிகழ்ச்சி சூப்பராக இருக்கு மேடம். குழந்தைங்களை வந்து இப்ப வளர்க்க

0: கொஞ்சம் கடினமாக இருக்கு மேடம்.
1: சரி,
0: ஆனால் செல்ஃபோன் வர வர ரொம்ப குழந்தைங்க பார்க்க முடியாது மேடம்.
1: ஆமாம், நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க.
0: ஆமாம் மேடம், குழந்தைங்க வந்து செல்ஃபோன் பார்த்து பார்த்து ஓடி ஓடி விளையாடுறாங்க மேடம். அதனால் வந்து கவனிப்பு கம்மியாக இருக்கு மேடம்.
1: நீங்கள் எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க? பண்ண முடியலையா?
0: ஆமாம் மேடம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல.
1: சரிங்க, முயற்சி பண்ணுவோம். சிறு சின்ன முயற்சியிலையாவது அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுவோம். ம், சரி,
0: ஓகே மேடம்,
1: நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
2: அறிவிப்பாளர் காசுவல்லையா ராஜா அவர்களுக்கு காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: காலை வணக்கம் சொல்வார். பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரசம் பட்டை காவாகட்டு தென்னமேசா ஏ முருகன்மா.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க.
2: எங்க பேசிருக்காமா, மகனுடைய பொண்ணு 5 வயசு, யூகேஜி போறா.
1: சரி,
2: நான் வந்து அன்போடு தான் இருக்கேன். அப்படி அன்போடு இருக்கும்போது என்ன பண்றேன், இப்ப அடிக்கடி போட கேக்குறேன், எல்லாம் உடச்சு போடுற கீழே ஒடிக்கிறேன்றா.
1: அன்பே அவஸ்தையா போச்சா?
2: அடிச்சா பயம் உண்டாகுது, குடுத்து பழகாதீங்க.

0: போறா.
1: சரி,
0: நான் வந்து அன்போடதான் இருக்கேன். அப்படி அன்போடு இருக்கும்போது என்ன பண்றா, இப்ப அடிக்கடி போட கேக்குறேன், எல்லாம் உடச்சு போடுற, கீழே உடைக்கிறேன்றா.
1: அன்பே அவஸ்தையா போச்சா?
0: ஆமாமா, டெய்லி அதுதான்மா, அது குடுத்தாதான் சாப்பிடுறா. ஆனா அவங்க அம்மா வந்தாக்க அடிச்சிடறா, அடிச்ச பயம் உண்டாது, குடுத்து பழகாதீங்கப்பா அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி திருத்துறாங்க. இது அன்பு இருக்கு, நம்ம இது கொஞ்சம் கண்டிப்பு இருக்கணும்.
1: சரிங்க, நன்றி. இவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பெற்றோர்கள்கிட்ட கண்டிப்பு இருந்தாலும் தாத்தா பாட்டி அப்படின்ற ஒரு உலகமும் இருக்குது குழந்தைகள். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் தாத்தா பாட்டி அப்படின்னு கொடுக்குற அவங்க கொடுக்குற அன்பு கூட சில நேரத்தில் குழந்தைகளை மாற்றுங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸ் கண்டித்தாலும் தாத்தா பாட்டி அவங்கள அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு, நீ தப்பு, நீ பண்ணது தப்பு தானே, அதனால தானே அம்மா அடித்தாங்க அப்பா அடித்தாங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய ரோலில் அவங்க எடுத்து சொல்லும் போது குழந்தைகள் மாற வாய்ப்பு இருக்குது. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா.
2: காரியமங்கலம் வட்டம் கெனிச்செட்டி தியானராஜ்.
1: சொல்லுங்க ஐயா.
2: குழந்தைய வளர்க்கறது வந்து இந்த ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்து
1: அனுப்பக்கூடாது.
2: அவங்க என்ன கேக்குறாங்களோ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்களோ குழந்தைங்க படிக்க
1: போவான்.
2: காசு கையில் கொடுத்து அனுப்பிச்சு அவங்க கடையில வாங்கத்தான் போவாங்க.
1: சரி,
2: அதே போல வந்து குழந்தைய வந்து நம்ம அடிச்சு வளர்க்காது, நம்ம வாயில மிரட்டிதான் வளர்க்கணும். அடிச்சு வந்துச்சியா அது வந்து அவங்களுக்கு பயம் தெளிஞ்சு போயிடும்.
1: சரி சரி,
2: அதனால வந்து குழந்தைய வந்து நம்ம தட்டி கொடுத்து வளர்க்கணும். குழந்தைகளை வந்து நல்லா படிக்கிறது நல்லா ஊக்கம் கொடுக்கணும்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசம்பளை கோவிந்தசாமிங்க.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது குழந்தைகளை வளர்க்கறது வந்து பெற்றோர் கையில் தானுங்க இருக்குது. பெற்றோர்கள் ரெண்டு பேருமே ஆளுக்கு மூலையில செல்போன இந்த காலத்துல வந்து பெற்றோர்களுக்கு நேரம் இல்லைங்க குழந்தைகளை வளர்த்துறது.
1: சரிங்க, வளர்த்துறதுக்கு நேரம் இல்லையா?
3: ஆமாங்க, அப்படி இன்னைக்கு வேலை பணி அது இதுன்றதுல.
1: சரி சரி, நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர், வணக்கம் ஐயா.
4: மங்களபுர ராஜசேகர்.
1: ராஜசேகர் ஐயா சொல்லுங்க.
4: பொதுவா வந்து இப்ப பாட்டு வரிகள் சொல்ற மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கக்குள்ள.
1: ஆமா,
4: அதுல வந்து அன்னை வளர்ப்பு தான் முக்கியங்கிற மாதிரி அந்த கருவில் இருக்குள்ள அது அன்னையினுடைய பார்வை தான் அதிகமா இருக்கணும்.
1: ஆமாங்க ஐயா,
4: ஏன்னா அப்பாங்க எல்லாம் மேக்சிமம் வந்து வெளியில தான் இருப்பாங்க. இப்ப அப்பா கூட பாருங்க, வீட்டில் இருந்தாரு 25 வருஷம் இருந்தாரு, அம்மா தான் எங்க வீட்டு குழந்தைகளே பாத்துக்கிட்டாங்க வீட்டுல.
1: சரி,
4: ஆனா இருந்த கால சூழ்நிலை வேறையா இருந்துச்சு, கொஞ்சம் கால மாற்றம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுமா.
1: ஆமா,
4: ஆனா ஒண்ணுங்கம்மா, இப்ப குழந்தைகளை வீட்டுல வந்து பெற்றோர் கடிக்கிறப்ப இதுல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே இதை கடைபிடிச்சாங்க, குழந்தைங்களுக்கு வெறுப்பு தன்மை ஏற்பட்டுரும். அம்மா அன்பு செலுத்தினா அப்பா கொஞ்சம் கட்டிப்பானவரா இருக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல வந்து பையனுடைய ஒழுக்கம் சரியில்லைன்னு ஆசையை சொல்லக்கூடிய பெற்றோர் வந்து அதுல அக்கறை எடுத்து போய் பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் என்ன எதுன்னு விசாரிக்கணும்.
1: கண்டிப்பா,
4: அதை விட்டுட்டு என் பையனை வந்து வாயில் அடிச்சுட்டாருன்னு சொல்லி எதிர்மறையா இருந்தோம் வச்சுங்க, பையனுடைய எதிர்காலம் மிகவும் ஆபத்த போயிருக்குமா.
1: நிச்சயமா, அடிச்சு வளர்ந்த போன தலைமுறை குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க இல்லையா.
4: உண்மைமா, நாங்களே குடும்பத்துல 8 பேருமே ஒழுக்கமா இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அப்பாவுக்கு நல்ல பேரும் அதெல்லாம் இருக்குதுமா.
1: நிச்சயமா, நன்றிங்க ஐயா, நன்றி. நேர்களே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். குழந்தைகள் எப்போவுமே கெட்ட சொற்களை பேசுறது இல்லைங்க, கேட்ட சொற்களை தான் பேசுகிறாங்க. நம்ம பார்த்து தான் வளர்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு செயலுமே அவங்க வந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு தாய் என்ன செய்கிறாங்க, ஒரு தகப்பன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கும் போது அது அவங்க மனசுக்குள்ளே அப்படியே ஆழமாக ஊடுருவி போயிடுது. தானாக அவங்க செய்கிற, இப்போ ஒரு பெண் திருமணமாகி போனதுக்கப்புறம் தானாக வந்து சமையலையும் அதையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னா தன்னோட தாய் செய்கிறத அவங்க பார்க்குறாங்க, அது அவங்களுக்குள்ள ஊடுருவி அப்படியே மனசுக்குள்ளே பதியுது அப்படின்னு தான் சொல்லலாம். நாம் வந்து எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க குழந்தைகள் முன்னாடி. நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்களோடு காத்திருங்கள் நேர்களே. நம்ம ஒரு பாடலையும் விளம்பரத்தையும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன்

0: டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
8: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
9: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
10: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
11: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
7: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின், 49ஆவது ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 முதல் 20 வரை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சி குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்பும் என்ற தலைப்பில் மலர்ந்து கொண்டிருக்கிறது நேர்களே. ஆமாங்க, குழந்தை வளர்க்கறதுல நமக்கு அன்பும் வேணும், கொஞ்சம் கண்டிப்பும் வேணும். குழந்தைங்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க ஆர்வமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுக்கும் தெரியாது, நீ போய் விளையாடு அப்படின்லாம் நம்ம சொல்லிடக்கூடாதுங்க. அவங்க நம்ம பேசுறத கேட்டு அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு சில முடிவுகளை சொல்லுவாங்க. அது கூட சில நேரங்களில் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுக்கும்போது அவங்க எல்லா விஷயங்களையுமே முடிவெடுக்கிறதுக்கு அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம அப்பா அன்னைக்கு நம்மளை கரெக்டு அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் அது வந்து ஒரு உற்சாகத்தையும் கூட கொடுக்குங்க. மற்றவங்க முன்னாடி தன்னோட முடிவை வந்து ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதை கூட கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைங்களோட சின்ன சின்ன விஷயத்த பாராட்டா நம்ம

0: தயங்கவே கூடாது, ஒரு ஈகோ இருக்கும். இந்த விஷயத்தையே பாராட்டிட்டு அவன் மேலே போகாமல் போயிடுவானோ அப்படின்னு. ஆ சரி சரி, ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்தால் ஒரு சிலர் பாராட்டுவாங்க, ஆ சரி ஓகே அப்படி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டுவாங்க. நம்ம எப்படி பாராட்டணும், அது அவங்களுக்கு எந்த மாதிரி போய் சேரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் முதல்ல. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சும்மா சும்மா பாராட்டிக்கிட்டே இருந்தால் எல்லாத்துக்குமே பாராட்டு கிடைக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம அலட்சியமாக போகும்போது அது அதில் அவங்க உடைஞ்சி போயிடுவாங்க. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. பேசலாம் நேர்களை நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேர வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஐயா.
1: சேலம் மாவட்டம் பழக்குழந்தை பழக்கட குருநாதன் சித்ரா பேசுறேங்க. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நல்லா இருக்கேங்க ஐயா, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து 3 பிள்ளைங்க கண்ண.
0: சரி.
1: அவங்க எல்லாம் அந்த காலகட்டத்துல நல்லா படிச்சாங்க. அதுலயும் சின்ன பொண்ணு வந்து பள்ளிக்கூடம் விட்டு வந்து ஒரு குச்சை எடுத்துக்க வாங்க. இந்த நம்ம தகர கதவுல வந்து குமுதா எழுதுரு நிம்மளா அதை எழுது எது எழுதுன்னா அதை சொல்லி அதை எழுதிக்கிட்டே இருப்பா கீழே உட்காந்துக்கிட்டு.
0: சரி.
1: ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நாம பார்த்தமாக எழுத மாட்டான்.
0: அவங்க டீச்சர் ஆயிடுவாங்க இல்லையா ஸ்கூல் முடிச்சு வந்து.
1: ஆமாங்க. அவங்க பாட்டுல அவங்க எழுதிக்கிட்டு கீழே கும்பிடுவான். நாம கண்டுக்காது போகணும் வரணுங்க.
0: சரி.
1: அந்த தகரகால ஒரு இது மாதிரியாவே பண்ணிக்குவா ஸ்கூல்ல இருக்கிற பழவ மாதிரியே. அப்படி இது பண்ணி இப்ப இன்னைக்கு மேக்ஸ் டீச்சரா இருக்கிறாங்க.
0: சரிங்கய்யா, நீங்க என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க?
1: நன்றி நிகழ்ச்சிக்கு வரும்
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: 12 சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சுகந்தி.
2: மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் மேம். கள்ளங்கபடம் இல்லாம சிரிப்பு மழலையின் சிரிப்பு தான்
0: மேம்.
2: அதே மாதிரி கடவுள் குழந்தைகள் வாழும் இல்லம் வந்து கடவுள் வாழும் இல்லம் மேம். அதே மாதிரி பெற்றோர்களோட பிரதிபலிப்பு தான் குழந்தைங்க. உருவத்திலயும் செயல்ல செயல்லையும் சரிங்க. பெற்றோர்கள் என்ன செய்யறாங்களோ அதைதான் கத்துக்கிறாங்க. ஏன்னா ரோல் மாடலே பெற்றோர்கள் தான் மேம். அவங்க தாய போல சேலை நூல போல சேலைன்னு சொல்லுவாங்க. தாய போல பிள்ளை நூல போல சேலைன்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மேம். கண்டிப்புன்றது கண்டிப்பா வேணும் மேம். முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும், குழந்தைய அடிக்கி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க மேம். அடிக்கணும், ஏன்னா கண்டிப்பு தேவைதான். இப்ப செல்லையே பாத்துட்டு வந்துட்டா போயிடுமா மேம்? அதை குடுத்தாங்க அப்படி இருக்குங்க. அதனால அந்த செல்லையே வாழ்க்கை ஆயிடுமா மேம்? கண்டிப்பா கண்டிப்பு தேவைதான் மேம். அதே மாதிரி சண்டேல கூட ஸ்கூல் வச்சா போதுன்னு நினைப்பாங்க மேம் பேரண்ட்ஸுங்க, கேட்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள்ல கண்டிப்பா கண்டிப்பு இந்த கால இக்காலகட்டத்துல கண்டிப்பா தேவை மேம். இல்லைன்னா ஊதாரியா போயிடும் மேம். வேஸ்டா போயிடும்.
0: கண்டிப்பா கொஞ்சம் தூக்கலா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். பன்னந்தூர்ல இருந்து கே ராஜசூரியம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: ராஜசூரியம்மா நல்லா இருக்கேன், சொல்லுங்கம்மா.
3: நம்ம ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. நாமளும் அனுபவிச்சோம்ல அதுல. ஒரு ப்ராக்ரஸ் கார்டு எடுத்துட்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு வரும்போது அப்படியே பயப்படுவாங்க பிள்ளைங்க. ஏன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் மார்க் வாங்கியிருப்பாங்க. அதனால ரொம்ப பயப்படுவாங்க. என்ன சொல்லிடுவாங்களோ, எது சொல்லிடுவாங்களோ. அந்த சமயத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல அந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கிருக்கேன், இதுல மட்டும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிருந்தா நல்லா இருந்திருக்கும், பரவாயில்லம்மா, அடுத்த முறை நல்லா படி நல்லா படிச்சு இது பண்ணுன்னு சொல்லணும். ரொம்ப கண்டிக்கவும் கூடாதுங்க பிள்ளைங்களை. கண்டிப்பா ரொம்ப சொல்லும்.
0: ஆமா ஆமா, சரிங்கம்மா, நன்றி.
3: மனசு கேட்டு போய் அதான் நம்ம எதுவும் ஃபர்ஸ்டா இருக்கணும் நினைப்பாங்க. ஆனா அவங்க
4: ஒரு வெட்டுக்கத்தி போல இருக்கும். அதில் அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறு இருக்கும். அதாவது அதிகாரத்தாலேயோ மிரட்டுறதுனாலேயோ பலனே கிடையாது.

0: அந்த வந்து எப்படி அந்த குழந்தைகளுக்கு புரியற மாதிரி இது தவறுதான் இது சரி அப்படிங்கிற மாதிரியான அன்போட சொல்லிட்டு அந்த குழந்தைகளை இப்ப வந்து நல்ல முறையா வளர்க்க முடியுமே தவிர அன்பும் அன்புதான் அன்பைய அன்புக்கு அடைக்கலாம் வந்து அன்புக்கு உண்டு அடைக்கும் தாருங்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு கோபத்தையும் தவறா செஞ்சுட்டா கூட அது அன்பால சொல்லி பார்க்கும்போது அத வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது புரியும். ஆனா அந்த அளவுக்கு பொறுமை பெண்ணை பெற்றோர்கள்ட்ட இல்ல. அத வந்து எப்படி சொன்னாலும் அந்த குழந்தைங்க பார்த்தா நம்ம எங்க இருக்கிற கோபத்தை குழந்தை மேல காட்ட வேண்டியதா இருக்கு.
1: கண்டிப்பா
0: இதெல்லாம் இல்லாம அது அவங்க போக்களை விட்டு நம்ம வளர்க்கணும். ஆனா குழந்தைங்களை வந்து வளர்க்கறது நல்ல குழந்தைகள் தான் எல்லாம் பிறக்கும்போதுதான் அதனுடைய சூழ்நிலையால பொய் சொல்ல ஆரம்பிக்குது. அவங்க குழந்தைங்க வந்து அவங்கள வந்து மிரட்டிட்டே இருந்தா நம்ம கிட்ட சொல்லக்கூடிய உண்மைகள் கூட சொல்ல
1: மறைக்கும். நிகழ்ச்சிக்கு ஒரு மடுத்த நேயர் வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா.
2: எப்பயுமே அன்புக்கு நாம அடிமை என்ற மாதிரி மக்களுக்கு பசங்களுக்கு நம்ம அன்பா பழகினாதான் நாம அன்பா பேசினாதான் அவங்க வந்து ஒழுக்கமா வருவாங்க.
1: சரிங்க ஐயா, நன்றி.
2: நாம பாத்து நாம ஒரு வழியில போனதுன்னா பசங்க ஒரு வழியில
1: போனதுன்னா
2: அது கொஞ்சம் கூட கொஞ்சம் பாதி சூட் ஆகும் பாதி சூட் ஆகாது.
1: சரிங்க ஐயா, நன்றி. நிச்சயமா நிறைய நேயர்கள் சொல்ற மாதிரி அன்புக்கு அடிமை ஆயிடக்கூடாதுங்க. அன்புன்றது ஒரு அளவோடு தான் இருக்கணும், எல்லாமே ஒரு அளவோடு தான் இருக்கணும். கண்டிப்பும் சரி அன்பும் சரி குறிப்பிட்ட அளவுகோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். விவேகானந்தர் அவர்களை வந்து நான் ஆன்மீகத்துக்கு போகணும் போகணும்னு அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாராம் எப்பயுமே தன்னோட தாய்கிட்ட. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படிடா தன்னோட பிள்ளைய ஆன்மீகத்துக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் நீ ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டி அப்படின்னு அவனு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கத்தி பக்கத்தில் இருக்கிற கத்தியை எடுத்துக்கொடு என்கிட்ட அப்படின்னு கொடுக்கும்போது அந்த கூர்மையான பகுதி தன்கிட்ட இருக்கிற மாதிரியும் அந்த கைப்பிடி தாய்கிட்ட இருக்கிற மாதிரியும் அவரை எடுத்து கொடுத்தாராம். அப்போ தான் அவங்க வந்து முடிவு பண்ணாங்களாம், சரி ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு நீ வந்து இப்போ தயாராகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கே தன்னோட தாயோட அனுமதியை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மகான். நிறைய மகான்களையும் தலைவர்களையும் உருவாக்குறது பெற்றோர்கள் கையில் தாங்க இருக்குது. இதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம் நேர்களே ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.
7: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி பி ஃபார்ம் டி ஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ நர்சிங் டிஎம்எல்டி பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
11: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் குமாரசாமி பேட்டை தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: செய்தாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: மேச்சேரி ரவி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வானொலியில் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்போம் என்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போதும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டுப்போம், எங்கள் அப்பாலாம் என்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க, எங்கள் அப்பா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குழந்தைகள்கிட்ட தன்னோட ஈகோவை விட்டுட்டு விளையாட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. குழந்தைகள்கிட்ட விளையாடணும் அப்படின்னா அவங்களாவே நம்ம மாறணுங்க, அப்போ தான் அவங்க கூட நம்ம மிங்கிளாக முடியும். அலுவலகத்தில் தான் நீங்கள் ஒரு அதிகாரி, ஆனால் குடும்பத்தில் நீங்கள் ஒரு அப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு தோல்வி அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பழக்கணும். தோல்வினால் நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கணும், அந்த தோல்வியிலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்றத நாம் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தோல்வியே கிடையாது, வெற்றி தான் அவனோட இலக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடாதுங்க. அது தவறான ஒரு அணுகுமுறைன்னு சொல்லலாம். தோல்வி தாங்க வெற்றிக்கே படிக்கட்டு இல்லையா? சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேயர்கள்கிட்ட. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: மேம், குழந்தைகளுக்கு நிச்சயம் அன்பு அப்படிங்கிறது பிரதானமாக தேவைப்படும் மேம். ஒரு 70% கண்டிப்பு அப்படிங்கிறது, ஒரு 30% அப்படிங்கிறது தேவைப்படுது மேம்.
3: சரி,
4: ஆனா இரண்டுமே குழந்தைகளுக்கு சிறப்பாக இருந்தாதான் அவங்க வாழ்க்கையில சாதனை அப்படிங்கறது பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சரா குழந்தைய நம்ம வளர்த்தோம் அன்போட அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம அவங்க குழந்தைய ட்ரீட் பண்ணும் பொழுது அந்த பாண்டேஜ் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா குழந்தைக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது மேம்.
3: கண்டிப்பா.
4: அப்போ எது சரி எது தப்பு அப்படிங்கிற பொழுது அடிக்கணும் அப்படின்னு இல்ல, ஒரே ஒரு முறை முறைச்சா குழந்தைகள் பயந்துகிட்டு அதை பண்ணாத அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். பிசிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு முறை முறைச்சா நம்ம குழந்தைய அப்படியே பயந்து நடக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கழிக்கிட்டோம்னா அது நிச்சயமாக பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்.
3: சந்திரசேகர், பிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேணா, ஏன்னா குழந்தைக்கு தாய்க்கு குழந்தைய அடிக்கிற அந்த உரிமை இருக்குங்க. சரிங்களா, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
5: இனிய உற்சாகமான காலை வணக்கங்கம்மா. கௌசல்யாமா தகடூர் அன்பளிக்கு
3: வணக்கம். சொல்லுங்கம்மா.
5: வணக்கம்மா. கௌசல்யாமா, நல்ல ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்துருக்கீங்க.
3: சொல்லுங்க,
5: அன்பா பேசுறீங்க, உங்களுக்கும் பாராட்டுகள்.
3: சரி சொல்லுங்க கலைச்செல்லிமா.
5: அம்மா, நம்ம டைம் குறையாதாம்மா இருக்கு. வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை எடுத்து சொல்லி வளர்த்தணுங்கம்மா. அடம்பிடிச்சாங்க, அது வேணும் இது வேணும், காஸ்ட்லியான பொருளுக்கு தான் அடம்பிடிப்பாங்க. நம்ம கிட்ட காசு இருக்காது, அதனால போன இடத்துல வர இடத்துல இங்க எதுவும் கேட்காது, நாங்க வாங்கி கொடுக்கறத வாங்கிக்கணும். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவுடைய கஷ்ட நஷ்டத்தை குழந்தைகளுக்கு கொஞ்சம் அப்படியே தெரிவிச்சு வளர்த்தனம்னா அது அப்படியே சரியா, அப்பா அம்மா கிட்ட எதுவும் நம்ம காஸ்ட்லியா கேட்க கூடாது, அவங்க எல்லாம் வாங்கிட்டா நம்ம வாங்கிக்கலாம்ன்ற எண்ணம் குழந்தைகளுக்கு மனசுல வருமா?
3: தன்னோட ஆசையை சுருக்கிப்பாங்க குழந்தைகள் இல்லையா? சரி,
5: புரிஞ்சுக்குவாங்க அப்பா அம்மா கிட்ட காசு இல்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடிய மனநிலையை அவங்களுக்கு வளர்த்து விடணும்.
3: நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: உண்மையிலே எங்க குழந்தைங்கள நாங்க சொந்த மாதிரிதான் மேம், அவங்க அப்பா நீங்க சொன்ன மாதிரிதான் கேட்க பயந்துதான் இருக்குங்க அவங்க அப்பாவுக்கு. நாங்களும் அப்படிதான் சொல்லுவோங்க, நல்லா பழகணும் அப்பதான் பிள்ளைங்களை வந்து நம்ம நல்ல பழக்கம் கெட்ட பழக்கமா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லுங்க.
3: ஆமா,
6: அப்படி இருந்தா மட்டும்தான் பேரண்ட்ஸும் நல்ல இதுன்னு தெரிஞ்சு.

0: வாங்க. பிரின்சிபலா இருக்கணும் மேம்.
1: சரிங்க.
0: சரிங்க மேம். தேங்க்யூ மேம்.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
2: அன்பு தங்கை கௌசலா ராஜா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: சேலம் அமானுசந்தலம் பற்றி கேட்டு
1: கணேசன். கணேசன் ஐயா சொல்லுங்க.
2: நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு.
2: ஆமாங்கம்மா, உணவகத்துல வேலை அதிகமா இருக்கு.
1: ம், சொல்லுங்க.
2: அதனால எழுதி தர முடியல, நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். மூணு பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. மூணு பெண் குழந்தையும் ரொம்ப கண்டிஷன் பண்ணி எல்லாம் வளர்க்கலாம், அன்பாலேயே வளர்க்கலாம். ஆனா ஆண் குழந்தை வந்து கொஞ்சம் மிரட்டி வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது.
1: சரி,
2: அந்த மிரட்டி வளர்த்தக்குள்ளதான் அவனை ஒரு கரெக்டான ஒரு நான் இது கொண்டு வர முடிஞ்சது. இருந்தாலும் அந்த மிரட்டிக்கு மறுபடியும் அன்பை காட்டிட்டு இருக்கோம்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: வெள்ளார் ரங்கசாமிமா.
1: ரங்கசாமி ஐயா சொல்லுங்க.
3: அம்மா, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். குழந்தைகள் இல்ல, அவங்க எல்லாம் சில பேரன் பேத்திகளை எல்லாம் திருமணம் வயதுல இருக்காங்க. ஒரு பேரன் திருமணம் தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் என் பெண் சிலர்கள் ரெண்டு பேரும்.
1: உங்களுக்கு எப்பவுமே குழந்தைங்க தானே?
3: குழந்தைகள் தான், இருந்தாலும் என் நேருக்கு நேர் நின்று முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல அவங்களை கண்டிப்பா வளர்த்துட்டேன்.
1: ரொம்ப டெரரா நீங்க.
3: இப்பதாங்க அவங்க திருமணம் முடிஞ்சு, இப்பதாங்க அவங்க என் முகத்தை நேரா பேசுறாங்க.
1: சரிங்க, ரொம்ப கண்டிப்பான அப்பா வந்திருக்கீங்க. சரி, அந்த தலைமுறை எல்லாமே அப்படிதானே. சரிங்க, நன்றி. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
9: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
10: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
11: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
12: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500848420.
15: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம், குழந்தை வளர்ப்பில் அன்பும் கண்டிப்பும் என்னும் தலைப்பில் வலம் வந்துட்டோம். நிறைய நேயர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க. அன்பை கொடுக்கணும், கண்டிப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேரோட கருத்துக்களாக இருந்தது. ஆமாங்க, அன்பும் இருக்கணும், கண்டிப்பும் இருக்கணும். பேரண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட இருப்பை அவங்கக்கிட்ட கொடுக்கணுங்க. அப்பா அம்மா நம்ம கூட இருக்கும்போது பாதுகாப்பாக அவங்க உணரணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் எவ்வளோ வயசானாலும் பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைங்க தாங்க. குழந்தைகள் அப்படின்றவங்க பட்டாம்பூச்சி மாதிரிங்க. அவங்களுடைய இறகுகளை ஒடிக்காமல் பெற்றோர்கள்

0: கூட பாதுகாப்போட அவங்க சுதந்திரமா பறக்க விடணுங்க. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிறைவு பெற்றது வானொலியில் வசந்தம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்டு அருகில் தருமபுரி.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: இல்லாததிலிருந்து இருப்பதை எடுத்துக்கொள்ளும் நுட்பம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லாததிலிருந்து இருப்பதா, இது என்ன மந்திர வித்தையா என்று நீங்கள் கேட்பது என் செவியில் விழத்தான் செய்கிறது. இல்லாததிலிருந்து இருப்பதை அறிவது, இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அண்மையில் ஒரு நண்பரின் புதுமனை புகுவிழாவிற்கு சென்றிருந்தேன். அவர் மதுரையின் மையப்பகுதியில் ஓர் அழகான அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தனக்கென ஒரு வீட்டை வாங்கியிருந்தார். இன்று அடுக்குமாடி வசிப்பிட கலாச்சாரம் எங்கும் பரவி விருந்திருக்கிறது. நெருக்கடியான வாழ்க்கை சூழலில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கிய வீடுகளில் வாழ்வது என்பது இப்போது எல்லோருக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொருளாதார சிக்கனம், வாழ்விட பாதுகாப்பு போன்ற பல காரணங்களுக்காக நம்மில் பலர் இன்று அடுக்குமாடி வாழ்வியல் பண்பாட்டிற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நண்பரின் வீட்டிற்கு புதுமனை புகுவிழாவிற்காக சென்றேன். ஆர்வமுடன் வரவேற்ற நண்பர் வீட்டிற்கு வந்திருந்த எங்களுக்கு அவருடைய வீட்டை சுற்றி காட்ட ஆரம்பித்தார். இந்த வீட்டின் அளவு 1200 சதுரடி, விலை 55 லட்சம் ரூபாய் என்று சொல்ல ஆரம்பித்தவுடன் எங்களில் பலர் வாயடைத்து போனோம். நானும் நண்பரும் சிறு வயது முதல் வகுப்பு தோழர்கள். எங்களுக்கு சிறு வயது முதல் அங்கே 2ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த எங்களுக்கு பிரியமான சுப்பையா வாத்தியாரும் அங்கு வந்திருந்தார். என்னப்பா சொன்ன, 1200 சதுரடி 55 லட்சமா? ஆசிரியர் திரும்ப கேட்டார். ஆமாங்கய்யா, இப்பதெல்லாம் இவ்வளவு வசதியோட தனி வீடு கட்டணும்னா கோடியை தாண்டும் என்று பதில் சொன்னார் நண்பர். வீட்டை சுற்றி காட்டும் படலம் தொடங்கியது. இது வரவேற்பறை, இது சாப்பிடும் அறை, இது பூஜை அறை, இது சமையல் கூடம், இது படுக்கை அறை, கழிப்பறை இணைக்கப்பட்டது, இது மற்றும் ஒரு படுக்கை அறை, இது படிப்பறை. நண்பரின் விவரிப்பில் ஒரு பெருமிதம் இருந்தது. புது வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வரவேற்பறைக்கு வந்து சேர்ந்தோம். 2ஆம் வகுப்பு ஆசிரியர் விசாரணையை தொடங்கினார். இந்த வீட்டை எவ்வளவுன்னு சொன்ன? ஐயா, 1200 சதுரடி 55 லட்சம். சரி, இப்ப நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த தர உனக்கு சொந்தமா? இது ஆசிரியர். இல்லைங்கய்யா, இதுக்கு நேர் கீழே ஒருத்தர் குடியிருக்கார். இந்த தர அவருக்கு கூரை, அதாவது மேல் முகடு. சரி, உன் வீட்டுல மேல் முகடு கூரை இருக்க, இதாவது உனக்கு சொந்தமா? மேல பார்த்து கேட்டார் ஆசிரியர். இல்லைங்கய்யா, அது மேல் வீட்டில் குடியிருப்பவருக்கு தரை. சரி, இப்போ உன் வீட்டிற்கு 4 பக்கமும் சுவர்கள் இருக்குதே, அதுகளாவது உனக்கு சொந்தமா? இல்லைங்கய்யா, அந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் இந்த பக்கம் பக்கத்துக்கு பக்கம் வீடுகள் இருக்கிறதுனால சுவர்களும் சொந்தம் இல்லைங்கய்யா. மலைத்து போனார் ஆசிரியர். அடுத்து அவர் கேட்ட கேள்வியில் நாங்கள் எல்லோரும் மலைத்து போனோம். ஏன்பா, இந்த அடுக்குமாடி வீட்டில் நிற்கிற தர சொந்தம் இல்லை, அண்ணாந்து பார்க்குற கூரை சொந்தம் இல்லை, 4 பக்க சுவரும் சொந்தம் இல்லை. அப்படின்னா நீ 55 லட்சம் போட்டு வாங்கினியே 1200 சதுரடி, அது எங்கே இருக்கு? நண்பர் விழித்தார். வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்று தான் 1200 சதுரடியா? அதுவும் இந்த பக்க ஜன்னலை திறந்து விட்டால் அந்த பக்க ஜன்னலியாக போயிடும். அப்படின்னா உள்ளுக்குள்ளே வெற்றிடம்தான் 1200 சதுரடியா? ஒன்றுமே இல்லாத இதை வச்சுக்கிட்டு, இது வரவேற்பறை, இது படிப்பறை, இது படுக்கை அறை, இது பூஜை அறை, இது சமையல் அறைன்னு சொல்கிற, இதைத்தான் வெறுங்கையில் முளம் போடுறது அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. ஆசிரியர் சொன்ன அடுக்குமாடி தத்துவம் எங்களை அசத்தி விட்டது. பள்ளி கல்லூரிகளில் கணக்கு பாடம் படிக்கும்போது ஆசிரியர்கள் கற்றுத்தந்தது நினைவுக்கு வந்துவிட்டது. புரியாத விஷயத்தை கணக்கில் எக்ஸ் என்க என்று வைத்துக்கொண்டு கணக்கு போட தொடங்குவோம்.

0: பிறகு புரிகிற விடையை பெற்று விடுவோம். அதுபோல் தான் இதுவும். எக்ஸ் என்க என்பது போல இது வீடு என்க, இது வரவேற்பறை என்க, இது படுக்கையறை என்க, இது சமையலறை என்க, நீ மனைவி என்க, நான் கணவன் என்க, இவர்கள் நமக்கு பிள்ளைகள் என்க என்றுதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கற்பிதத்திலிருந்து நிஜம் பிறக்கும். இல்லாததில் இருந்துதான் இருப்பது வெளிப்படும். இந்த உலகத்தில் முதலில் எதுவுமே இல்லாததாகத்தான் இருக்கிறது. அதில் இருப்பதை தோண்டி எடுக்கும் பெரும் பொறுப்பு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நம்புவோம், நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு
5: முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
6: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
7: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500 8420.
10: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
11: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
12: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
14: நேர்கள் கிட்டத்தட்ட இருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற கட்சவீனிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்கு பிடித்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரினுடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுடைய குரல் பதிவோட இந்த நிகழ்ச்சியில் வளமுற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
15: என் பேர் விந்தியா, நான் அதுக்கப்பாடிலிருந்து பேசுறேன். எனக்கு டூட் படத்துல இருந்து என் மூச்சவன் பேச்சவன் அந்த சாங் வேணும்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
6: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
7: கண்ணு,
6: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
7: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல.
8: மேற்பட்ட MNC

0: கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் பர் annum.
1: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை 10:18 நிகழ்ச்சியை நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய குரல் பதிவோட இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்க 0343-42-24-40-30 அப்படிங்கிற கட்சவீனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்க ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்க பதிவு செய்து அனுப்பிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய குரல் பதிவோட வளம்பெற நீங்க அதனை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
1: அகர்த்திலிருந்து சதீஷ்குமார் பேசுறேங்க. எனக்கு மின்சார கனவுல படத்திலிருந்து என்ற பாடல்

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
8: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
10: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
12: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
14: தொடர்புக்கு 9500848420.
15: கல்யாணத்துல கவனிச்சியா?
16: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
15: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
17: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: இது சேலம் மற்றும் திருச்சி மகன் மகள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நீங்கள் கேட்டவை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:30. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல நேயர்கள் கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற நேருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம் நேர்களே. அந்த வகையில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
2: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். கிருஷ்ணகிரிலேருந்து கோவிந்தராஜ் பேசுகிறேன். படம் செல்லக்கண்ணு பாடல் வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டரவன் செல்லக்கண்ணு இப்பாடலை போடவன். நன்றி, வணக்கம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
3: பத்து மணி 36 நிமிடம். இது நீங்கள் கெட்டவை, நீங்கள் கெட்டவையில் உங்களுக்கு விருப்பமான பாடல் வளர்ந்துட்டு இருக்கு நேர்களே. அந்த வகையில் அடுத்த பாடல் யார் எங்க இருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்களுடைய குரல்ல கேட்டலாம்.
4: வணக்கம் ஐயா, சவுல்பட்டி கவிதா பேசுறேன். அவை சண்முகி படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல். வணக்கம்.

0: திருச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் 10:42 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடல்கள். உங்களுடைய குரலோடு வளம் வந்துட்டு இருக்கு நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
4: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். காரி மகன்கள் முருகேசன் பேசுகிறேன். பிடித்த படம் வீரநிறைஞ்ச மண்ணு, பிடிச்ச சாங்கு உத்து உத்து பார்க்காதீங்க மாமா அந்த சாங் வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.

0: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31 இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நேரம் 10:50 கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. இனிமையான பாடல்கள் உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
2: தருமபுரி வன்பலைக்கு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கருப்பொன்னன். எனக்கு பிடித்த பாடல் வேதம் படத்திலிருந்து கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கிட்ட நிகழ்ச்சியில் இன்றைய நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
1: வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி படம் முத்து பாடல் தில்லானா தில்லானா என்ற பாடலை தாருங்கள். நன்றி. வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை கேட்ட ரசத்தும் நீங்கள் கேட்டவை. இன்னைக்கு நிகழ்ச்சியில
1: இந்தியா அதுக்கப்பாடில இருந்து பேசுறேன்.
2: ஆகர்ல இருந்து சதீஷ்குமார் பேசுறேங்க.
3: கிருஷ்ணன்ல இருந்து கோவிந்தராஜ் பேசுறேன்.
4: தவளப்பட்டு இருந்து கவிதா பேசுறேன்.
5: காரிமங்கல இருந்து முருகேசன் பேசுகிறேன். தண்ணீர் பந்தல் காட்டில இருந்து கே கே கருப்பண்ணன்.
6: தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி.
0: பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பி வைத்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை கேட்ட ரசத்தினை உள்ளங்களுக்கும் நன்றி.
7: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவுகளை பத்தி நாம பார்த்துட்டு வரோம் இல்லையா. கேட்டால் மட்டும் சுவைக்காதுங்க, செஞ்சு பார்த்தாலுமே சுவைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இது எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும், கேட்டாவே நாக்கில் எச்சிலூறுது இல்லையா. சரிங்க, இதற்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு தனியாத்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1-2, அதுக்கப்புறம் வேர்க்கடலை 1-2 ஸ்பூன், அதே மாதிரி எள்ளு 1-2 ஸ்பூன், அப்புறம் புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவோட குறைவாக எடுத்துக்கலாம், தக்காளி 1-2, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம், நீங்கள் அரை முடியும் எடுத்துக்கலாம்.

குழம்பு நிறைய வேணும்னா ஒரு மூடி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் காரம் சாரமாக இந்த குழம்பு வைக்கணுங்க, அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காரம் பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் காரத்தை. இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக நாம் வாங்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை மேலே இருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு, கத்திரிக்காயை முழுசாக அப்படியே சின்ன சின்னதாக உடைக்காமல் அப்படியே வந்து நாம் வந்து வெட்டி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் முழுசாக இருக்கணும், வந்து பிரியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பார்த்து வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாண்டல் வச்சு அதில் நான் சொன்ன தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் விட்டு வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. முதல்ல அடி கனமான பாண்டலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லை கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், யாருக்கு எது பிடிக்குமோ அந்த எண்ணெயில் செஞ்சுக்கலாங்க. எந்த எண்ணெயில் செஞ்சாலும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனை ஊரையே தூக்கும்னு சொல்லலாம். சரிங்க, அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காவை முழுசாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போடணும். கொஞ்சம் காய் வதங்கின உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கலாம். அந்த மசாலாவை கத்திரிக்காயோடு சேர்த்து கொதிக்க விடணுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வாசனை வரணும். ரொம்ப முழுசாக வெந்துடவும் கூடாது, வேகாமல் இருக்கவும் கூடாது. இந்த ஸ்டேஜில் நாம் கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாக்க தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய், அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. இது செஞ்சிட்ருக்கும் போதே வாசனையே ரெண்டு தெருவுக்கு மணக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூடாக அப்போவே சாதம் வடித்து இந்த கத்திரிக்காய், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் கூட கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. என்ன நேர்களே, செஞ்சு பார்க்குறீங்களா? நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கௌசல்யா ராஜா. நன்றி நேர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: நேரம் 11:06. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ஸ் அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேர்களை
2: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 11:08 தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது பூவே பெண் பூவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகள் விளையாட்டுகள் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தை நமக்கான நேரமா செலவு பண்ணுவோம். இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. சனி ஞாயிறு அப்படின்னாவே பெண் தோழிகள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க அப்படின்னு உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி தாங்க இது.

0: அவையர் விருப்பமா வலம் வரப்போகுது. இன்னைக்கு பூவே பெண் பூவே. என்ன தோழிகளே, ரொம்ப ஹாப்பியா? அடடா, அப்படியா? இருங்க, நான் எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் என்ன பண்ணணும்னா, புதிய நேர்கள் அதாவது அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 24 40 30 இந்த எண்லேயோ அல்லது 94 86 81 10 25 இந்த எண்கள்லையும் அழைச்சி நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம், என் கூட பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி, வரவேற்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சாந்தி அம்மா.
1: நீங்க நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருந்திருவாரு. எங்களுக்கும் நிகழ்ச்சி நீங்களா தருவீங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்க.
0: சரிங்க சரிங்க, ஒரு பாடலுக்காக இவ்வளவு ஐசா. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: மௌன கீதங்கள் படம் மூக்குத்தி பூ மேல என்ற பாட்டு வேணுங்க, அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: சரிங்க, ரெண்டு வரிகள் பாட முடியுமா?
1: இல்லைங்க, நீங்களே பாடுங்க. என்ன நான் கேக்குறேன்,
0: எப்படி எஸ்கேப் ஆறீங்க பாத்தீங்களா? சரி கேட்டுருவோமா?
1: கேக்குறேங்க. நன்றி.
0: சரிங்க, நன்றி.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
4: மேச்சேரி ரவி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706 கால் 9942955540.
8: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
12: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
13: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: நேரம் 11:18 ஆயிட்டு இருக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இது பூவே பின் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. என்ன தோழிகளே, உங்களோட வேலைகள்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பண்பலையில உங்களுடைய விருப்பப்பாளர்கள் தாங்க வளம் வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய விருப்பப்பாடலை ஃபோன் பண்ணி எங்க கூட பேசிட்டு உங்களோட விருப்பப்பாடலை கேட்கலாம். சகோதரிகளே ரெடியா? அடுத்த தோழி யாரு, நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தோழி யாரு, எங்க இருந்து பாடல் கேக்குறாங்கன்னு கேப்போமா. வணக்கம்.
14: ஹலோ அம்மா. வணக்கம்மா.
8: வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
14: நான் இங்க குப்பல் மலைல இருந்து மிட்டிகாரங்குட்டை ராஜேஸ்வரி ராஜேந்திரன் பேசுறேம்மா.
8: ராஜேஸ்வரி ராஜேந்திரன், சரிங்க, சொல்லுங்க. ராஜேஸ்வரி கேள்வி
14: வந்து தெரியல. பொட்டு வச்சு தங்க கொடு நீ மகடுன்னு சொல்லிட்டு கொடுங்கம்மா.
8: பொட்டு வச்சு தங்க கொடுமா?
14: ஆமா,
8: கேட்டுருவோம்மா.
14: ஆ, நன்றி.
8: பாருங்க, நீங்க வைக்கிறதுக்குள்ளே பாட்டு வந்துடும், கேளுங்க.
14: ஓகே ஓகே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி,

0: நாக்கு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: முன்னணி நிறுவனங்கள்

0: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
3: நேரம் 11:24. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை இன்னைக்கு பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. தோடிகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் வந்து அவங்களுக்கு பிடிச்சு பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, நிறைய தோழிகள் வேலை செஞ்சுக்கிட்டே சரிங்க நமக்கு பிடிச்ச பாட்டை தோழிகளும் கேட்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சகோதரிகளும் இருப்பீங்க. சரி, அடுத்த சகோதரி யார், எங்கிருந்து பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்துமா?
4: முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேன்.
3: முத்தூர்ல இருந்து சுதா. சுதாக்கு என்ன பாட்டு குடுக்கலாம்?
4: நான்
3: புடிச்சு கிளியே கேட்டுருவோமா?
4: கேக்கலாம்.
3: இதோ கேளுங்க.
4: நன்றி.

0: நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706 கால் 9942955440.
10: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
12: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
13: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
14: பதினோரு மணி 32 நிமிடம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இது பூவே பின் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா சகோதரிகளே? சரிங்க, சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்களின் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நீங்கள் 2-வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, மறக்காமல் போட்டுட்டு போங்க. அதே மாதிரி அதிக வேகம் போகிறத தவிர்க்கலாம், அது நமக்கும் நல்லது, நம்ம முன்னாடி போகிறவங்களுக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்குமே நல்லது இல்லையா? சரிங்க, வெயில் இப்போது அதிகமாக தாங்க இருக்குது, வெயில் கொளுத்திட்டுருக்கு. வெளியில் போகும்போது மறக்காமல் தண்ணி பாட்டிலாக எடுத்துகிட்டு போங்க. சரி, அடுத்து யார் நிகழ்ச்சிக்கு வராங்க, என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
15: ஹலோ மேடம்.
14: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
15: வணக்கம் மேடம், இது மாதிரி மங்கலத்துல இருந்து கேக்குறேன் மேடம்.
14: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
15: மாதம்மாள்.
14: மாதம்மாள்?

0: பண்றீங்க?
1: மஞ்ச கோட்டங்க மேடம்.
0: மஞ்ச காட்டுல இருக்கீங்க இப்போ? சரிங்க, அப்படியே பாட்டு கேட்டுட்டே பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் இணைப்பு கொண்டுட்டீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, சொல்லுங்க என்ன பாட்டு கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்க, நாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே நாங்க எங்க வேலைய பாக்குறோம். இதோ பாருங்க, உடனே வருது கேளுங்க.
1: சரி மேடம்.

இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: நேரம் 11:40. உற்சாகமாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு பாவையர் விருப்பமா வலம் வந்துட்டு இருக்கு. சரி, அடுத்த தோழி என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி.
4: வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கேன் சகோதரி, சொல்லுங்க என்ன பாட்டு
5: கொடுத்தீங்க?
4: சௌதாமணி. என்ன என்ன சாப்பிட்டீங்க? சோறு குழம்பு. என்ன குழம்பு?
5: பருப்பு. பருப்பு துவரம்பருப்பு.
4: துவரம்பருப்பு தாங்க தெரியுது, அதுல எது காயெல்லாம் போட மாட்டீங்களா?
5: கத்திரிக்காய் போட்டுக்கறீங்க?
4: கத்திரிக்காய் குழம்பு சோறு. சரிங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
5: ஒரே
4: முறை உன் தரிசனமா? கேட்டுருவோமா?
5: எனக்கும்
4: சேர்த்தா? சரிங்க, கேட்டுருவோம். நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: மூட்டு அல்லது எலும்பு வலியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். பூவே பின் பூவே பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாமே சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க. தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க பாடல்கள் எல்லாமே. சரி, அடுத்த சகோதரி யார், எங்க இருந்து கேக்குறாங்கன்னு கேப்போமா? வணக்கம்.
7: வணக்கம் தோழி.
6: வணக்கம் தோழி.
7: எனக்கு வந்து என்னுயிர் தோழன் படத்துல இருந்து குயிலுக்கு போ குயிலுக்கு போ அந்த பாடல போடுங்கம்மா.
6: உங்க உங்க பேரை கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
7: என்ஜோ காலையில இருந்து ராணி.
6: பேரை சொல்லணும் இல்ல?
7: சரி, மறந்துட்டேன் தோழி, அவசரத்துல.
6: பாட்டும் அதே வேகத்துல கேட்டுருவோமா?
7: இன்னொரு
6: படத்துல இருந்து. சரிங்க, நன்றி, கேளுங்க.
7: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நிகழ்ச்சியில நிறைவா வர தோழி யாரு, எங்கிருந்து என்ன பாட்டு கேக்குறாங்கன்னு கேப்போமா? வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் கோயம்புத்தூர்ல இருந்து, மூக்கனூர் கிராமத்துல இருந்து பேசுறேங்க.
3: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க.
4: ஆமாங்க மேம். மலர்கொடிங்க என் பேரு.
3: மலர்கொடிங்க? ஆமாங்க. உங்க கோயம்புத்தூர் பாஷைய கொஞ்சம் பேசுங்களேன் மலர்கொடி.
4: நல்லா இருக்கீங்களாங்க மேம்?
3: அது நார்மலா இருக்கே, கோயம்புத்தூர் ஸ்டைல்ல கேளுங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேப்பீங்களே அந்த
4: மாதிரி.
3: பேசுங்க மலர்கொடி, என்ன பாட்டு குடுக்கலாம் சொல்லுங்க. முதல்வன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டா?
4: என்ன
3: பண்றீங்க மலர்கொடி நீங்க?
4: கைத்தறி நெசவுங்க.
3: நெசவு செய்றீங்களா?
4: ஆமாங்க.
3: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா முதல்வன்?
4: ஆமாங்க.
3: கேக்கலாமா?
4: கேக்கலாங்க.
3: நன்றி.
4: நன்றி.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம இதுவரை கேட்டு ரசித்தோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேரம் இப்போது 12:01. கேட்கலாம் தொடர்ந்து நம் பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 தமிழருவி தாய்மையின் சிறப்பு கே குமரவேல் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம், அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 2 உங்கள் களம், உழைப்போம் உயர்வோம், இளம் தொழில் முனைவோர் கே தமிழ்ச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல், பல மொழிகளிலிருந்து திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி, கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள். இன்று நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, வாழை பருத்தி சாகுபடி, ஏரியூர் காட்டு வளவு எம் பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 இளந்தென்றல் தமிழ் பேசுங்க என்னும் தலைப்பில் விளம்பர இருக்கிறது நேர்களே. 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைப்படை, 10 சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம், மறக்காதீங்க நேர்களே. இன்னைக்கு நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்க போறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நேர்கள் இதுவரை தொடர்ந்து நம் பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது தமிழருவி. இன்றைய நிகழ்ச்சியில் தாய்மையின் சிறப்பு, கே குமரவேல் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
1: மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்மையை உயர்த்தி போற்றுகின்றார் கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளை. தமிழ் மண்ணில் காவல் தெய்வங்களாக பெண் தெய்வங்களே அதிகமாக உள்ளன. பெரியது எது, தகுதி சான்றது எது, பெருமையும் தகுதியும் ஒப்பத்திகழ்வது எது, இப்படி ஒரு கேள்வி திருவள்ளுவர் உள்ளத்திலே எழுகிறது. பெரியவர் யார் என்ற வினாவிற்கு சேர்க்கரிய செய்வார் பெரியர் என்று கூறுகிறார். தகுதியாவது யாது என்பதற்கு நடுநிலைமையே தகுதி என்கிறார். இந்த இரண்டு குணங்களையும் ஒரே இடத்தில் காண்கின்றார் திருவள்ளுவர். அதாவது பெருமையும் தகுதியும் ஒரே இடத்தில் காண்கின்றார். கடவுள் கழிப்பால் துள்ளி குதிக்கின்றார். ஒரு முறைக்கு இருமுறை பெண்ணின் பெருந்தக்க யாவுளை என்று பாடி மகிழ்கிறார். அறத்துப்பால் மற்றும் காமத்துப்பால் மட்டும் அதுவே பெண்ணே பேரறம், பெண்ணே பேரின்பம் என்று மகிழ்கின்றார். நம்மை பிறப்பித்தவர் யார், 10 திங்கள் சுமந்து பெற்றவள் யார், இத்தகைய துன்பத்தினையும் இத்தனை துன்பத்தினையும் பொருட்படுத்தாமல் முகம் கோணாமல் முனிவர் பெருமக்களைப் போல நம்மை நகைமுகம் காட்டி வரவேற்பார் யார், நடை கற்றுக் கொடுத்தவர் யார், தாய்மொழியை தன் பாலோடு குழைத்து ஊட்டிவிடுவது யார், இதனினும் செயற்கரிய செயல் உலகில் வேறு உண்டா? தம் அன்பினை தமது மக்களுக்கும் மணாளனுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து மகிழும் தகுதி வாழ்வினை என்னென்பது? ஒருவனுக்கு தாயாகவும் மற்றொருவனுக்கு மனைவியாகவும் பிறன் ஒருவனுக்கு மருமகளாகவும் இவ்வாறெல்லாம்

அவரவர் மனத்திற்கு பொருத்தமாக தன் அன்பினை பல வகையில் மாறி மாறி விருந்தாக ஊட்டுகிறாள் தாய். தம் மக்களிடையே அவள் கொண்ட ஒப்புரவு வாழ்வினை யார் விளக்க முடியும்? தன்னையே தன் மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பவள் தாயல்லவா, பெண்ணல்லவா? தாய் சில சமயங்களில் இனிய தன் உயிரையும் கொடுத்து விடுகிறாள். ஒவ்வொரு பெண்ணிடத்தும் இந்த இந்திர ஜாலத்தினை இந்த மண்ணுலகில்தான் காண்கின்றோம். இதனாலேயே திருவள்ளுவர் பெண்ணினத்தை கைலை மலை மேல் நிறுத்தி பெண்ணின் பெருந்தக்க யாவுள என மனமகிழ்ச்சியின் உயரப் பறக்கின்றார். இத்தனை மென்மையானவர்களுக்கு இவ்வளவு அருமையான பண்புகள் எவ்வாறு வந்து கூடும்? மென்மைக்கெல்லாம் மெல்லிய பெண்கள் செயற்கரிய செய்வது எப்படி? காக்கைக்கு தன் குஞ்சே பொன் குஞ்சு என்று வாழ்கின்றவர் பெண்கள். பொது அறமாம் தகுதியில் நிற்பது எங்கே? இங்குதான் வியப்பு தோன்றுகிறது. மேலாக மென்மை, உள்ளூர தென்மை, இத்தனை தென்மையிலேயே செயற்கரிய செயலை செய்ய முடிகின்றது. மேலும் ஓரமின்றி தகுதியாக வாழ முடிகின்றது. எந்த தென்மை அது? அதுதான் கற்பு என்னும் தென்மை என்கிறார் திருவள்ளுவர். கற்பு என்பது கல்வி. என்ன கல்லுவது? மரபினால் கல்லப்பெற்றமைந்த பண்பாடே தாய்மை பண்பாடு. இங்கே கொண்டது விடா கோட்பாடு தோன்றுகிறது. தன் மகனுக்காக புலிமேல் சீரம் வேரம் பிறக்கிறது. இந்த கற்பின் தன்மையே புதுமை அறத்தின் நின்று அவளை அசைவிடாமல் காக்கிறது. இங்குதான் நுட்பம் உள்ளது. இந்த நுட்பத்தினால் அன்றோ தகுதி என்ற அறமும் பெருமை என்ற பண்பும் ஒன்றாக பெண்ணிடத்தே ஒத்து விளங்க காண்கிறோம். இத்தகைய அனைத்து மேன்மைகளுக்கும் ஆணிவேராக தெல்வது கற்பு ஒன்றுதான். விலங்கினத்தில் கூட தலைமையேற்று நடத்துவது பெண் விலங்குதானே? கரடி என்ற பெண் விலங்கு கரடி என்று ஆராய்ச்சியால் நிறுவியுள்ளனர். தேனி இனத்தில் ராணி தேனியின் சுறுசுறுப்பை அனைவரும் அறிவர். மண்ணில் பிறந்த மனித உயிரில் ஆண் பெண் பாகுபாடு வேண்டாம் என்பதனை திருவள்ளுவர் அன்றே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குறட்பாவின் மூலம் உலகிற்கு உணர்த்தியுள்ளார். கிமு 500 முதல் கிபி 1500 வரை வேத காலத்தில் பெண்களின் நிலை மிகவும் நலிவுற்றிருந்தது. பெண்களுக்கு சொத்துரிமையும் கல்வி உரிமையும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் சங்க காலத்தில் பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருந்தன என்பதை தமிழ் இலக்கியங்கள் வழி அறிய முடிகின்றது. பெண்கள் சொத்துரிமை, எழுத்துரிமை, தனித்து வாழும் உரிமை, மனம் மறுத்து வாழும் உரிமை, அரசர்களோடு நட்பு பாராட்டும் உரிமை, தூது செல்லும் உரிமை, மன்னர்களை எச்சரிக்கும் உரிமை, வீரர்களின் பாசறைக்கு செல்லும் உரிமை, சமுதாயத்தில் வாழும் திக்கற்றவர்களுக்கு வழிகாட்டும் உரிமை ஆகிய அனைத்தும் இயல்பாக பெற்றிருந்தனர் பெண்கள். பெண் செய்யும் தவறுகளை கண்டித்து பெண்களுக்கு அனைத்து உரிமைகளையும் தந்து பெண்களுக்காக குரல் எழுப்பிய முதல் சீர்திருத்தவாதி திருவள்ளுவர்தான். பெண்ணியவாதி பேராசிரியர் இரா பிரேமா அவர்கள் ஆண் பெண் சம உரிமை சமத்துவம் பெறுவது பற்றி பெண்ணியத்திற்கு எளிமையாக விளக்கம் தந்துள்ளார். திருவள்ளுவர் காட்டும் பெண் அன்பு, எளிமை, அழகு, மென்மை, தனித்தன்மை, உறுதி, புலமை செருக்கு, நுண்ணறிவு, கல்வி, துணிவு, ஒழுக்கம், விருந்தோம்பல், உழைப்பு, கற்பு, பொறுமை, பல்துறை அறிவு, பணிவு போன்ற நற்பண்புகளுக்கு உறைவிடமாக திகழ்பவள். திருவள்ளுவர் தமது குறளின் பெண்களை பல்வேறு சொற்களால் பாராட்டி மகிழ்கின்றார். வாழ்க்கை துணை என்கின்றார். வளத்தக்கால், பெருந்தகை போன்ற சொற்களை எடுத்துக்காட்டாக கூறலாம். மேலும் அணங்கு, அணியழை, அறிவை, அன்னை, ஆயிழை, இல்லாள், இல்லவள், ஈன்றாள், உரியார், கண்ணாள், கண்ணிறைந்த காரிகை, குறுந்தொடி, சேயிழை, தாய், திருநுதல், மடந்தை, மடவரல், மனையாள், மானிழை போன்ற அருமையான சொற்களால் பெண்களை பெருமைப்படுத்துகின்றார் திருவள்ளுவர். மனிதனாக வாழ உடலும் உயிரும் பொருந்தியிருக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். இதனை உடம்பொடு உயிரிட எண்ணற்ற என்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மடை நட்பு என்கின்றார். இந்த குறட்பாவின் மூலம் உடம்புக்கும் உள்ள உயிரை காட்டி இதே தன்மையது தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள உறவு என்கின்றார். கணவன் மனைவி உறவை உடம்புக்கும் உயிருமாக பாவித்து மகிழ்கிறார்.

இக்குறட்பா மூலம் திருவள்ளுவர் பெண்ணின் மதிப்பை எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை தெளியலாம். வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. இக்குறட்பாவில் திருவள்ளுவர் காதலியை பிரிதல் சாதலை போன்றது என்கின்றார். பெண்ணினத்தை உயிர்க்க நிகராக கருதுகிறார். உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து போனால் அதனை பிணம் என்கிறோம். உயிர் இருந்தால் மட்டுமே மனிதனாக இயங்க முடியும். அதுபோன்று பெண்ணின் துணை இருந்தால் மட்டுமே உண்மையான உயிர் வாழ்க்கை என்கின்றார் திருவள்ளுவர். பெண்மையை வாழ்வில் எல்லைக்கல்லாக உணர்த்துகின்றார். இதேபோன்று ஔவையாரும் இல்லாளின் பெருமையை எடுத்தியம்பும் ஒரு அருமையான பாடலை கண்டு ரசிப்போம். இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை, இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லால் வழி கிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ் இல் புளி கிடந்த தூராய்விடும் என்கிறார். இதன் உட்பொருளாவது, நல்ல பண்புடைய மனைவி இல்லத்தில் அமைந்துவிட்டால் அந்த வீட்டில் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. மனைவி மாண்புடையவளாக இல்லை என்றாலும், கடுஞ்சொற்களை கூறி எதிர்த்து பேசினாலும் அந்த வீடு புலி வசிக்கும் குகை போல் ஆகிவிடும் என்கிறார். இந்த பாடலில் ஔவையார் ஒரு நல்ல பெண்ணின் பெருமையை இமயமலையின் மேல் ஏற்றி பெருமையடைகிறார். நல்ல மனைவியற்ற வீடு புலி வசிக்கும் குகைக்கு சமம் என்று கூறுகிறார். இந்த செய்தி சிந்திக்க வேண்டிய செய்தியாகும். நல்ல மனைவிக்கு இலக்கணம் கோர வந்த நமது ஐயன் திருவள்ளுவர் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்கிறார். இதன் பொருளாவது, கற்புநெறி தவறாமல் தன்னை காத்து தன் கணவனையும் பேணி தன் குடிப்பெருமையையும் போற்றி பாதுகாப்பவளே போற்றுதற்குரிய பெண்ணாவாள். இதற்கு மேலும் பெண்ணுக்கு உரிய இலக்கணம் யாராலும் கூற இயலாது. விளைமகளை பற்றி வள்ளுவர் கூறும் செய்தி, விளைமகளை சென்று சேருபவன் அம்மிக்கல்லை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆற்றில் குதித்தவனைப் போல இன்பத்தை அடைய மாட்டான். வறுமையடைந்து பழிப்பாவங்களை பெற்று இம்மை மறுமையிலும் துன்பமடைவான். இவ்விடத்தில் பரத்தேரை நாடுபவன் படும் துன்பக் காட்சிகளை நன்கு வெளிப்படுத்துகிறார் திருவள்ளுவர். வள்ளுவர் காலத்தில் பரத்தேர் அதிகமாக இருந்திருப்பார்கள் என என்ன தோன்றுகிறது? திருவள்ளுவர் ஆண் பெண் இருபாலாருக்கும் இருபாலாரும் கற்பு உடையவர்களாக திகழ வேண்டும் என்பதில் உறுதியானவர். பெண்களை காவலில் வைத்து காப்பதால் எந்த பயனும் இல்லை. இவர்களே நிறை என்னும் மனக்காவலில் தம்மைத்தாமே காத்து கொள்ள வேண்டும் என்கிறார். இப்பொருள்பட அவர் கூறும் குறட்பாவை காண்போம். சிறைகாக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பியே தலை. இக்குறளில் சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் என்ற வினா ஆண் சமூகத்தின் மீது வீசப்பட்ட வினா என்கிறார். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்று ஆன்ற ஒழுக்கு. இக்குறளில் திருவள்ளுவர் நேரடியாக ஆண்மகனை எச்சரிக்கின்றார். பிறன் மனைவியை நினைக்காத ஆண்மகனே ஒழுக்கமுள்ள சான்றோன் என்கிறார். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதி வள்ளுவரின் கருத்தை ஒட்டியே கற்பு நிலையென்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம் என்று கூறுகிறார். இப்பாடலில் பாரதி கற்பு என்பது ஆண் பெண் இருபாலாருக்கும் பொதுவானதே என்று பதிவு செய்துள்ளார். பெண்ணின் கணவன் சம்மதமோ அல்லது மறைமுக இணக்கமோ இன்றி அவளை புணர்தல் பெருங்குற்றமாகும். இக்குற்றத்திற்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அல்லது தண்டத்தொகை அல்லது 2 தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படும். பிறன்மனை புணர்தல் குற்றத்திற்கு பிறன்மனையும் உடந்தையானவள் என தண்டிக்கலாகாது என்று கூறும் கூசா ஆனந்தன் அவர்களின் கருத்து இங்கு நினைவு கூறுவது பொருத்தமானதாகும். பகை பாவம் அச்சம் பழியன நான்கும் இகழாவாம் இல்லிருப்பான் கண் என்று கூறுகிறார். இக்குறளில் திருவள்ளுவர் பிறன் மனைவியை இச்சிப்பவன் பகை பாவத்தை தேடிக்கொள்வான், அச்சத்தால் அழிவான், பழியையும் சுமப்பான் என்கிறார். வள்ளுவர் இவ்விடத்தில் ஆண்மகனே குற்றவாளி என்று கடிவதை அறியலாம். 1945 ஐநா சபையில் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1975 மார்ச் 8 ஐநா சபை பெண்கள் தினமாக ஏற்றுக்கொண்டது. கம்பர் தம் காவியத்தில் மனிதனுக்கு பேரின்பம் 3 வகையில் கிடைக்கின்றது என்று

கூறுகிறார். அயில்வது அதாவது 9, அடுத்து துயில்வது, மூன்றாவது மனைவியிடம் கூடுவது என்கிறார். ஆனால் பிறன் மனைவியை நேசிப்பவனுக்கு இம்மூன்றும் கெட்டாமல் போகும் என்கிறார். அது மட்டுமல்லாமல் ராவணன் மாற்றான் மனைவி சீதையை கவர்ந்து வந்ததால் அழகான லங்கை மாநகரம், நல்ல ஆட்சி, நல்ல தம்பியர் யாவும் வழிந்து தவிடுபொடியாயினர். இவ்வாறு சீதையின் கற்பின் மாண்பும் வலிமையும் இராமாயணம் தெளிவுபடுத்துகிறது. பெண்ணின் மூலம் ஆண் பெண் இன்பங்களையும் நன்மைகளையும் திருவள்ளுவர் வகைப்படுத்தும் பாங்கு சிந்திக்கத்தக்கதாகும். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களுக்கும் இன்பம் தருவள் பெண் என்று பெருமைப்படுகிறார் திருவள்ளுவர். உலகிலேயே 5 புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் தருவள் பெண்ணை தவிர யாரும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். எந்த ஒரு பொருளும் புலன் 1 அல்லது 2க்குத்தான் இன்பம் தரும். ஆனால் திருவள்ளுவர் ஒரே சமயம் 5 புலன்களுக்கும் தெய்வீக இன்பம் தருபவள் பெண்ணே என்று ஆய்வு செய்துள்ளார். தனித்த

பெண் என்று பெருமைப்படுகிறார் திருவள்ளுவர். உலகிலேயே ஐம்புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் தருபவள் பெண்ணை தவிர யாரும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். எந்த ஒரு பொருளும் புலன் ஒன்று அல்லது இரண்டிற்குத்தான் இன்பம் தரும். ஆனால் திருவள்ளுவர் ஒரே சமயம் ஐந்து புலன்களுக்கும் தெய்வீக இன்பம் தருபவள் பெண்ணே என்று ஆய்வு செய்துள்ளார். தனித்தனியே அனுபவிக்கின்ற இன்பத்தையெல்லாம் தான் புணர்ந்த மங்கையெடுத்து ஏககாலத்தில் ஒருங்கி தலைமகன் அனுபவித்து இன்பம் அடையலாம் என்பது அதன் தெளிந்த கருத்தாகும். அம்பிகாபதி கோவை என்னும் நூலில் அதன் ஆசிரியர் இதே கருத்தை தெளிவுபடுத்துகிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் நாமங்கள் மேவப்பற்ற ஐ வாயினும் நின்று அறிந்தனரோ என்ற பாடலில் சுவை முதலில் எல்லா இன்பங்களையும் நலன்களையும் ஏக காலத்தில் ஒரு குலமகளிடத்து தலைமகன் நுகர்ந்து கொள்வான் என்பதே என் பொருளாகும். பதுமாபதி உதயன் ஆகிய இருவரும் உலகமறிய மணந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றையும் ஐம்புலனும் ஒன்தடி கண்ணே உள என்ற உண்மையை உலகம் காண உணர்த்தி நின்றனர். இந்நிகழ்வு இக்குறளுக்கு சால பொருத்தமான சான்றாகும். பெற்றோர் ஒருப்பட்டாலும் படாவிட்டாலும் தலைவி தலைவனுடன் சென்று திருமணம் செய்து கொள்ளும் முறை வள்ளுவருக்கு ஏற்புடையதாகும். சங்க காலத்திலும் திருவள்ளுவர் காலத்திலும் நிகழ்ந்த திருமணங்கள் அனைத்தும் காதல் திருமணமா அல்லது பெற்றோர் ஏற்பாட்டில் கற்பு மனம் நிகழ்ந்ததா என மிக சரியாக வரையறுக்க இயலவில்லை. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பும் புத்தேளிர் வாழும் உலகு நல்ல மனைவி ஒருவனுக்கு அமைந்துவிட்டால் தேவர் வாழும் தெய்வ உலகை விட பெரும் சிறப்பை எய்துவான் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது கணவனுக்கு நல்ல மனைவி அமைந்துவிட்டால் மேலுலகம் என்று கூறப்படும் சொர்க்க வாழ்வில் மகிழலாம் என்கிறார். விதவையை பற்றியோ மறுமணம் பற்றியோ பலதார மனம் பற்றியோ வள்ளுவர் எங்குமே பேசாமை சிந்திக்கத்தக்கதாகும். வரவின் மகளிர் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் பரத்தையர் கூட்டத்தை இழிவாக பேசுகின்றார். ஆனால் சிலர் கொள்கையின்படி மனைவி பூத்தபோதும் கருவுற்ற காலத்திலும் நோயுற்ற காலத்திலும் பொருளோ பிறவோ நாடி மனைவி பிரிந்த காலத்திலும் காதல் வெறி கொண்டவர்களுக்கு பரத்தையர்களே காதல் கழிவிடமாய் உதவுகிறார்களாம். போதிய வருவாய் இல்லாமையால் மணந்து வாழ இயலாதவர்களை நல்வழி நிறுத்துவோர் பரத்தையரே என்பவர்களும் உண்டு. பரத்தையர் இல்லாவிட்டால் இவர்கள் அனைவரும் இக்காலத்தில் கற்புடையவர்களின் கற்பை கெடுத்து விடுவர் என்றும் கூறுகின்றனர். எது எப்படியாயினும் திருவள்ளுவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நிலையில் உறுதியாக நிற்கின்றார் என்பது வெளிப்படையாகும். வள்ளுவர் எண்ணத்தின் கோட்பாட்டில் உறுதியானவராக திகழ்கின்றார். வலுவான எண்ணமும் உள்ள உறுதியும் இருந்தால் நினைத்ததை அடையலாம் என்கிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்று திருவள்ளுவர் எண்ணத்தின் தன்மை குறளில் விளக்கிறார். மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களும் எண்ணியவன் இறந்து போகலாம், எண்ணங்கள் இறப்பதில்லை. விதைத்தவன் இறந்து போகலாம், விதைகள் இறப்பதில்லை என்று கூறியுள்ளார். எண்ணமே வாழ்க்கை என்பது புலனாகிறது. திருவள்ளுவரின் எண்ணங்கள் ஆலமரம் போல் வளர்ந்து பாரதியார் பாரதிதாசன் காலத்தில் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன. பெண்களை பற்றி பாரதியார் பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றும், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் தாதரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்றும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றும் பெண்களின் பெருமையை ஆண்களுக்கு நிகராக எடுத்துரைக்கின்றார் பாரதியார். மேலும் பாரதியார் கூறும்போது, உயிரினும் இந்த பெண்மை எளிதடா, ஊது கொம்புகள் ஆடு களிக்குண்டு என்றும், வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் என்றும் பெண்களை போற்றுகின்றார். ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்கி வளர்ப்பவன் தந்தை, மற்ற கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திட செய்பவள் அன்னை. இப்பாடலில் பாரதியார் மனைக்கு மாட்சி தருபவள் பெண்தான் என்று போலாரம் சூட்டுகின்றார். திருவள்ளுவரும் இதே கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மங்களம் என்ப மனைமாட்சி என்று பாராட்டுகின்றார். பட்டினத்தார் தாயின் தியாகத்தை
தலைமை

செய்து ஏற்றி போடும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைபுறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. பத்து திங்கள் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி தாளா வளர்த்த தாயின் பெருமையை இப்பாடல் படம் பிடித்து காண்பிக்கிறது. காதல் ஒருவனை கைபிடித்தே அவன் காரியம் அத்தனைக்கும் கை கொடுத்து நிற்கும் பல பெண்களை காண்கிறோம். விமான ஓட்டுநராக, புகைவண்டி இயக்குநராக, இராணுவ வீரராக பல பெண்கள் திகழ்கின்றனர். சமீபத்தில் நாட்டின் அதிவிரைவு ரயில் என்று போற்றப்படும் வந்தே பாரத் ரயில், இதை சுரேகா என்ற பெண்மணி இயக்கியதை நாடே போற்றியது. கிரண்பேடி, லத்தியாசரன், மீரா போர்வாங்கர் போன்ற பெண்கள் மிக உயர்ந்த பதவிகளை வகித்து போற்றப்பட்டவர்கள். மீரா போர்வாங்கர் என்ற பெண் மும்பையை அச்சுறுத்திய தாதாவும் பயங்கரவாதியுமான அபு சலீம் வழக்கு, ஜல்கான் பாலியல் வன்கொடுமை ஆகிய வழக்குகளுக்கு தீர்வு கண்டவர். இந்தியாவின் முதல் ஐபிஎஸ் அதிகாரியாக பல்வேறு அசாத்திய சாதனைகளை நிகழ்த்திய பெருமைக்குரியவர் கிரண்பேடி. டெல்லியில் இவர் போக்குவரத்து அதிகாரியாக பணிபுரிந்தபோது விதிமுறைகளை மீறி நிறுத்தப்பட்டிருந்த பிரதமர் இந்திரா காந்தியின் காரையே கிரேன் மூலம் அப்புறப்படுத்தியவர். ஐநா சபையின் சிவிலியன் காவல்துறை ஆலோசகராக இருந்தவர். இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய பெண்கள். இராணுவத்தில் போர் விமானங்களை இயக்கும் பெண்களாக பவானா, பாவனா, மோகனா, அவளி ஆகிய மூவரும் சாதனை படைத்துள்ளனர். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது வள்ளுவரின் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்ற வரிகள் நினைவுக்கு வருகின்றன. கவிக்கோயில் சரோஜினி நாயுடு, புகழ்பெற்ற கவிஞர், சுதந்திர போராட்ட வீராங்கனை, சிறந்த பேச்சாளர், இந்தியாவில் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராகவும் உத்தரப்பிரதேசத்தின் முதல் பெண் ஆளுநராகவும் இருந்தவர். இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்களுள் சரோஜினி நாயுடும் ஒருவர். 13 வயதிலேயே 1300 வரிகளில் கவிதை எழுதிய சாதனை படைத்தவர் கவிக்குள் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் மருத்துவக் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற முதல் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆவார். இந்திய விடுதலைக்கு அரும்பாடு பட்டவர். 1930 சென்னை அடையாற்றில் ஒளவை இல்லம் என்ற மகளிர் விடுதியை நிறுவியவர். சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கியவர். மேலும் தன் வாழ்வையே ஏழைகளுக்காக அர்ப்பணித்த டாக்டர் சாந்தாவின் சேவை உலகமுள்ளவரை நிலைத்து நிற்கும். அன்னை தெரசாவுக்கு இணையாக போற்றப்படுபவர் சர் சி வி ராமன் குடும்பத்தைச் சேர்ந்தவர். புற்றுநோய்க்கு பல வகையான மருந்துகளை கண்டறிந்தவர். பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், ஔவையார் விருது, அன்னை தெரசா விருது என பல்வேறு விருதுகளை பெற்றவர் டாக்டர் சாந்தா. இத்தனை விருதுகளால் கிடைத்த அனைத்து பொருள்களையும் புற்றுநோய் மருத்துவமனைக்கே வழங்கிய பெருந்தகையாளர். அலெக்சாந்தர் என்ற மாமன்னர் போர் செய்வதில் இருந்து மீட்டு தடுத்து நிறுத்திய பெருமை அவளது மகள் சங்கமித்திரை என்ற ஒரு பெண்ணையே சாரும். பிரதமர் வாஜ்பாய் காலத்தில் மதுரையைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை அம்மாள் என்ற பெண்ணின் உயர்ந்த சேவையை பாராட்டி பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அந்த அம்மையாரின் காலை தொட்டு வணங்கி மகிழ்ந்தார். மேற்கண்ட அத்தனை பெண்களும் வள்ளுவர் போற்றும் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்ற அருமையான குரலுக்கு சொந்தக்காரர்களே ஆவார். தெய்வம் தொழாள், குடிநன் தொழுதிடுவாள், பெய்யென பெய்யும் மழை. இதன் பொருளாவது தெய்வங்களை வணங்காமல் கணவனையே வணங்கும் இயல்புடையவள் ஆணையிட்டால் மழையே பெய்யுமாம். பெய்யென பெய்யும் மழை என்ற குரலுக்கு உரிமையான ஒரு வரலாற்று கவிதையை காண்போம் வாருங்கள். அனுசூயை என்பவள் அத்திரி முனிவரது பத்தினி ஆவாள். உத்தம குணநலன் யாவும் ஒருங்கே உடையவள் அனுசூயை. ஞானசீலங்கள் தோய்ந்து புனித நிலையில் ஒழுகி வந்தாள். தன் கணவனுக்கு எல்லா வகையிலும் செவ்வையாய் இதம் புரிந்து வந்தாள். இவளால் அத்திரி முனிவனது வாழ்வு தனி மகிமை பெற்று விளங்கியது. இதனால் அனுசூயையும் மேன்மையும் பண்பையும் தம்பதியாய் பேணி வந்த பாசமும் நேசமும் நன்கு அறியலாம். இப்படி வாழும் சமயத்தில் அப்பகுதியில் மழை பெய்யாது, மக்கள்

அவதிக்குள்ளாயினர். ஞான நூல்களை ஓதி யோக நெறிகளை பின்பற்றியிருந்த துறவிகளும் பஞ்ச நிலையை அறிந்து நெஞ்சம் கவர்ந்தன். வள்ளுவர் கூறும் தெய்வம் தொழால் என்ற குரலுக்கேற்றவாறு இவளது கற்பின் சக்தி எல்லோரும் பாராட்டி மகிழ்ந்தனர். பெண்ணின் பெருமைக்கு வேறு என்ன வேண்டும்? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் என்ற சீதையின் வார்த்தையை அறியாதவர் யாருமில்லர். சீதையை குறித்து அக்னி பகவான் ராமன் எதிரே வந்து, இவள் பெய் என்றால் மழை பெய்யும், ஒளி என்றால் ஒழிந்து போம், பூமாதேவியும் தர்ம தேவதையும் பிரம்மதேவனும் இவருடைய ஆணை வழி அடங்கி நிற்பார்கள் என்று கூறியிருப்பது வள்ளுவரின் குரலுக்கு வலு சேர்க்கும் வழியாக அமைந்துள்ளது. இதோ அந்த அற்புதமான பாடல். பெய்யுமே மழை புவி பிளப்பதன்றியே, செய்யுமே பொறை அறம் நெறியில் செல்லுமே, உயுமே உலகு இவள் உணர்வு சீறினால், வையுமேல் மலர்மசை அயனும் மாயுமே. அடுத்து கண்ணகியின் பெருமை சிலப்பதிகாரம் கீழ்கண்டவாறு கூறுகிறது. தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதொழுவாளை, தெய்வம் தொழுதகமையை தின்னாமாள், தெய்வமாய் மன்னக மாந்தர்க்கு அணியாய் கண்ணகி விண்ணக மாந்தர்க்கு விருந்து என்று கண்ணகியின் கற்பு ஈடு இணையற்றது. மன்னக மாந்தர்க்கு அணியாய் விளங்குபவள் கண்ணகியின் கற்பு திறத்தால் மதுரை நகரமே எரிந்து சாம்பலானது. இவற்றையெல்லாம் நினைவு கூறும்போது வள்ளுவர் கூறும் செய்திகள் யாவும் எத்தனை சத்தானது என்பது புலப்படுகிறது. மங்களம் என்ப மனமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு, மனைவியின் மாட்சியே பண்பே இல்லறவாழ்வின் அழகு, தன் மக்களை பெறுவதே வாழ்வின் அழகுக்கு அழகு சேர்க்கும் அணிகலன். இத்தகைய பெருமைகள் தருவள் நமது தாய். அந்த தாயின் மதிப்பை போற்றுவோம், தாய் மதிப்போம், தாயின் சொற்படி நடப்போம். தாய் எத்தனை முறை நமக்கு கை கழுவிருப்பாள், கால் கழுவிருப்பாள், முகம் கழுவிருப்பாள். இறுதி காலத்தில் நாம் தாய்க்கு இந்த கடனை தீர்த்தோமா என்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று சொல்வார்கள். வாழ்க தாய்மை பண்பு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த சிந்தனையத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழருவி. இன்றைய நிகழ்ச்சியில் தாய்மையின் சிறப்பு, கே குமரவேல் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 240,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர், உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகை

0: இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்கியூக் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 8 உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திகள் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800 மேற்பட்டோர் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம், பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யோ ஃபி காயம் காரணமாக விலகியதை அடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெற உள்ள இறுதியாட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3rd இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் 1வது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன்

இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதில் நேரம் 12:50.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
1: தருமபுரி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் July 1 முதல் 1 மாதம் நடைபெற உள்ளது. நாட்கள் 1-7-2026 முதல் 31-7-2026 வரை மொத்தம் 31 நாட்கள் நடைபெற உள்ளது. இடம் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம் மருத்துவமனைகளில் சென்று நீங்கள் கோமாரி தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். முற்றிலும் கட்டணமில்லா சேவை. கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு துறை 94-43-27-20-60 என்ற எண்ணில் 94-43-40-93-46 என்ற எண்ணிற்கும் 97-86-11-11-40 என்ற எண்ணிற்கும் நீங்கள் உங்கள் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கட்டணமில்லா உதவி எண் வேண்டுமா? அதற்கு 1077 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்புக்காக 2026-27 பட்டய படிப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயத்தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். தொடர்புக்கு 96-77-56-52-20 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமோ உங்கள் பெயரை பதிவு செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 17-7-2026, அதாவது நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பள்ளிப் படிப்பை முடித்தவர்கள், டிப்ளமோ படிப்பை முடித்தவர்கள், பட்டப்படிப்பை முடித்தவர்கள், பிற தகுதியுடையவர்கள் முகாமில் கலந்து கொண்டு முற்றிலும் இலவசமான ஒரு பணியை, தனியார் துறை பணியை பெற்றுக்கொள்ளலாம். முகாமின் மூலம் தனியார் துறையில் பணியமர்த்தப்பட்டாலும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ரத்து செய்யப்படாது. பதிவு செய்ய www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்ட நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, முஸ்லிம் நல வாரியத்தில் உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தருமபுரி மாவட்ட முஸ்லிம் உலமாக்கள் பணியாளர்கள் நல வாரிய உறுப்பினர்கள் நலதிட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம். நலதிட்ட உதவிகளாவன கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல் என பல உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம். பதிவு செய்ய www.uwb.tn.gov

கோவி டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்ட நேயர்களுக்கு அடுத்த அறிவிப்பு, அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் குறிப்பாக ITIயில் நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. தகுதி 8ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ, +1 +2 மற்றும் டிப்ளமோ டிகிரியோ, தேர்ச்சி பெற்றோ தேர்ச்சி பெறாதவர்களோ இந்த தகுதிக்கு உரியவர்கள். வயது 14 முதல் 40 வயது வரை. மகளிருக்கு உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. சிறப்பு அம்சங்களாக இருப்பன, மாதம் ₹750 உதவித்தொகை, தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1000, இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிகணினி, பேருந்து, பயண அட்டை, மேலும் கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு, தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தருமபுரியாக இருந்தால் 9171318318 என்ற எண்ணிற்கும், அரூராக இருந்தால் 8053017 என்ற எண்ணிற்கும், காரி மங்களமாக இருந்தால் 7016527 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் தொடர்பு கொள்ள எண்ணினால் 0 43 42 முன்னிணைப்போடு 28 80 99 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.

0: இலக்கியா, இலக்கியா
1: சொல்லுங்க கவி.
0: என்ன இலக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். வீட்டுலாம் நலமா இருக்காங்களா?
1: எல்லாரும் நலம் கவி.
0: சரி இலக்கியா, என்ன நீ சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் கிறுக்கிட்டே இருக்க?
1: நினைச்சனே நலமா இருக்கியா அப்படின்ட்டு கேக்கும் போதே ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தானே இருந்துச்சு நினைச்சேன் அப்பவே.
0: பொடிலாம் இல்ல இலக்கியா, பெஞ்சில எப்ப பார்த்தாலும் நீ எழுதிட்டே இருக்க. இது எழுதக்கூடிய இடம்லாம் இருக்குல்ல, என்னதான் நீ வந்து படம் வரைகிறதா இருந்தாலும் பெரிய ஓவியரா கலைஞரா இருந்தாலும் படிக்கிற பெஞ்சில டெஸ்க்லயே வந்து படிக்கக்கூடிய இடத்துலயே நீ இப்படி எழுதிட்டு இருப்ப?
1: ஒரு பழமொழி சொல்வாங்க இல்ல கவின், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்ட்டு.
0: சரிதான் இலக்கியா,
1: நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து பெஞ்சில வந்து பேர் எழுதி ஒரு பழக்கம், அதே மாதிரி சுவத்துல வந்து அழகா சின்ன சின்னதா குட்டி குட்டியா ஓவியங்கள் எல்லாம் வரையறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவின். அதனாலதான் என்னோட பெஞ்சில அப்படியே அழகா பாருங்க இங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன்.
0: சரி இலக்கியா, இதெல்லாம் நம்ம வீட்டுல எழுதணும், உங்களுக்கு உரிமையான பெஞ்சில எழுதணும்ல. படிக்கக்கூடிய பள்ளியிலையும் கல்லூரியிலையும் இப்படிலாம் எழுதுனா இது வந்து முறையா சொல்லு இல்லக்கியா?
1: நீங்க சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நம்ம வரைகிறதுக்கு தேவையான தாள்களை எல்லாம் வாங்கி வரைஞ்சு அழகா சுவற்றில் நம்ம கல்லூரி சுவற்றிலையும் பள்ளி சுவற்றிலையும் வாங்கி வச்சா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ட்டு இப்ப தோணுது கவின்.
0: உண்மைதான் இலக்கியா, நீங்கள் அப்படிலாம் பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ நாம் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில் இப்படிலாம் நீங்கள் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தலைமுறைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? நமக்கே வந்து நம்மளுடைய பெஞ்சு டெஸ்க்கை பாதுகாக்கல இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்மளாம் வந்து கவலைப்படுறோம். நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நம்மளுடைய வரலாறு எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம எழுதுகிறோம். ஆனால் பின்னாடி வரக்கூடியவங்க இதை பார்த்து என்ன நினைப்பாங்க? எல்லாருமே அப்படியே எழுதிட்டா இந்த பெஞ்சு டெஸ்க்லாம் என்ன ஆகிறது? பின்னாடி வரவங்களுக்கு எப்படி பயன்படும் இலக்கியா? இது மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய பொது இடங்களில் வந்து எழுதக்கூடிய பழக்கத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பொது இடங்களில் எழுதக்கூடிய பழக்கத்தை சுத்தமாக வந்து தவிர்க்கணும் இலக்கியா. என்ன நான் சொல்கிறது புரியுதா இலக்கியா?
1: புரிஞ்சது கவின். நானும் இனிமே ஓவியங்கள் வரைவதற்கு அதுக்கான தாள்களை வாங்கி நான் பயன்படுத்துகிறேன். பொது இடங்களில் படிக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, நான் இனிமே வந்து எழுதாமல் அந்த இடத்த பாதுகாப்பாக எனக்கு அடுத்து வரக்கூடிய மாணவனுக்கு என்னுடைய இடத்த அப்படியே பாதுகாப்பாக நான் விட்டு செல்கிறேன்.
0: சரி இலக்கியா, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேளு.
1: சொல்லுங்க.
0: இப்போ நம்ம கல்லூரிகளில் இங்கே பெஞ்சு டெஸ்கில் மட்டும் இல்லை, கழிவறைகளில் கூட எழுதுறாங்க. பொதுவான கழிப்பறைகளில் எழுதக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்க. குறிப்பாக பேருந்து நிலையத்தில், ரயில்வே ஸ்டேஷனில், இன்னும் பொது இடங்கள்லாம் பொது மக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த இடங்களில் தங்களுடைய பேரை எழுதி

0: முத்திரை பதிச்சு வச்சிருக்கிறாங்க. பொது இடங்கள்ல எச்சில் இதெல்லாம் துப்புறாங்க. இது மாதிரிலாம் பண்ணோம்னா நம்மளுடைய எதிர்காலத்துல வரக்கூடிய தலைமுறைகள் எப்படி வந்து பயன்படுத்துவாங்க இலக்கியா? அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க இப்படி எல்லாம் தவிர்க்கணும், இப்படி எழுதுறதை தவிர்க்கணும், பொது இடங்களை நம்ம பாதுகாக்கணும். நாம பொது இடங்கள்ல பாதுகாக்கலனா நம்மளை விட வேற யாருதான் பாதுகாப்பாங்க?
1: சீமா கவின், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பொது இடங்கள்ல பாதுகாப்பா நான் பயன்படுத்துறேன்.
0: சரி இலக்கியா, நம்ம எல்லாரும் சுற்றுச்சூழலை காப்போம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம். இது தர்மபுரி பண்பலையின் சூழல் காப்போம்.
2: சூழல் காப்போம்.
3: தேசபக்தி பாடல் கேட்கலாம்.

நேயர்களின் கனிவான கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் இளம் தொழில் முனைவோர் குறித்து கே தமிழ்ச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே,

0: China, retired during the second set of the match. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. IST. And that is the end of this news bulletin.
1: நேயர்கள் நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10. நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம்.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
1: வணக்கம் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுக்க போகிறோம். இந்த நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் நண்பகல் நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடித்த படம் பாடலை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 6368 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் மாரியம்பட்டியில் இருந்து எம் ஞானசேகரன் அவர்கள். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய், முத்து விஜயன், கலைக்குமார் இவர்களின் கவிதை வரிகளில் மாணிக்க விநாயகம், எஸ் ஏ ராஜ்குமார், கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்துல ராஜா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கோவை பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நேயர்களே, நண்பகல் 1:19 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் நார்த்தம்பட்டியிலிருந்து என்ஆர் முத்துமல்லிகா அவர்கள். TMS இசையில் KV மகாதேவன், பி சுசீலா குரல் வண்ணத்துல, ராணி சம்யுக்தா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் கோட்டையூர் எஸ் தமிழரசன் அவர்கள். இளையராஜா இசையில், பழனி பாரதி கவிதை வரிகளில், ஹரிஹரன் பவதாரணி குரல் வண்ணத்துல, காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
1: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: இளையத்தில் நேரம் 1:30. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட்

0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: நேற்று வந்து ஒரு பையன் ஒரு 20 வயசு இருக்கும், திடீர்னு வந்து ஓபியில் ஆல்மோஸ்ட் மயக்கம் போடுற நிலமையில் கீழே ஒரு மாதிரி நிலை குளிந்து விழுந்து விட்டான் அப்படி. அப்புறம் பார்த்தா சரியாக என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணால் நாக்கு நீட்டுனாக்கா அப்படியே ஒரு பேலாக இருந்தது. பிளட் டெஸ்ட்டு வெளியே பண்ணிட்டு வந்துருந்தாங்க, பார்த்தாங்க வந்து ஹீமோக்ளோபின் வந்து வெறும் 3% தான். ஏன்னா அது 3% தான் இருக்குது செய்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய விஷயம் என்ன எதுன்னு எல்லாம் பசி எடுக்குதா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கேட்டால் செஞ்சோம்னா எல்லாம் நார்மலாக இருக்குது சார், எனக்கு எதுவுமே இல்லை, திடீர்னு இப்படி மயக்க மயக்கமாக வருது செய்து பண்ணதுன்னா. அப்புறமா அவங்க யாரோ கூட 2 லேடி பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் அவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு தனிப்பட்ட முறையில் உட்காந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக வந்து மோஷனில் ப்ளீடிங்கு, கடுமையான ரத்தப்போக்கு மோஷனில். அப்புறம் இந்த 10 நாள் தான் இருக்குதுன்னா அப்பப்போ வருமா லோக்கலில் அவரே மாத்திரை வாங்கி போட்டுக்கோ அப்படியா, இல்லை லோக்கலில் யாருக்குன்னா பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிகிட்டு இருப்பேன் செய்வோம் பண்ணுவோம். எவ்வளோ நாளாக இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 வருஷமாக இருந்திருக்கு. ஏன் இதை வந்து நீ சொல்கிறதுக்கு இது பண்ணால் லேடிஸ் இருக்கிறாங்க சார் எனக்கு கூச்சமாக இருக்குதுன்ற அப்படி, இதை நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மோஷன் போனால் ரத்தம் வருதுன்னு சொல்கிறதுக்கு கூட கூச்சப்பட்டா இது என்ன பைல்ஸ் என்ன, அப்படியாப்பட்ட வந்து என்ன வெளியே சொல்ல முடியாத அளவு ஒரு பெரிய வியாதியா இல்லை கேட்குறேன் நான் இப்போ வந்து இருக்கிற நிலமையில. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கே வந்து ஹெச்ஐவி தாக்கத்தில் ஆகிடுச்சு செஞ்சிச்சுனாவே சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்கன்ற நிலமையே இன்றைக்கி மாறி போய் எனக்கே வந்து பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்க ஒரு சர்ஜரி அட்வைஸ் பண்ண செஞ்சனாக்கா அவங்க போல்டாக வந்து சார் நான் இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டு இது சாப்பிட்றன்ற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, அவங்க வீட்லேயும் அவங்கள வச்சு நல்லாவே பார்த்துக்கிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு செஞ்சிருச்சு. இவர் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு ஒரு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்களே வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் மக்கள்கிட்டையும் சரி பேஷண்ட்கிட்டையும் சரி ஒரு அவேர்னஸ் வந்து செஞ்சு பண்ணி அவ்வளோ தூரம் நல்லா ஒரு சோஷியலாக மிங்கிளாகி செஞ்சு பண்ணி இருக்கும்போது ஒரு பைல்ஸு எனக்கு வந்து ரத்தம் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம். இதை நான் இவர்கிட்ட மட்டும் இல்லை பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்குறேன் சேரம் பண்ணுறேன், வந்துட்டு என்னங்க தோந்துருவு தனியாக பேசணுங்க தனியாக பார்க்கணுங்க அப்படின்றது, என்னமோ தனியாக சொல்லணும்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாக்கா இந்த மாதிரி மோஷன் போகிற இடத்துல வலிக்குதுங்க, மோஷன் போகிற இடத்துல சீவு வருதுங்க, மோஷன் போனால் ரத்தம் வருதுங்க அப்படின்னு தயவுசெய்து நான் சொல்கிறேன் சமுதாயத்தில் இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை. நீ தயவுசெய்து இந்த மாதிரி பைல்ஸுக்காக வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு ஒரு மற்றவங்க யாராவது என்ன நினைப்பாங்களோ செய்வாங்களோன்னு சொல்லி பார்க்காதீங்க. நிறைய பேர் நான் இதை பார்க்குறேன், அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி நான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அப்படியே கொத்து கொத்தா உள் மூலம் வெளி மூலம் எல்லாமே பல வருடமாக வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படியாட்டு இருக்குது. அதுக்கப்புறமா அட்மிஷனை போட்டு இப்போ தான் பிளட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சேரம் பண்ணுறோம், அடுத்து நம்ம சர்ஜரிக்கு எடுக்கணும் செய்யணும் பண்ணோம். இது இல்லாத அவனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான மூச்சு வாங்குறது செய்து பண்ணுது, பார்த்தாக்கா ஹார்ட்டு லைட்டாக இந்த ரொம்ப நாள் ரத்த கசிவு போயிட்டு உடம்புல ரத்த சோகை ஏற்பட்டு செஞ்சு பண்ணதுனால ஹார்ட்டு வந்து அவருக்கு வந்து லைட்டாக பாதிப்பு இருக்குது, நம்ம அதுக்கும் சேர்த்து வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது செய்து பண்ணுது. ஆரம்ப கட்டக்கட்டத்திலேயே வந்து இது வந்து ஒரு பைல்ஸ், நான் எத்தனையோ பேஷண்ட்ஸ் வராங்க ப்ளீடிங்கு இப்போ தான் சார் 4 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சுன்னு பார்த்தாக்க மூளை ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும் செய்யும் பண்ணோம், ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புகிறோம் சேரம் பண்ணுறோம் ஜம்முன்னு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தயவுசெய்து இதை வந்து ஒரு கூச்சமாக நினைக்காதீங்க, பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல மருத்துவரை வந்து பார்த்து

0: இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றதை ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து பார்த்து செஞ்சு நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த இடத்துல ஆசன வாயில் நம்ம கேன்சரும் பார்த்து பார்த்துருக்கோம். அதனால் வந்து சாதாரணமாக ஒரு சளி மாதிரி போகுது, ஒரு ரத்த கசிவு தான் ஆகுது செய்து பண்ணுதுன்றதையும் கேர்ஃபுல்லஸாக விட்டுறாதீங்க. பயமுறுத்துறதுக்கு சொல்ல ஒரு சின்ன பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து இதில் வந்து வெக்கம் வேண்டாம், கூச்சம் வேண்டாம். உங்கள் உடல்நிலை முக்கியம், அதனால் உடல்நிலைக்கு உண்டானதை நீங்கள் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: நண்பகல் 1:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் கடத்திக்குட்டை மாணிக்கம் சிவகாமி அவர்கள். தேவா இசையில், காளிதாசன் கவிதை வரிகளில், SBB மற்றும் KS சித்ரா குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பு நிகழ்ச்சி. இந்த நேயர் விருப்பு நிகழ்ச்சியில இறுதி பாடலை கேட்டிருக்கிறாங்க. திருப்பூர் சின்ன கடை வீதி இளங்கோவன் அப்துல் காசிம் அவர்கள் தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

ஒளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களே, நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி சீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தோங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,78,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படவுள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரும்

0: கருத்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடனும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலகத்தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்,
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு IIT வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலவிய ரயில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு

0: திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பில் இருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸ் பதிவானது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில், வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60-65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வானிலை அறிக்கை. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் என்பதை குறித்து இளம் தொழில் முனைவோர் என்ற தலைப்பில் கே தமிழ்ச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

இன்றிரவு 7:25 வயல்வெளி. வாழை மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஏரியூர் காட்டுவளவு எம் பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் களம்.
1: இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
2: பிரைடல் மேக்கப்பு, பியூட்டிஷியன் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, அப்புறம் கார்ட்லன்ஸ் பண்ணுறது, வேணி கட்டுறது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்க.
1: சரி, இப்போ இந்த வேலையில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கமா?
2: டெய்லரிங் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பிரைடல் வந்து சிம்பிளா சும்மா ஒரு பொண்ணுக்கு ரெடி பண்ணலான்னு அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு 7-8 வருஷமா பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு பண்ணுறது வந்து இப்போ 1 இயராக பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, எங்க போய் கத்துக்கிட்டீங்க? அது
2: சென்னையில போய் கத்துட்டு வந்தேன்.
1: ஓ, சென்னையில போய் கத்துட்டு வந்தீங்க. இப்போ பிரைடல் மேக்கப்னா என்ன மாதிரி மேக்கப்ஸ் எல்லாம் இருக்கு? ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மேக்கப் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அந்த மாதிரி என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மேக்கப்ஸ் இருக்கு?
2: ஸ்வெட் ப்ரூஃப் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் மேக்கப் இருக்கு, நிறைய சொல்லலாம். அதுல எல்லாம் நிறைய இருக்கு வெரைட்டி. இது வந்து பேசிக்கா இருக்கிறது எல்லாமே இதுதான். அப்புறம் ரிசப்ஷன் மேக்கப்புக்கு தனியாக அது ஒரு மாதிரி லுக் கொடுக்கலாம். பிரைடலுக்கு காலையில முகூர்த்தம் லுக்குன்னு தனியாக கொடுக்கலாம். என்கேஜ்மெண்ட்டு, பேபி ஷவருக்கு, அதுக்கு தனித்தனியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைல் பண்றது, அதாவது இருக்கு. ஒருத்தர் கேட்கறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேக்கப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மேக்கப்ஸுக்கெல்லாம்? இப்போ நீங்களே ஒரு 2-3 மேக்கப்லாம் சொன்னீங்க, ஒவ்வொருக்கு என்னென்ன வித்தியாசங்கள்னு சொல்ல முடியுங்களா?
2: இப்போ வந்து ரிசப்ஷன் ஒரு இப்போ நிறைய ஏசி ஹாலில் பண்ணுறாங்க, அவுட்டோரில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கோவிலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கோவிலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வெட் ஜாஸ்தியாக வரும் இல்லைங்களா, அதுக்கு கவர் பண்ணுறதுக்காக ஸ்வெட் ப்ரூஃப் கம்பல்சரி தேவைப்படுது. ஏன்னா மேக்கப் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு, மூவ் ஆகாம இருக்காது, அதுக்கும் பிரைடல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நமக்கு ஸ்வெட் வந்துடுச்சுன்ட்டு ஃபுல்லாகவே நம்ம தொடச்சி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கணும். சும்மா டச்சப் மாதிரி பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். டெம்பிளில் ஜாஸ்தி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்வெட் ப்ரூஃப் அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அது இருக்கு.
1: சரி, இப்போ ஏசி ஹால்லயே வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க, அது இல்லாம நான் ஏசி ஹால்ல ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறவங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப்ஸ் எல்லாம் போடுவீங்க?
2: ஏசி ஹால் ஃபுல்லா ஏசி இருக்குங்கிறது லக்ஸுரியா வேணும் அப்படிங்கறது ஹேர் பிரஷ் மேக்கப் இருக்கு, அது பண்றவங்களும் இருக்காங்க. ஹேர் பிரஷ் வந்து பாக்குறதுக்கே இன்னும் ஹெவியா லக்ஸுரியா, லக்ஸுரின்றது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும். நல்லா
1: பார்த்தாலே அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சுத்தி போடணுங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் பண்றீங்க, பிரைடல் மேக்கப்புக்கும் பியூட்டிஷியனுக்கும் ஆக்சுவலா என்ன வித்தியாசம்?
2: பிரைடல் மேக்கப்னா மேக்கப்பு, மேக்கப் மட்டும்தான் அதில் அடங்கும். எல்லாம் நிறைய வந்து பிரைடல் மேக்கப்பும் பியூட்டிஷியனும் ஒன்று நினைக்கிறாங்க, ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை. பிரைடலுங்கிறது வேற தான், பியூட்டிஷியனுங்கிறது வந்து சர்வீஸ். நம்ம த்ரெட் பண்ணுறோம், வேக்ஸ் பண்ணுறோம், பெடிக்யூர் மெனிக்யூர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு அது எல்லாமே வந்து பியூட்டிஷியனில் செய்கிறது. ஹேர் கட் வந்து ஹேர் கேர்க்கு, ஸ்கின் கேர்க்கு தனித்தனியாக அந்த ஹைட்ரோஃபேஷியல் அது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகுது.
1: ஓ, நான் வந்து இத்தனை நாள் பியூட்டிஷியன்னாலே இது எல்லாமே ஒரே.
2: இல்லை, பியூட்டிஷியனுங்கிறதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தான். பியூட்டிஷியன் வேறு, பிரைடல் வேறு தான். மேக்கப் மட்டும் அடங்கிருந்து பிரைடலுக்கு வந்துடும், பிரைடல் மேக்கப் வரும்ன்ற. இது வந்து பியூட்டிஷியனுங்கிறது வேறு, சர்வீஸ் வேறு.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பியூட்டி பார்லர்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பியூட்டி பார்லர் கடை ஏதாவது வச்சுருக்கீங்க?
2: இல்லை, நாங்கள் வந்து இப்போதைக்கு வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஃபுல் ஒர்க், எல்லாம் டெய்லரிங் ஒர்க்கு, ஆரி ஒர்க் எல்லாமே வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்போ ஒரு திருமணத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ, பூ நீராட்டல் ஃபங்க்ஷனு இல்லை பேபி ஷவர் ஃபங்க்ஷனுன்ற எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் கிட்டத்தட்ட எல்லா விதமான ஒர்க்ஸுமே நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஸ்டிச்சிங்ல ஆரம்பிச்சு எல்லா விஷயமும் பண்ணுறதுக்கு நீங்க இருக்கீங்கன் போது, ஒரு ஷாப் மாதிரி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் ப்ராசஸ் நல்லா போகும் இல்லையா? ப்ராஃபிட்டும் நிறைய வரும் இல்லையா?
2: ப்ராஃபிட் வரும், இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ணி தர மாதிரி இருக்கு. வீட்டில் பண்ணுறதுனால அங்கே போனால் வாடகை அது நிறைய இருக்கு, அதுவும் ஐடியா இருக்கு. ப்ளஸ் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லரிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை வருஷமா டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது 8 வருஷம்னு சொன்னீங்க. இப்போ டெய்லரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததுக்கும் இன்னைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே நிறைய டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டெய்லரிங்கில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அது எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் என்ன,

0: மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியுங்களா?
1: பிளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாதா பிளவுஸ் அந்த மாதிரி லேஸ் ஒர்க் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வந்து பேட்டர்ன் ஒர்க்கு அந்த மாதிரி ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டர்ன் ஒர்க், பேட்ச் ஒர்க்கு, அப்புறம் ஆரி ஒர்க். ஆரி ஒர்க்கு இப்போ இன்னும் இருக்கிறதுலேயே அட்வான்ஸ் என்னென்ன ஃபுல்லாக புதுசு புதுசாக வருது, யூனிக்காக வருது, அந்த மாதிரி இருக்கிறத தான் தேடுறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போக்கே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. ஒன்று ஒன்றுமே இப்போ இன்றைக்கி இது இந்த இதுக்கு இப்போ புதுசாக என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அப்டேட் ஆகிக்கிறோங்க. கவுன் தைக்க, மேக்ஸி கவுன் ஸ்டிச் பண்ணுறது, சாரீலே கன்வெர்ட் பண்ணி கூட தைப்போங்க, அதுவும் இருக்குது. என்னென்ன அட்வான்ஸ்டாக இருக்கோ அதை தான் நான் ட்ரை பண்ணுறேன், எப்போவுமே அதை தான் பண்ணுவேன்.
0: இப்போ ஆரி ஒர்க்குக்கு டெய்லரிங் ஒர்க்குக்குன்னு தனித்தனியாக மிஷின் இருக்கா இல்லை ரெண்டும் ஒரே மிஷினில் பண்ணணும்?
1: மிஷின் எல்லாமே ஒன்று தான், ஸ்டிச் பண்ணுறது ஒன்று தான். அது ஆரி ஒர்க் போடுறதுக்கு தனியாக காட்டு வச்சுருக்காங்க.
0: சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ரெண்டு டெய்லரிங் மிஷின் தான் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அப்போ வச்சிருந்ததை மாற்றிட்டு இப்போ அட்வான்ஸாக வளர வளர புதுசாக வாங்கிட்டீங்களா?
1: சின்னது சின்ன மிஷின் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், ஒரு 2 இயர்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெருசு வாங்கிட்டுங்க, கரண்ட் மிஷின் பெருசே வாங்கிட்டுங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று வாங்கிட்டேன், ரெண்டு மிஷின் போட்டுட்டு தைக்கிறேங்க. இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு தைச்சிட்டு இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப்புக்கு அவங்களையும் கூப்பிட்டுக்கிறேங்க.
0: சரிங்கம்மா, 8 வருஷமாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னாலும் புதுசு புதுசாக பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட டெய்லரிங்கில் ஆரம்பித்து இப்போது பிரைடல் மேக்கப்பு, பியூட்டிஷியன் வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வளர்ந்து வந்திருக்கீங்கன் போது புதுசு புதுசாக பண்ணணுன்ற அந்த ஆர்வம் ஏன் வந்துகிட்டே இருந்துச்சு? அதாவது தொழில் இன்னும் முன்னேற்றி கொண்டு போகணுன்ற அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது?
1: இல்லை, பிரைடல் மேக்கப் பண்ணுறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு இது தாட்டு, அதுக்கு பின்னாடி தான் டெய்லரிங்கு. பிரைடல் மேக்கப் பண்ணணுன்றது கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம், அதனாலேயே அதை கற்றுக்கணும்னுட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இப்போ கற்றுக்கிட்டேன். ஐயா செலவு ஆனாலும் பரவாயில்லன்னுட்டு இப்போ கற்றுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் டெய்லரிங் எல்லாமே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லரிங்கு, அப்புறம் ஆரி ஒர்க்கு, சாரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணுறது, பாக்ஸ் ஃபோல்டிங். இப்போல்லாம் நிறைய சாரீ வந்து கட்ட தெரியாதவங்களும் இருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கட்டிக்கிற மாதிரி நாங்களே ஃபோல்ட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெஹந்தியும் போடுவேன், சின்ன வயசுலேருந்தே போடுவோங்க. வேணி கட்டுறதுமே எல்லாமே ஒரு ஆர்வமே, அது கற்றுக்கிறதுன்ற ஒரு ஆர்வத்துலேயே எல்லாமே சின்ன வயசுலேருந்து வந்தது தான். அது இப்போ ஸ்டார்டிங்லாம் கிடையவே கிடையாது எதுவுமே. பூ கட்டுறது, அப்புறம் மெஹந்தி போடுறது, ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்றது எல்லாமே சின்ன வயசுலேருந்து வந்த ஆர்வம்.
0: சரி, இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னீங்க, பெண்களுக்கு வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவாங்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் அது பேர்லாம் தெரியாது, அது பேர்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு?
1: கேர்ள்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன்ஸ்க்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கும் ஒரு 50 50+ 100+ பக்கம் தெரியும். 50+ பண்ணுவேன், பண்ணுறது வந்து நான் பண்ணுவேன். என்ன இந்த ஹேர்ஸ்டைல் எனக்கு வேணும் அப்படின்னா ரோஸ் மாதிரி கொண்டு வர்றது, அப்புறம் வந்து முகூர்த்தம் ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுலயே வந்து பீட் ஒர்க் கொடுக்கறது,
0: எனக்கு தெரிஞ்சது கொடுக்கறது, எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒத்த ஜடை ரெட்டை ஜடை மட்டும்தான். நீங்க நிறைய சொல்றீங்க, எப்படி
1: மெஸ்ஸி பிரைட் பண்ணலாம், அப்புறம் வந்து 4 ஸ்டாண்ட் பிரைட்க்குது, 5 ஸ்டாண்ட் பிரைட்க்குது, தனித்தனியாக இருக்குது, நேம் எல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் வெரைட்டி.
0: வாட்டர் ஃபால்ஸ் ஹேர் ஸ்டைல்னா அது எப்படி இருக்கும்?
1: இப்போ ஃப்ரண்ட் வேரியேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபால்ஸ் வந்து கீழே தொங்குற மாதிரி ஹேர் ஸ்டைல் ஹேர்லேயே பண்ணி விடலாம், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே வந்து சின்ன சின்னதாக ஹேர்ஸ் பண்ணி விட்டால் பார்க்குறதுக்கு லுக்காக எலகண்டாக இருக்கும்.
0: வாட்டர் ஃபால்ஸ் ஹேர் ஸ்டைல்னு அந்த ஹேரை பார்த்தாலே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்.
1: ஆமாம், ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பேக் சைடு வரதுக்கும் அப்படியே லை வாட்டர் ஃபாலில் ஊற்றுற மாதிரி அது எது பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி வராது, கொஞ்சம் அந்த டைப்புக்கு வரும், பார்க்குள்ள நல்லாயிருக்கும்.

0: சரி, இப்ப பூ கட்டுறது பிசினஸும் பண்றேன். நீங்க பூ கட்டுறதுல என்ன ஆக்சுவலா இப்போ பண்ண முடியும்?
1: பூ ஃப்ளவர் வேணின்றது திண்டு சுத்துறது. தர்மபுரியில வந்து அது பேர் திண்டும் சொல்லுவாங்க. திண்டு சுத்துறதுன்னா இப்ப எல்லாமே ரோஸ்ல சுத்தலாம், ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ணலாம், அப்புறம் வந்து நந்தை வட்டம்

0: குண்டு மல்லி பண்ணலாம். அப்புறம் இப்போ ஜிப்சம், இப்போ ட்ரெண்டிங்க்கு கேட்குறாங்க, ஜிப்சம் நிறைய கேட்குறாங்க. அப்புறம் லிச்சர்ட்லாம் கேட்குறாங்க. நிறைய பூ வெரைட்டி இருக்குது எல்லாத்துலேயுமே. இப்போ என்னென்னா ஃபேக்காக வைக்கிறதுக்கு ஒரிஜினலாகவே ஆர்டிஃபிஷியலாக நல்லா கலர்ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய கேட்குறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னா இதெல்லாமே பண்ணி தராங்க.
1: பூ இத்தனை இருக்கு, அதுல ஏதாவது பூ கட்டுற மெத்தட்ஸ்ன்னு ஏதாவது தனியா இருக்குங்களா? அதுக்கு
0: இருக்கு, பெட்டல்ஸ் தனித்தனியா பண்ணலாம், டிசைன் பண்றது இல்ல. பெட்டல்ஸ் இருக்கு, டால் வச்சு பெட்டல்ஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஜடபில்ல வச்சிருக்கிறது மட்டை, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மட்டை இருக்கும், நம்ம ஊர்ல வந்து மட்டைன்னு சொல்லுவாங்க. சவுந்தர ரோஜா பூ வச்சு மட்டை வைப்பாங்க. அது இப்ப மாத்தி ட்ரெண்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இருக்கிற ஜடபில்ல மாதிரி மட்டும் வச்சிட்டு இப்ப ஜடபில்லையிலுமே அடியில வந்து அழகா பூ வச்சு பண்ற மாதிரி இப்ப ரெடி பண்றாங்க. இப்ப ட்ரெண்டிங்க்கு அது போயிட்டு இருக்கு, பழச இப்ப ட்ரெண்டிங்க கொண்டு வராங்க, கொஞ்சம் அதையே மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இப்ப இருக்கு. நந்திவட்டத்திலயே பண்றாங்க, அது நந்திவட்டம் குண்டு மல்லி. அப்புறம் அந்த ஜிப்சம்ல பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஃப்ளவர் தேவைப்படுதோ அதுல எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னா நாங்கள் பண்ணி
1: தரோம். இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்னா எதை சொல்லுங்க?
0: எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து பிரைடை ரெடி பண்றது தான்.
1: என்ன அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்?
0: அது ஒருத்தர் அழகுபடுத்தி பாக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ அது ஒருத்தர் வந்து மேக்கப் பண்ணி இவங்க அழகா இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்லக்குள்ளயும் ஒரு நல்லா இருக்கு இல்ல அந்த மாதிரி.
1: பிரைடல் மேக்கப்புக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கிளாஸ் பண்ணிக்கலாம்.
0: இல்ல ஒரு வருஷம் இல்ல, ஒன் அண்ட் ஆஃப் மந்த் மட்டும் போனாங்க. பிரைடலுக்கு மட்டும்ங்கிறதுனால போனேன். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இங்க கவர்மெண்ட்லயே பண்ணாங்க, பியூட்டிஷியன் ஒர்க் தனியா பண்ணாங்க. நாங்க சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டு இவங்க அங்கேயுமே சென்னையில் போய் பண்ணப்பயுமே பியூட்டிஷியன் கோர்ஸ் தனியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுலேருந்து இப்போ த்ரெட் பண்ணுறது, வேக்ஸு, ஃபேஷியலு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவுமே
1: சரி. இல்லை இப்போ நீங்கள் போய் கற்றுக்கிட்டது வந்து ப்ரைவேட்டாக போய் கற்றுக்கிட்டீங்களா?
0: ப்ரைவேட்டாகவும் கற்றுக்கிட்டேன். இங்கே தர்மபுரியில் ஒரு மாதம் வந்து கவர்மெண்ட்லேயும் கற்றுக்கிட்டேன்.
1: ஒரு மாசம் போய் நீங்க வந்து கோர்ஸ் கத்துக்கிட்டேன் அப்படின்றீங்க, அந்த ஒரு மாசத்துல எல்லாமே கத்து கொடுத்துறாங்களா? கத்துக்க முடியுமா?
0: ஸ்டார்டிங் எனக்கு ஒன் டே தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஓரளவுக்கு இதுதான் மெத்தடு அப்படின்னு மெத்தடு தாங்க சார் கத்துக்கணும். இவங்க ட்ரிக்ஸ் சொல்லி தராங்க. ட்ரிக்ஸ் கத்துக்கிட்டோம்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த க்ரீம்க்கு இந்த போட்டா நல்லா இருக்கும், இந்த ஃபேஸ்க்கு இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நாமளே இவங்க ஒரு ஃபேஸ் பாக்குறோம்னா இந்த ஃபேஸ் வந்து ஆயில் தான் இல்ல நார்மல் ஸ்கின்னா எல்லாமே வந்து நம்ம பார்த்து கத்துக்கிறதுல தான். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இது போட்டா நல்லா இருக்கும், அழகா வரும் அப்படின்ட்டு இது போட்டா அவங்களுக்கு வந்து லாங் ஸ்டேவாவும் இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ட்ரிக்ஸ் கத்து கொடுத்துடுறாங்க. அதை வச்சு நாம இப்ப புதுசு புதுசா கிரீம் நிறைய வருது, கிரீம் வருது, ஃபவுண்டேஷன்ஸ் வருது, அதெல்லாம் அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்தி ட்ரை பண்ணி பாத்துக்க வேண்டியதுதான்.
1: இப்போ ஒரு மேக்கப் போடுறீங்க அப்படின்னா, பிரைடல் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா, அந்த பிரைடல் மேக்கப் வந்து கொஞ்சம் பழைய படம், ஒரு படம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நாகேஷ் சொல்லுவாரு, டேய் இது அஞ்சு மணி நேரம் தான்டா மேக்கப் தாங்கும் வந்துரு அப்படின்ட்டு காமெடி பண்ண சொல்லுவாரு. இப்போ மேக்கப் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் அந்த மேக்கப் வந்து ஹோல்ட் ஆகும்?
0: சரி, இப்ப வந்து நிறைய வந்துடுச்சு, லாங் லாஸ்டிங் மேக்கப்கே வந்துடுச்சு. ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட தாங்குற மாதிரி கூட இருக்கு. அதுக்கு பேஸ் நம்ம கரெக்டா கொடுத்தோம்னாவே போதிக்கும். பேஸ் கரெக்டா கொடுத்து நம்ம மேக்கப் பண்ற டிக்ஸ்ல தான் இருக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங் கொண்டு வர்றது. எதுவுமே போடல அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து அது கலை தான் செய்யும். கரெக்டான பேஸ் கொடுத்தோன்னா கரெக்டா செலக்ட் பண்ணி நார்மல் ஸ்கின் டோனுக்கு எப்படி கொடுத்தா கரெக்டா நிக்கும், ஆயில் ஸ்கின் டோனுக்கு எப்படி கொடுத்தா, காம்பினேஷனுக்கு எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா கம்பல்சரி நம்ம சில நேரம் இருக்கும்னு நம்ம அதான் சொல்ல முடியாது, ஆனா இருக்கும். 8 மணி நேரம் கம்பல்சரி ஒரு மேக்கப் தாங்குதுங்க சார், இப்போ இப்போதைக்கு தாங்குது.
1: நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல இப்போ இந்த ஒவ்வொரு வேலையுமே வந்து கத்துக்கிறதுக்கு எங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆரம்பத்துல நீங்க இந்த வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருந்த நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் நிறைய இருந்திருக்கும். ஆரம்பத்துல வந்து எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயத்த வந்து சூப்பரா பண்ணிட முடியாது. அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன? இப்போ நான் அதுல வந்து அப்போ ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், ஆனா இப்போ அதுல வந்து நான் தான் டாப் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க.
0: பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுலயே நிறைய இருக்குங்க சார். ஸ்டார்டிங்ல வந்து யாரும் யாராலுமே வந்து இது பண்ண முடியாது. உடம்பு பார்த்தா பிளவுஸ் என்ன அளவு இருக்குதுன்றத பொறுத்து நமக்கு கரெக்டா கெஸ் பண்ணி போட முடியாது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லி சொல்லி அதுல இருந்து கத்துக்கிட்டு வந்தது தான். இப்ப இது இப்படி இருக்கு இதை மாத்து, இது இப்படி இருக்கு இதை மாத்து அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி தான் இப்போ பர்ஃபெக்டா வருது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேங்க சார். இதுதான் ஃபேஸ் பண்ண நிறைய அதெல்லாம் இது இருக்கு, சேலஞ்சா பண்ணியிருக்காங்க. பிளவுஸ் கரெக்டா உட்காரணும் அப்படிங்கறதெல்லாம் உடனே எல்லாம் முடியாது, ஸ்டார்டிங்ல இருந்து வரணும். ஸ்டார்டிங்ல இருந்து வந்தா மட்டும்தான் கரெக்டா
1: அது கிட்டத்தட்ட.
0: எனக்கு இப்ப ஆனா பிளவுஸ் பர்ஃபெக்டா உட்காருது.
1: அது

0: ரொம்ப டிபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கனாலும் இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த கட்டமா வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஏதோ ஸ்டிச்சிங் மட்டும் தெரியும் அப்படின்னா அதை வச்சு டெவலப் பண்றவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு அஞ்சாறு தொழில வந்து சூப்பரா கத்து வச்சுட்டு அதை பக்காவா பண்றீங்கன்னு போது அதை டெவலப் பண்றதுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஐடியாஸ் வச்சிருக்கீங்க?
1: ஐடியாஸ் இப்ப சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போட்டு இது பண்றேன், தெரியப்படுத்துறேங்க. மெயினாக இப்போ சோஷியல் மீடியாவில் தாங்க சார் நிறைய இது பண்ணுது, ஸ்டெப் அதுதான். அப்புறம் வந்து ப்ரமோஷன் கொடுக்கலாம், இப்போ விளம்பரம் கொடுக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கடை வைக்கலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. அப்போ மூவ் பண்ணும்போது இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் ஸ்டாஃப்களை கூப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிற வரதிக்கு அது வரதிக்கு நம்மளே ரன் பண்ணும். ஏன்னா பிரைடல் வந்து சீசனை முகூர்த்த டைம் அந்த மாதிரி தான் இருக்கும், அது மாதத்துக்கு ஒன்ஸ் ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி தான் வரும். மற்ற டைமில் எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணிப்பாங்க. ஆரி ஒர்க்குமே எதுனா இப்போ திருவிழா இப்போ இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நிறைய ஆரி ஒர்க் போடுறாங்க. அதனால அது ஜாஸ்தி வரலனாலுமே மந்த்துக்கு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி வருது. இப்போ இது பிரைடலுக்குமே முகூர்த்த டைம்லனா மற்ற டைம்ல எல்லாமே ஸ்டிச்சிங்கில் தான் இருக்குங்க. ஸ்டிச் பண்ணால் சாரி ஃப்ரீ ஃபிளிட் ரெகுலராகவும் பண்ணிட்டு இருக்குங்க, அது ரெகுலராகவே வரும் எப்பவுமே.
0: இப்போ பியூட்டிஷியனுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க, பியூட்டிஷியன் ஒர்க்
1: இருக்கு, அதுவும் வராங்க பண்ணிக்கிட்டுவாங்க, உடனே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இதுவாங்க.
0: இந்த ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணுறதுல நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் ஏதாவது, இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் ஏதாவது இருக்கா?
1: கரெக்டாக பண்ணணும், மெயினாக அதுதான். எதுனா கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் இது வந்து இப்போ த்ரெட்டிங் பண்ணுறது எல்லாமே நுணுக்கமாக பண்ணுற வேலைங்க, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கூட இன்னுமே பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஃபேஷியல் பண்ணுறது, வேக்சின் மெயின், வேக்சின்லாம் அந்த ஹீட் கரெக்டாக எடுத்து இது பண்ணணும், இல்லைன்னா ஸ்கின் எஃபெக்ட் ஆகிடும். இதெல்லாம் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஒரு மேக்கப் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின்னு சொன்னீங்க, அதில் வேற என்ன மாதிரி ஸ்கின் டோன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு மேக்கப் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? இப்போ ஆரம்பத்தில் வந்து டைம் எவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க?
1: ஆரம்பத்தில் வந்து ரெண்டரை மணி நேரம் கூட பண்ணியிருப்பேன், ஏன்னா அது ஸ்டார்டிங் பயந்துட்டு பண்ணது. இப்பெல்லாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஹேர் ஸ்டைலும் முடிச்சிடுறாங்க, மேக்கப்பும் முடிச்சிடுறாங்க. மேக்கப் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் 45 minutes அந்த மாதிரி தான் இது பண்ணுது. அதுக்கு மேலப்பட்ட ஹேர் ஸ்டைல் ஒரு இதுனா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முடிச்சிடுறாங்க மேக்கப்.
0: ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல பிரைடல் மேக்கப் முடிக்கும்.
1: அதுவும் முகூர்த்த டைம்லாம் இன்னுமே பண்ண முடியாது, சீக்கிரமாக பண்ணணும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் 45 minutes முடிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போய்க்க வேண்டியது.
0: ஒரு மேக்கப் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிக்கணும்னா அது கிட்டத்தட்ட நீங்க 1.5 மணி நேரம் மேக்கப் போடணும் இல்லைங்களா? என்னென்ன மாதிரியான ஸ்கின் டோன்ஸ் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: ஸ்கின் டோன்ஸ் வந்து இது இருக்கு, நார்மல் ஸ்கின் இருக்கு, அப்புறம் வந்து ஆக்னி இருக்கு, சென்சிட்டிவ்.
0: அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் சொல்ல முடியும்?
1: சொல்ல முடியும், பார்த்தா தெரியாது. ஆயில் ஸ்கின்னா ஆயில் ஸ்கின் ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்கு, ஃபேஸ் தொட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அது இருக்கு, சென்சிட்டிவ் இருக்குது, ஆக்னின்னா நிறைய பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கின் டைப்ல இருக்கு.
0: இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மேக்கப் போடுறது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க?
1: ஆக்னி.
0: சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது யாரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும்?
1: சப்போர்ட்டிவ்னா எங்க வீட்டுக்காரர் சொல்லலாம், அவருக்கு நான் தேங்க் பண்ணணும் தான் சொல்றதில்ல நேர்ல. ஏன்னா வெளியில போய் படிக்கிறேன், ரெண்டு பசங்க இருக்கு, எப்படின்ட்டு யோசிச்சாங்க எல்லாருமே, விட்டுட்டு போகணுமா அப்படின்லாம். சரி நான் பாத்துக்கிறேன் போய் படி அப்படின்னாரு.
0: அவர் என்ன வேலை பாக்குறாரு?
1: அவரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: இப்ப முகூர்த்தம் அப்படின்னா ஒரே நாள்ல 2-3 முகூர்த்தத்துக்குலாம் போய் அட்டன் பண்ண முடியுமா?
1: இல்ல, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ஒரு முகூர்த்தம் சீக்கிரமா வரலாம், ஏன்னா பிரைடு எப்படி வருவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது, கணிக்கவே முடியாது. இப்போ நம்ம 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பண்றோம் அப்படின்னா 3 மணிக்கு வரன்றவங்க 5 மணிக்கு கூட வருவாங்க, 6 மணி முகூர்த்தத்துக்கு 5 மணிக்கு கூட வருவாங்க. நாம இப்போ 6 மணிக்கு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்ம 6 அந்த இடத்துல இருக்கணும், அதனால அது செட்டே ஆகாது என்றைக்குமே. 1-2 காலையில மதியம் ஈவினிங் வேணும், அப்படி வேணா டைம்ஸ் இது பண்ணி பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரே டைம்ல 2-3 முகூர்த்தம் பண்ணணுன்றது இது பண்ண முடியாது. ஒன் டேக்கு வேணா காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு மேக்கப் ட்ரை பண்ணலாம், மதியம் பண்ணலாம், திருப்பி நைட் பண்ணலாம், நைட் லுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம்.
0: ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3
1: பண்ணலாம்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
1: எனக்கு அகாடமி மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது, எல்லாமே வந்து டீச் பண்ணுற மாதிரி பண்ணலான்ட்டு.

0: அது ஃப்ளவர் மேக்கிங் கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் மாஸ்டர் கிளாஸ்க்கு, டெய்லரிங் கோர்ஸ்க்கு, அப்புறம் வந்து சாரீ ஃப்ரீ ப்ளீட் சொல்லி கொடுக்கலான்ட்டு. நெயில் ஆர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. நெயில் ஆர்ட் நான் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியும், கற்றுக்கிட்டேன், இன்னும் நான் பண்ணலை. அதுக்கும் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணலான்னு இருக்குங்க. எல்லாமே டீச் பண்ணுறதுலையும் வேற இது பண்ணிடலான்னு.
1: அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, செய்யறது மட்டும் இல்ல, நீங்க
0: சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு.
2: ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும், இல்ல இந்த விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
0: என்னோட நம்பர் வந்து 76 95 88 53 58. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணா எந்த இருந்தாலும் நான் பேக்கேஜ் மாதிரி அனுப்பி விடுவோங்க. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஷாப் வந்து ஆர்ட் காலேஜுக்கு ஆப்போசிட் தர்மபுரி வந்து திரௌபதி முன்கோ ஸ்ட்ரீட்ல இருக்கு.
1: சரிங்கம்மா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுடைய பணிகள் வந்து சிறப்பா நடக்கட்டும். அடுத்தபடியா நீங்க வந்து கடை எல்லாம் ஓபன் பண்ணி இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பண்பலை சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார்.

0: காலேஜுக்கு ஆப்போசிட் தர்மபுரி வந்து திரௌபதி முன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுடைய பணிகள் வந்து சிறப்பாக நடக்கட்டும். அடுத்தபடியாக நீங்கள் வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பண்பலை சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார்.

நேயர்கள், இதுவரை இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம் என்ற தலைப்பில் இளம் தொழில் முனைவோர் என்ற தலைப்பில் கே தமிழ்ச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஞானப்பிரகாசம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் உம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
8: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் என்பது பல மொழிகள் கலந்த பாடல்கள். கலாச்சாரம், சமூகம், இந்திய கட்டமைப்பு, ஒற்றுமை என்ற விதத்தில் பல பாடல்களை ஒரே நேரத்தில் பல மொழிகளில் கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் இது நேயர்களே. அந்த வகையில் பன்மொழி பாடல்களில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது தமிழ் மொழியில் ஆட்டோ ராஜா திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி

நேயர்களே, பிற்பகல் 2:38 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, பன்மொழி பாடல்களை, பன்மொழி பாடல்கள் உலகம் முழுவதும் கேட்பவர்களை ஈர்க்கும் திறன் கொண்ட நிகழ்ச்சி. பல மொழிகள் இணைந்து பாடப்படும் போது அது பல்வேறு சமூகங்களின் கலாச்சாரத்தை ஒரே மேடையில் கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி. இந்த பன்மொழி நிகழ்ச்சியில, பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக வளம் வர இருக்கிறது மலையாள மொழியிலிருந்து. ஓலங்கள் திரைப்படத்திலிருந்து ONV குரூப் மற்றும் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களே, கற்றலையில் பிற்பகல் 2:44 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்களை. பல மொழிகள் கலந்து வரும் தனித்துவமான இசை வடிவம் ஒரே பாடலில் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிதான் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது தெலுங்கு மொழியில் இருந்து, நீரிக்ஷணா திரைப்படத்திலிருந்து இசைஞானி இசையில எஸ் ஆர் ஆச்சாரியா ஆத்ரேயா பாடல் வரிகளில் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களே, நிலையத்தில் நேரம் 2:49. காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்களை. ஒரு பாடல் பல மொழிகளில் இணைந்து பாடப்படும் போதுதான் சமூகங்களின் கலாச்சாரத்தை ஒரே மேடையில் நாம் கவனிக்க முடியும். அந்த வகையில் பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கன்னட மொழியில் இருந்து வளம் வர இருக்கிறது. கீதா திரைப்படத்திலிருந்து இசைஞானி இசையில் உதயசங்கர் பாடல் வரிகளில் SBB மற்றும் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: நேயர்களே, பிற்பகல் 2:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்களை. ஒரே பாடலில் பல மொழிகள் சங்கமிக்கும் நிகழ்ச்சி நேயர்களே. இந்த பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹிந்தி மொழியிலிருந்து சீனிகம் திரைப்படத்திலிருந்து. இசைஞானி இசையில் சமீர் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஸ் குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்கள் வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி.

குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சுவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

நெப்சவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் வளம் வரணும்னா 043-42-24-30 அப்படின்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, உங்களோட ஊரோட பெரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவீங்க. நீங்க எங்க இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நேர்லே உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில வளம் வரும். சரிங்க, 3:02 ஆயாச்சு, வேலைகள்லாம் முடிச்சிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல பாடல் கேட்கலாம் அப்படின்னு தோணும். நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்ல பாட்டை கேட்டுட்டு போனால் ட்ராவல் பண்ணுற அந்த டயர்டே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. உடனே உங்கள் ஃபோன்லேருந்து தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அழகான பாடல்கள் எல்லாமே காத்துட்ருக்கு. ஏன்னா எல்லாமே பலரோட விருப்ப பாடல்கள், நிறைய பேரோட ரசனைகள் சேரும்போது கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா?

நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க. சேலத்திலிருந்து தமிழ் இவங்க கேட்டிருக்காங்க. நம்மவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்களே.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூன்று மணி பத்து நிமிஷங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல். கலக்கலா நம்ம ஒரு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சோம். அடுத்ததான் பாடல் கேட்டிருக்காங்க மோகனா, தருமபுரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தென்றலே எண்ணெய் தொடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போமா நேர்களே?

0: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

3:16 குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன்னா பாடல் கேட்கறது தான் இல்லையா? இசை, அதாவது பாட்டு, நம்மளை எந்த மாதிரியான மூடில் இருந்தாலும் நம்மளை அந்த மூடுக்கு கொண்டு போயிருங்க. மென்மையான பாடல்கள் கேட்கும்போது அப்படியே அமைதியாகிடுவோம், ஆன்மீக பாடல்கள் கேட்கும்போது அப்படியே ஆன்மீக நிலைக்கு போயிடுவோம். அதே மாதிரி ஒரு அடிதடியான பாட்டு கேட்கும்போது அப்படியே டான்ஸ் ஆடலான்னு தோணும். இந்த மாதிரி இசைக்கு நம்மளுடைய மனசை மாற்றக்கூடிய சக்தி இருக்குங்க. உண்மைதானே? சரிங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரசனை இருக்கும். ரசனைகள் மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா உயிர்களும் இசையை கேட்டு ரசிக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. சரி, அடுத்ததாக யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளையிலிருந்து கீர்த்தனா, யுவராணி, சரிதா, பூங்கொடி, கோபால், ராஜசேகர் எல்லாருமே பாடல் கேட்டிருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சரி, திருமலையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அழகூரில் பூத்தவளே வித்யாசாகர் இசையில். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைஞ்சு பாடியிருக்காங்க கேப்போம் நேர்களே.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

3:23. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. விதவிதமான பாடல்கள், விதவிதமான ரசனைகள் வெளிப்பட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியிலன்னு சொல்லி நிறைய ஊர்களிலிருந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய பாட்டு வராதா அப்படின்னு நீங்கள் காத்துட்ருப்பீங்க இல்லையா. அடுத்ததான் நிகழ்ச்சியில் எந்த ஊர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்கன்னா பரமத்தி வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பையா ஸ்ரீனிவாசன் இவங்க ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்கலாம் நேர்லி.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-2399.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500-8488-20.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி,
9: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
10: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
9: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் தருமபுரி பாய் சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட்சிவில் கலக்கல் பாடல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. வரும் அரை மணி நேரமும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. தருமபுரி பாய்சோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பாய்சோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க, ஈரோடு மாவட்டம் கள்ளியம்புதூர் அப்படின்ற பகுதியிலிருந்து மணி, கீர்த்தனா, ஜித்வின், நிஷோக் இவங்க எல்லாருமே இணைஞ்சு கேட்டிருக்காங்க. வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல். என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே கரெக்டாக இருந்தால் எல்லாரோட வீட்லேயும் திருநாள் தானே, கேட்போமா?

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: இசைச்சாரலாய் உங்கள் இதயங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பாடல்கள் கேட்டால் நேரம் போகாதே தெரியாதல்ல. 3:38 ஆயாச்சுங்க. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமாரசாமி பேட்டையிலிருந்து மேரி கேட்டிருக்காங்க. பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்போம்மா நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

3:46, இது தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் கட்சவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க பாரூர்ல இருந்து வெங்கடேஷ், இவங்க கேட்டிருக்காங்க விக்ரம் திரைப்படத்திலிருந்து பாடல். ஒரு அட்டகாசமான பாடல் கேட்போமா?

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மூன்று மணி 53 ஆயிட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. அழகான இந்த பிற்பகல் மாலை வேளையில உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. அன்னசாகரம் பகுதியிலிருந்து பிரபா கேட்டிருக்காங்க. ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஆசை ஆசையாக இருக்கிறதே அப்படின்ற பாடல். உண்மைதாங்க, எல்லாருக்குமே இந்த பாடல் பிடிக்கும், எல்லா சுச்சுவேஷனுக்கும் பொருந்தும்னு சொல்லலாம். நாமும் கேட்கலாமா?

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேயர்கள், இதுவரை தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள்.

0: தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 4:58 நொடிகள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் விழாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்

0: விடையடும் பிணக்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்,
1: புதிய நேயர்களாக இருந்தால் 043-42 முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 043-42 முன்னிணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சரியான பதிலை கொடுத்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
0: அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம், விளையாட்டு வீரர். அப்புறமா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க நேயர்கள்கிட்ட அப்படின்றத நம்ம முன்கூட்டியே கூட சொல்லலாம்.
1: ஒரு பெரிய ஆளுமையை பற்றி கேட்க போகிறோம் பிரதீப் சார்.
0: ஓ, அருமை.
1: ஆமாம்,
0: கண்டிப்பாக முதல் நேயர் யார், என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக வணக்கம். ஐயா வணக்கம். யார், எங்க இருந்தீங்க ஐயா? ஐயா உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகளை கொடுக்கலாங்களா ஐயா? கண்டிப்பாங்க ஐயா. இவர் ஒரு விளையாட்டு வீரர், இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று சிறப்பு மிக்க விளையாட்டு வீரர். ஐயா உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் தான் கொடுக்க முடியும். நீங்க மேலும் ஒரு குறிப்பு கேட்டீங்கன்னா நான்காவது குறிப்பு ஆயிடுதுங்க ஐயா. மன்னிக்கணும். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணைந்த மைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்த நேயர் வருக வணக்கம். ஐயா வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், தர்மபுரி.
1: அப்பாஸ் சொன்ன குறிப்புகள் கேட்டீங்களா அப்பா சார்?
2: கேக்கலங்க ஐயா.
1: இவர் ஒரு விளையாட்டு வீரர், இந்தியாவை சார்ந்தவர் அல்ல, வரலாற்று சிறப்பு மிக்க வீரர்.
0: ஒரு குறிப்பு தாங்க ஐயா. யோசிக்க முடியுதுங்களா? நன்றி அனைத்துமைக்கு நன்றி.
1: இணைப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: தள்ளபள்ளி ஒன்றிய நாத்தம்பட்டி என்ஆர் முத்தையா.
1: என்ஆர் முத்தையா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டேங்க ஐயா.
1: ஏதாவது பதில் சொல்ல முடிய முயற்சி பண்றீங்களா?
2: ஒரு குறிப்பிட பார்க்கலாம்.
1: சரிங்க. இவர் சிறப்பாக விளையாடக்கூடியவர், சின்ன வயதிலே விளையாட்டுக்கு வந்தவர்.
2: இப்ப அவர் களத்துல இருக்கிறாரே சார்?
1: களத்துல இருக்கிறாரவா? இல்லைங்க ஐயா, இல்ல இல்ல இல்ல இல்ல, பிரசன்டா விளையாடல அவர்.
2: சரி சார்,
1: நன்றி நன்றி. எனப்பில் நன்றி. எனப்பில் வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? பிரசாத். அர்சாரா? சத்தார் சத்தார் சத்தார். சரி சரி சரிங்க ஐயா. ஐயா உங்களுக்கான ஒரு மேலும் ஒரு குறிப்பு, இல்ல குறிப்புகளை கேட்டு ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா உங்களால? மேலும் ஒரு குறிப்பு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய 16 வயதிலே வந்து விளையாட வந்துட்டாரு. இன்னைக்கு எப்படி அவர் சூரிய வம்சி அப்படி உள்ள வந்திருக்காரு, அதே மாதிரி இவரும் வந்து உள்ள வந்திருக்காருன்னு சொல்லலாம். நன்றி நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. இணைப்பில் நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: விளையாட்டு
1: வீரருங்க,
3: சச்சின் டெண்டுல்கர்.
1: நல்ல முயற்சிங்க, ஆனா தவறான பதிலுங்க.
0: நன்றி நன்றிங்க ஐயா, நல்லதொரு முயற்சி. என்ன பண்ண வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய வானொலி ஒளி அளவை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நாங்கள் பேசுறது கேட்கும், நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். உங்க ஐயா சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, இப்போ உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: தருமபுரியிலிருந்து கருப்புங்க.
1: கருப்பா?
4: ஆமாங்க.
1: சரிங்க கருப்பு. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க சார், சொல்லுங்க.
1: சரிங்க, சொல்ல முடியுமா பதில்?

0: சொல்லலாங்க.
1: சொல்லுங்க. என்னங்க?
2: புரியல புரியல, சொல்லுங்க.
3: சரியா சொல்லுங்க ஐயா.
0: சார், கார்பூட்டு சேபர்ஸ்ங்களா?
3: அருமையான பதிலுங்க. எதை கண்டு எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க அதை?
0: அவர் வந்து இன்னைக்கு இறந்த, அவரோட இறந்த நாளையும் நடத்துறேன்.
3: ஆமாங்க, நேற்று அவர் வந்து நம்ம அவருடைய இழப்பு ஏற்பட்டது.
0: ஓகேங்க,
3: அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க கரெக்டாக. 16 வயதில் ஆரம்பித்தார் அப்படின்னு உடனே சச்சினுக்கு முன்னாடி அவர் வந்து அறிமுகமாயிருக்காரு அப்படின்றது நல்லதொரு. ஆமாங்க ஆமாங்க, அப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஓவருக்கு 8 பால் இருந்தது. அதுலயே வந்து சாதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நன்றிங்க ஐயா, மேலும் குறிப்புகளை.
2: உங்களுடைய பெயரை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிங்க.
0: கருப்பண்ணன்.
2: சரிங்க,
3: நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா என்ன பரிசு பாடல் கொடுக்கலாங்க ஐயா உங்களுக்கு? சரிங்க ஐயா, கண்டிப்பாக. நீங்க அருமையா பதில் சொல்லிருக்கீங்க, நன்றிங்க ஐயா. அழுத்தமிக்க நன்றி. ரொம்ப அழகா சொன்னார் சார். கார்ஃபீல்டு ஆபர்சன் சோரன் அப்படின்றது, சோபர்ன் அப்படின்றது அவருடைய பெயர். இவர் மேற்கிந்திய தீவுகள் அணியில் வந்து இருந்திருக்காரு. இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரன். இப்போ இந்த காலத்தில் அது அடிக்கலாம், அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து அறிமுகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்க்காக இவங்களை வந்து எடுத்தார்.
2: வந்து
3: சூப்பராக போடுறானே என்ன அப்படின்னு எடுத்திருக்காரு. ஆனால் வந்து பேட்ஸ்மேனை களம் இறக்கி அதுலேயும் பயங்கரமாக சாதிச்சிட்டார். ஆல்ரவுண்டராக இருந்திருக்கிறாரு. இவருடைய முதல் போட்டி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடி இருக்காரு.
2: ஓ,
3: அந்த முதல் போட்டியில பாத்தீங்கன்னா 365 ஓட்டங்கள் எடுத்து நாட் அவுட்ல வந்து வந்திருக்காரு. இந்த சாதனையை யார் முறியடிச்சாங்க அப்படின்னா அதே மேற்கிந்திய தீவை சேர்ந்த அணியை சேர்ந்த பிரைன் லாரா அப்படின்ற அந்த ஒரு வீரன் வந்து முறியடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 93 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள். அப்போ அந்த காலத்தில் வந்து ஒன்டே எல்லாம் ரொம்ப கம்மி, டெஸ்ட் கிரிக்கெட் தான். இவருடைய 20 அதாவது பவுலிங் பண்ணி 235 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்து ராணி எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவருக்கு நைட் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க.
2: ஓ, நைட்.
3: ஆமாம், வீரர் அப்படின்னு பொருள் அதுக்கு. அந்த நைட் அப்படின்னா
2: சிறப்பு,
3: நைட்னா அந்த இரவு இல்லை, இது இந்த நைட்ன்றா வந்து வீரர் அப்படின்னு பெயர். இவருடைய சிறு வயதில் அதாவது இந்த படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து எதுலெல்லாம் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னா ஃபுட்பால் விளையாடுறக்கூடிய சிறந்தவர், கிரிக்கெட் விளையாடுறதுக்கூட சிறந்தவர், பேஸ்கெட் பால் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவருக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சி போய் இவர் வராரு. 16 வயசுலேயே வந்து ஒரு அணியில் விளையாடக்கூடிய தகுதியை வந்து பெறாரு அப்படின்னு சொல்லலாம். நேற்று வந்து இவர் வந்து காலமானார். இவர் வந்து பார்படோஸ் அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர்.
2: பார்படோஸ்
3: அந்த பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவருடைய இறப்புக்கு சோபர்ஸ் ஒரு தேசிய வீரர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து இருக்கார் இவரை.
2: ஓ,
3: ஸோ நம்ம கருப்பண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நம்ம கொடுத்த
2: சொன்னார், பதில்
3: சிறப்பாக சொன்னார். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவர் கேட்ட அந்த பாடலை நம்ம
2: கேட்டு
3: கண்டிப்பாக.
2: ஓகே,
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர், போச்சம்பள்ளி.
10: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
11: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
12: MCET பொள்ளாச்சி.

0: கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விளையாட்டு வீரரை கேட்டோம். கருப்பண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக அதை கண்டுபிடிச்சி, ஏன்னா நம்ம அந்த சொல்லக்கூடிய அந்த க்ளூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குறிப்புகள்லாம் வச்சு அருமையாக கண்டுபிடிச்சார். இப்போது யாரை பற்றி கேட்க போகிறோம், அதுக்கான குறிப்புகள் என்னென்ன சொல்லுங்கள்.
3: நாம் இப்போ ஒரு ஆளுமையை பற்றி பேச போகிறோம்.
2: கண்டிப்பாக
3: இவர் வந்து ஒரு ஆளுமை, ஒரு எழுத்தாளர், உலகத்தினுடைய ஒற்றுமைக்காக போராடியவர்,
2: ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தான் சொல்கிறாரு. யார் அப்படின்றத நேர்கள் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வருக, வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகளை கொடுக்கலாங்களா? கண்டிப்பாக.
3: இவர் ஒரு ஆளுமை, ஒரு எழுத்தாளர், உலகத்தினுடைய ஒற்றுமைக்காக போராடியவர். நல்ல முயற்சிங்க, ஆனா இது சரியான பதில் அல்ல. இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
4: வணக்கம்.
2: என்ன நேர் வருகை, வணக்கம்.
4: மாலை இனிய வணக்கம்.
2: மாலை இனிய வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாம்பல்பட்டி கோபால்.
2: கோபால் ஐயா,
4: கண்டிப்பா
2: கண்டிப்பா.
3: இவர் வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவருங்க.
4: எந்த நாட்டை சேர்ந்த?
3: எந்த நாட்டை சேர்ந்த? ஒரு குறிப்பு தான் தர முடியும். நன்றி
2: நன்றி கோபால் ஐயா. இனப்பிரணம் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா?
5: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
2: நிஷா, நிஷாம்மா உங்களுக்கான குறிப்பை கொடுக்கலாங்களா?

0: இவர் ஒரு எழுத்தாளரும் கூடமா.
1: பூமணிங்க.
0: பூமணி அப்படின்றது நல்லதொரு முயற்சி. நன்றிங்கம்மா, தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டே இருங்க. நன்றி.
2: இணைப்பில் இன்னைக்கு மடுத்த நயிரை வரவேற்போம். மருக வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: துணிக்கேட்டி மாரியம்மன் கோயில், காந்திகுமார்.
2: காந்திகுமார், காந்திகுமார் சார், குறிப்புகள் கேட்டீங்களா?
3: எனக்கு குறிப்பு வர்ற சொல்லு சார்.
2: ஆமாங்க, இவர் மனிதர்களினுடைய தேவைகளுக்காக போராடினவர் அப்படின்னு சொல்லலாம்.
3: நம்ம தமிழ்நாடா இந்தியாவாரா சார்?
2: ஒரு குறிப்பு தாங்க சொல்ல முடியும்.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி, நன்றிங்க. என்ன பிள்ளை இருந்து நன்றி. என்ன பிள்ளை நேர் வருக, வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் திருவாளூர் டெய்லர் குமார்.
2: டெய்லர் குமார்,
0: குமார் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டுட்டே
4: இருக்கீங்களா? தென்னாப்பிரிக்க முன்னாள் தலைவர் நெல்சன் மண்டேலா.
2: எப்படி சொல்றீங்க?
4: ஒரு மக்களின் நலனுக்காக ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் சிறையில இருந்து போராடி, அப்புறம் தென்னாப்பிரிக்க அதிபர் ஆனாருங்க. மக்களுக்காகவே போராடியவர் அவரு.
2: வேற என்ன தெரியும் அவரை பத்தி?
4: ரொம்ப வருஷம் சிறையில் இருந்தாருங்க, மக்களுக்காக போராடுறாங்க.
2: எத்தனை வருஷம் இருந்திருப்பாருங்க?
4: எத்தனை வருஷங்கிறது மறந்து போச்சு, ஆனா எனக்கு தெரியும் ரொம்ப வருஷம் உள்ள இருந்தாரு.
2: சரிங்க, நீங்க சொன்ன பதில் வந்து ரொம்ப சரியான பதிலுங்க. சரிங்களா,
0: என்ன பரிசு பாடல் கொடுக்கலாங்க ஐயா? குமார் ஐயா, சரி சரிங்க ஐயா, கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே இருங்க ஐயா. நன்றிங்க ஐயா, அழைச்சமைக்க. நன்றி, நன்றிங்க ஐயா.
2: இவர் நெல்சன் மண்டேலா ஒரு சிறந்த ஆளுமைங்க, அவர் சிறந்த எழுத்தாளரும் கூட. உலக ஒற்றுமைக்காக போராடியவர். சமரசத்தினுடைய சின்னம் அப்படின்னு அவரை சொல்றாங்க. இனவெறி அரசியல் அமைப்பை முறியடித்தவர். மனித உரிமைகளுக்காக போராடியவர். போராட்டத்தினுடைய உலக சின்னமாக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். தெம்பு அப்படின்ற அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 1918 டிசம்பர் 1918 பிறந்தவர். குறிப்பாக இன்று ஜூலை 18 இவர் பிறந்திருக்கிறாரு. அவருடைய பிறந்த ஆண்டும் கூட 1918 தாங்க. அவருடைய வயது 95 வயதில் வந்து இறந்தாருங்க. 2013 95 வயதில் வந்து இறந்தார். அவர் அப்பார்தைட் அப்படின்ற ஒரு இனவெறி அரசியல் அமைப்பையே முறியடித்தவர் அப்படின்னு சொல்லலாம். 1994 கருப்பின தலைவர்களாக முதல்ல இருந்தவர் அவர் தான். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கிறார். சமரசம் மற்றும் சமத்துவத்துக்காக மிகுந்த போராட்டத்தை கையில் எடுத்தவர். தென்னாப்பிரிக்காவின் அப்பார்தைட்டை வந்து ரொம்ப முறியடித்தவர். இவர் 1962 கைது செய்யப்பட்டு 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து 1990 தாங்க விடுவிக்கப்பட்டார். இவ்வளவு சிறப்புக்குரியவர் தான் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின தலைவர் நெல்சன் மண்டேலா. அவரினுடைய பிறந்த தினமான இன்று அவரை பற்றியான குறிப்புகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. அவர் சிறந்த நூல்களையும் எழுதியிருக்கிறாருங்க. 1994 சிறை அனுபவங்கள் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு. 1965 நோ ஈஸி வாக் டு ஃப்ரீடம் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு. 2017 டேர் நாட் லிங்கர் அப்படின்னு அவர் மறைவுக்கு பின்னாடி அவர் எழுதின நூல் வெளிவந்திருக்குது. மாஃபிவா அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. சமரசத்தினுடைய சின்னம் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. வெள்ளை கருப்பு இனங்களுக்கிடையே அமைதி ஒற்றுமை ஜனநாயகத்தை உருவாக்கினவர் அப்படின்னா நம்ம போராட்ட தியாகி நெல்சன் மண்டேலா தாங்க. இவ்வளவு சிறப்புக்குரியவர் தான் இந்த நெல்சன் மண்டேலா. அவரை குறித்து ரொம்ப சிறப்பாக குமார் அவர்கள் வந்து சிறந்த பதிலை வந்து சொல்லிட்டாரு. அவருக்கான பரிசு பாடல் வளம் வருகிறது.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர்

0: ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூ அள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகா College of Engineering and Technology the right choice.
3: Microsoft, Amazon மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC campus requirement இருக்கு. Latest industries relevant course சொல்லி தராங்க.
2: MCT Pollachi. Counseling code 2706. Call 9942955540.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ் வழங்கும் விடை தேடும் விழாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
12: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
13: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
14: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
15: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
16: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
17: இப்போ முதல்ல வந்து ஒரு விளையாட்டு வீரர் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆளுமை, அதாவது இந்த தென்னாப்பிரிக்க அவர் வந்து பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் எங்கே படிச்சீங்க நீங்கள் அப்படின்னா, நம்ம புத்தகத்துல இருந்து தான் படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய க்ளூ என்ன அப்படின்ட்டு. நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். மாலை வணக்கம்.
11: யாருங்க?
18: ரகுபதி.
11: ரகுபதி, ரகுபதி, ரகுபதி, ரகுபதி, ரகுபதியா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நம்ம விடைதலும் மூணு குறிப்பு கொடுத்துடலாமா? சரிங்க. இது வந்து ஒரு நூலுங்க, ஒரு புத்தகம். இது மனிதர்களின் வாழ்வியலை கட்டமைக்கக்கூடிய கதை அப்படின்னு சொல்லலாம். கதை புத்தகம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஆமா. இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு? இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றது தான்.
18: நன்றி, நன்றி,
17: நன்றி, நன்றி.

0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே இருங்க. வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கு மேலும் ஒரு குறிப்பு வேணுமா இல்ல யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல் மூன்று குறிப்பு
1: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க, நான் கண்டுபிடிக்க முடியுது.
2: சந்திரசேகர், இது வந்து ஒரு சிறுகதை புத்தகங்க.
1: சரி,
2: சொல்லுங்க.
1: இது ஒரு சிறுகதை புத்தகம்.
2: ஆமா,
1: நான் நினைக்கிறேன் இது வந்து சிவகாமியின் சபதம். அது
2: சிவகாமியின் சபதம் நாவலுங்க, சிறுகதை இல்ல. புதினம் அது, புதினம். சரி சரி, ஓகே. சரிங்க, நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி.
1: நன்றி.
2: இணைப்பில் நீங்க மனித நேயரை வரவேற்போம். ஒரு வணக்கம்
3: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
3: ஐயா, நான் மதிவன் பழைய நாமகாயிலிருந்து 1வது வந்து எழுந்து பேசுறேன் ஐயா. இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் லக்ஷ்மண் ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா
3: ஐயா? கேட்டேங்க.
2: சொல்ல முடியுங்களா?
3: திருக்குறள் சொல்லுமா?
2: சிறுகதை திருக்குறளாங்க. திருக்குறள் வந்து ஒரு நீதி நூல் லட்சுமண் ஐயா, அறத்தை சொல்லக்கூடிய நீதி நூல். சரிங்களா? ஆமா, திருக்குறள் வந்து ஒரு பெரிய ஒரு சகாப்தம் மாதிரி நமக்குலாம். சரிங்க ஐயா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி,
0: நல்ல ஒரு முயற்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டிருங்க, இதுக்கு என்ன விடை என்ன தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது. இணைப்புல இருந்து தோண்டிய
0: கைபேசி இல்ல, ஏதோ சரிய.
1: வணக்கம்
0: யார் எங்க இருந்துமா?
1: ஐயா, குக்கன்மலையிலிருந்து மில்டிகார குட்டை ராஜேஸ்வரி ராஜேந்திர பிசையா.
2: ராஜேஸ்வரி அம்மா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
1: பார்க்கலாம், கேளுங்க.
2: சரிங்க, இது மனிதர்களினுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்லாங்க.
1: நாதர் வைகை கிருஷ்ணர் மூர்த்தி.
2: என்னங்க?
0: நல்லதொரு முயற்சி. என்ன நீ வருக, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. யாருங்க? மகேஸ்வரியா?
0: என்ன ராஜேஸ்வரி மகேஸ்வரி
2: மகேஸ்வரி எல்லாம் ஈஸ்வரியவே வராங்க.
0: ஆடி மாத ஒருவேளை லைன் போட தெரியுது. ஆமா, குறிப்புகளை கேட்டீங்களா நீங்க?
1: என்னங்க?
2: நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனா சரியான பதில் இல்லைங்க மகேஸ்வரி. சரியான பதில் இல்லைங்க. முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: தொடர்ந்து பண்பலையே கேட்டுட்டே இருங்க. நன்றி. வருக, வணக்கம்.
4: மாலை வணக்கம் சார். கடத்தூர்ல இருந்து பழனியை சந்திக்கு சார், எப்படி இருக்கீங்க?
0: பழனி ஐயா மிகவும் நலமா இருக்கேங்க ஐயா.
4: சரி, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
0: இந்த குறிப்புகள் எல்லாம் வச்சா எதாவது யூகிக்க முடியுதா?
4: எதை கொடுங்க பாக்கலாம்.
0: சரி, மேலும் எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறது பாக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க.
2: மனிதர்களினுடைய மன உணர்வை சொல்லக்கூடிய ஒரு சிறுகதைன்னு சொல்லலாங்க.
4: அப்படிங்களா சார்? இந்த கத்தல் காட்டு மண்ணு அது இருக்குமா?
2: எங்களை கேக்காதீங்க. இணைப்பில் மனித நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்
5: ஐயா. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
5: கேள்வியை மட்டும் ஒண்ணு சொல்ல முடியுங்களா?
2: கேள்வியை மட்டும் ரிப்பீட்.
0: ஐயா, நீங்க யாரை இங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: நான் வந்து இயற்கை உழவன் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம்.
2: ஆனந்தன், ஆனந்தன் சார். சரிங்க, இது வந்து ஒரு சிறுகதை புத்தகங்க. அந்த சிறுகதை புத்தகம் தான் என்னன்னு கேக்குறோம் நாங்க. தமிழ் சிறுகதை தான்.
5: தமிழ் சிறுகதை?
2: ஆமாங்க ஆமாங்க.
5: கீவா ராஜநாராயணன் எழுதின கதை.
2: கீவா இல்லைங்க, கி ரா அவரு, கி ராஜநாராயணன். சரிங்க சரிங்க, அந்த அந்த அவருடைய நூல் இல்லைங்க இது. சரிங்க, நல்ல முயற்சி,
0: நல்லதொரு முயற்சி. இல்ல, எவ்வளவு அழகா யூகிக்கிறாங்க பாருங்க. அப்படியே கிட்டத்தட்ட வராங்க
2: வராங்க.
0: அப்போ எத்தனை எழுத்தாளர்கள் அவர் படிச்சிருக்கணும், எத்தனை புத்தகங்கள் படிச்சிருந்தா அந்த பெயர்கள் எல்லாம் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்று இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த கைபேசியில முழுகிக்கிட்டையும் தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய
2: பார்த்துக்கிட்டோம்.
0: கண்டிப்பாக புத்தகங்கள் வந்து நிறைய படி
2: வாசிக்கணுங்க. வாசிப்பை நேசிக்கணும்.
0: கண்டிப்பாக
2: வாசிப்பு இல்லைன்னா சிரமம் தான்.
0: நிறைய கவிஞர்கள் சொல்லுவதும் உண்டு, வாசிப்பு இல்லைன்னா சுவாசமே இல்லை, சுவாசிப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இணைப்பில் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுடைய கைபேசி
2: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா.
6: மணிமேகலை அங்கனாமுதர்.

0: மணிமேகலை,
1: அங்கனாம்புதூரிலிருந்து மணிமேகலை.
0: மணிமேகலை குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
2: கேட்டங்க ஐயா.
0: சொல்ல முடியுமா?
2: தேசியம் காந்தியம் சொல்லிட்டு கவிதைகள் இருக்காரு, நாமக்கல் கவிஞர் அவர்களா?
0: நான் கவிதை புத்தகம் கேட்கல மணிமேகலை, சிறுகதை புத்தகம் கேட்குறேன்.
2: சரிங்க
0: சரிங்க, நல்ல முயற்சி,
1: நல்ல முயற்சி. தொடர்ந்து பண்பலையை கேட்டிருக்குங்க. வருக, வணக்கம். எனக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: இனி
3: வணக்கம். வணக்கம.
0: வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது காரியமான பூக்கடையில் குமார்.
0: பூக்கடை குமார், சொல்லுங்க குறிப்புகள் கேட்டிங்களா?
3: வயர்கள்.
0: என்னங்க?
3: வயர்கள்.
0: வயர்களா? வயர்களா?
3: வயர்கள்.
0: சரிங்க சரிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனா அந்த புத்தகம் இல்லைங்க.
3: நன்றிங்க,
0: நன்றி
1: நன்றி, நல்லது ஒரு முயற்சி. என்ன நேர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
0: சரிங்க,
4: நலமா இருக்கீங்களா?
1: மிகவும் நலமா இருக்கோங்க ஐயா. ஐயா குறிப்புகளை கேட்டீங்களா? மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு.
0: சமகால மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறுகதைங்க.
4: பாருங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: மனிதனை தேடும் மனிதனின் தேடல்.
0: புத்தகத்தினுடைய பேரு ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குதாங்க.
4: அது அப்படிதான் இருக்குங்க.
0: அப்படிதான் கூகுள்ல வருது.
1: நான் தேடி இதெல்லாம்
0: நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. ஆனா சரியான பதில் அல்லங்க.
1: நன்றி நன்றி, இணைப்பிலிருந்து நேயர் வருக, வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். அங்க இருந்து
4: ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்.
0: அது வந்து நாவல் பீமராஜன் ஐயா. நாங்க கேக்குறது சிறுகதை தொகுப்பு, சிறுகதை நூல்.
4: நன்றி,
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.
1: அருமை அருமை ஐயா.
0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் சட்டனாமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965-23999.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
9: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: एक प्रकार से PM जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: कॉलेज படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: 102.5 102.5
10: 102.5 102.5
11: 102.5
12: 102.5
13: 102.5.
14: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்

0: உரிமை குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
6: 4:58 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி
7: நம்ம இப்போ பிரதீப் சார், ஒரு சின்ன குறிப்புகள் பார்த்தோம் சிறுகதை தொடர்பாக. நேயர்கள் ரொம்ப ஆர்வத்தோட
6: உணர்வுகள் கூடிய அந்த புத்தகம் அப்படின்னு சொன்னீங்க.
7: ஆமாம்,
6: அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
7: சரிங்க, இது இந்த நூல் வந்து ஆர் சண்முகம் சுந்தரம் தான் கொங்கு வட்டார எழுத்தாளர்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய சூழலில் கொங்கு வட்டாரம் சார்ந்து எழுதக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு பெருமாள் முருகன் அவர்களை வந்து சொல்லலாம். அவர்கள் எழுதிய மாயம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது தொடர்பாக தான் நேயர்கள்கிட்ட வினாக்களை கொடுத்தோம். நேயர்கள் ரொம்ப ஆர்வமா வந்தாங்க, இருந்தாலும் அவர்களினுடைய முயற்சிகள்
6: சிறுகதை அப்படின்னு மாயம் என்ற எழுதியவர் வந்து
7: பெருமாள் முருகன்.
6: பெருமாள் முருகன்,
7: ஆமா. இது இளைஞர்களினுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு நாவல். பதின் பருவத்தினருடைய வாழ்க்கை தான் பெரும்பாலும், மன உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியது. இந்த மாயம் சிறுகதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு எறும்பு வரிசையை போல இந்த சிறுகதைகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமகால விளிம்பு நிலை வாழ்வை இயல்பாக காட்டக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு. கிட்டத்தட்ட 12 வயதுக்கு மேல் உள்ள வாசகர்கள் ஒவ்வொருவரும் படிக்கக்கூடிய ஒரு சிறந்த சிறுகதை தொகுப்புன்னு சொல்லலாம். அவர் பெருமாள் முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு விளக்கு விருது பெற்றிருக்கிறாரு. மாதுருமகன் அப்படின்ற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலுக்காக மிகப்பெரிய விருதை வந்து பெற்றிருக்கிறாரு. ஆமாம், அந்த நூல் வந்து மாதுருமகன் அப்படின்ற அந்த பிரச்சனைகள் நிறைய போன நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இலக்கிய வாசகர்களுக்கான ஒரு நூல், இலக்கிய ஆர்வம் கொண்ட ஒவ்வொருவர்களும் வாசிக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த மாயம் சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை நூலை வந்து காலச்சூடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. வாசகர்கள் அனைவரும் வாங்கி படிக்கணும். இவ்வளவு சிறப்பு மிக்கது தான் இந்த மாயம் சிறுகதை தொகுப்பு. இன்று நாம் வந்து பிரதீப் சார், ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி பார்த்தோம், ஒரு ஆளுமை நெல்சன் மண்டேலாவை பற்றி பார்த்தோம், அப்புறம் இந்த சிறுகதை தொகுப்பு மாயத்தை பற்றி பார்த்தோம்.
6: நேர்களை ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய அந்த முயற்சிகள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எத்தனை தெரியும் அப்படின்றத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நாம் ஏதோ ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றத விட அவங்க எவ்வளோ அதுக்கான இதை எடுத்து அதுக்கு வந்து தேடுதல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கும் நன்றிகள் நேயர்களை, கண்டிப்பாக
7: நன்றிகள் நேயர்களே.
4: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
6: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் மாலை சென்றார்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

ஆம் நேர்களே, வரும் ஒரு மணி நேரமும் நாம் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். மாலை தென்றலாக மாலை தென்றலில் முதல் பாடலாக கேட்க இருக்கிறோம் நேர்களே, காந்தி பிறந்த மண் திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். கேட்டு இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: மணி 11 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மாலை தென்றல். கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு இல்லையா? இப்போ இது அப்படியே தொடர்ந்து பருவமழை நீடிச்சா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் மழை பெஞ்சாதாங்க அதுல வர அந்த சில்னஸ் எவ்வளோ ஏசி போட்டாலும் நமக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லணும்.

சிலருக்கு மழையில் டிரைவ் பண்ணிகிட்டே பாட்டு கேட்குறது, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே பயணங்களில் பாடல் கேட்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பயண நேரத்தையே அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதாக ரசிக்கக்கூடியதாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மரங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே போயிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ ஒரு ரம்யமான அனுபவமாக எல்லாருக்குமே இருந்திருக்கு. பஸ்லேயா இருக்கட்டும், இல்லை கார்லேயா இருக்கட்டும், டூ வீலரில் போனால் கூட சரி, நம்ம அந்த பாட்டை கேட்டுகிட்டே போகும்போது அந்த போகிற ஒரு சலிப்பே தெரியாதுங்க, அந்த இடமே வந்து ஒரு அழகானதாக ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பாடல்களுக்கு இருக்கிற பவர்னால் அது தாங்க. அதுவும் நமக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர், நமக்கு பிடிச்ச நடிகர்கள் நடித்த பாடல்கள் எல்லாமே, அந்த காட்சி அமைப்பு எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே வரும் இல்லையா. சரிங்க, அடுத்த பாடல் என்ன போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த பாடல் வான்மதி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் கவிஞர் வாலி பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்போமா?

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
3: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேரம் 5:22 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் அடுத்த பாடல் கேட்கலாமா? அடுத்த பாடல் பூவரசன் திரைப்படத்திலிருந்து.

குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டில் தான் கிடைக்கும்ல. ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஏசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
8: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
9: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
10: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
11: மூட்டு அல்லது எலும்பு வலியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
12: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2 6

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

சரி, அடுத்த பாடல் என்னங்க சொல்லுங்க அப்படின்றீங்களா? அடுத்த பாடல் பரம்பரை திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் குரலில் கேட்போம் நேர்லே இந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 31 நிமிஷங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ஸ் அலைவரிசைகளில். இது மாலை தென்றல். இந்த பாடல்கள் தாங்க நம்மளை ஒரு இடத்துல உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு நடந்துக்கிட்டே பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு அமைதியா அதாவது ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கேட்கறது கூட ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் பாடல்களை கேட்டுக்கிட்டே அமைதியாக வந்து இயற்கையையோ இல்லை வானத்தையோ பார்த்துட்டு அப்படியே லயிச்சு போய் உட்காந்துருப்பாங்க இல்லையா. இது வந்து பாடல்களுக்கு மட்டுமே சாத்தியம்ங்க.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 5:40, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நமக்கு பிடிச்ச பாடகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து நாம கேட்க போற பாடலை பாடினவங்க பாடகி சொன்னலதா. இவங்களுடைய குரலுமே ஒரு தனித்துவமான குரல் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்பவே நம்மளாம் மிஸ் பண்றவங்கள. இவங்க இந்தியன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. ஏ ரகுமானோட இசையில் வாலி சொன்னலதா குரலில் ரொம்பவே ஒரு எவர் கிரீன் சாங் அப்படின்னு சொல்லலாம். கேட்போமா நேர்களே?

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது மாலை தென்றல். விதவிதமான பாடல்கள், வித்தியாசமான இசையமைப்புல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வித்தியாசமான குரல்கள்லயும் நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து சிற்பி இசையில் கிருஷ்ணச்சந்தர் சொர்ணலதா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நிறைவு பாடல் கேட்டுடலாமா? தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் கே சித்ரா குரலில். எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும், இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன்.

0: நேர்களே, ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யா ராஜா. நன்றி நேர்களே. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். PR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் ஆலயம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புகழ்பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. பல கிராமங்களுக்கு கிராம தெய்வதையாகவும் காவல் தெய்வமாகவும் திகழ்கிறார் அந்தியூர் பத்ரகாளியம்மன். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலை கிபி 12 நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் புனரமைத்துள்ளனர் என தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு சான்றாக கோவில் கல்வெட்டுகளில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. கொங்கு நாட்டில் உள்ள பவானியில் இருந்து வடக்கே இக்கோவில் அமைந்துள்ளதால் வடக்கரையில் வீற்றிருக்கும் அம்மன் எனவும், வடக்கரை நாட்டின் இறுதியான ஊர் என்பதால் அந்தி அதாவது இறுதி ஊர் என்று அழைக்கப்பட்டு பிறகு மருவி அந்தியூர் என அழைக்கப்படுவதாக கோவில் வரலாறு கூறுகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் அன்னை 8 கைகளுடன் மகிஷாசுர மர்த்தினியாக காட்சியளிக்கிறார். 8 கைகளில் உடுக்கை, சூலம், வால், கபாலம், நாகம் போன்றவற்றை தாங்கி மகிஷாசுரனின் தலை மீது கால் வைத்தபடி அருள் பாலிக்கிறார். இப்பகுதியை சுற்றியுள்ள 18 கிராமங்களில் உள்ள மக்களுக்கு காவல் தெய்வமாகவும், அனைத்து சமூகத்தினருக்கும் வழிபாட்டு தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இந்த பத்ரகாளியம்மன் விளங்கி வருகிறார். பக்தர்கள் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் அம்மனிடம் பூவாக்கு கேட்கும் வழக்கம் தொன்று தொட்டு இன்றும் நடைபெற்று வருவது இக்கோவிலின் முக்கிய சிறப்பு.

0: நவகிரகங்களில் ராகுவால் ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் நீக்க வல்ல தலமாகவும் இக்கோவில் விளங்கி வருகிறது. ராகுவின் ஆதி தேவதையாக காளி விளங்குவதால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் பக்தர்கள் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இதனால் ராகுவால் ஏற்படும் தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இக்கோவிலில் பங்குனி மாதம் நடைபெறும் குண்டம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்காக புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியின் அக்காவான சிலம்பூர் அம்மனை அழைத்து வருவார்கள். வரும் வழியில் பத்ரகாளி அம்மன் வரவேற்று வாக்கு கேட்பார்கள். அதன் பிறகு கோவில் தலைமை பூசாரி தீ கங்குகளை கைகளால் அள்ளி வீசி குண்டத்தில் இறங்குவார். இதைத் தொடர்ந்து விரதம் இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 60 அடி நீளமுள்ள குண்டத்தில் இறங்கி அம்மனின் புகழ் பாடி தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக ஆலயம் திறந்திருக்கும். இத்திருத்தலத்திற்கு செல்ல ஈரோட்டில் இருந்து பவானி வழியாக 40 கிலோமீட்டர் தொலைவில் அந்தியூர் பஸ் நிலையம் அருகிலேயே பத்ரகாளி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. நாமும் நமது வாழ்வில் நலமும் வளமும் பெற ஈரோடு பத்ரகாளி அம்மன் திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். The 72nd National Film Awards were announced today. The Best Film Critic Award will be given to Sanjeev Srivastav. The award for Best Writing on Cinema will be given to K. Pradeep Kumar Shetty for his Kannada book. In the non-feature film category, Shivpal Singh Kang will get the Best Music Direction Award for Parat Iktale's Degree Chaya Magavar. Best Direction Award will be given to Anand L. Rai for Statue of Unity, Ekta Ka Prateek. Best short film is Hamsafar in Marathi. The best non-feature film is Bhangar, directed by Sumira Roy. India's first privately developed orbital rocket Vikram 1 under Mission Agman has successfully reached orbit after completing its final burn and injecting payloads into a 450-kilometer orbit. The liftoff took place at 12.05 p.m. from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh. Our correspondent reports that the milestone makes India the third country in the world to achieve private orbital launch capability. Developed under Mission Agman, the rocket is intended to provide cost-effective and flexible launch services for small satellites. Prime Minister Narendra Modi congratulated the Skyroot Aerospace team over a telephone call. Mr. Modi said the successful launch of Vikram 1 under Mission Agman is a major milestone in India's journey towards self-reliance in the space sector.
4: जमीन में भी उस रूट्स को आपने मजबूती दी है जो देश के नौजवानों को आगे आने की प्रेरणा देगी और मुझे ये सफलता के लिए तो आनंद होना ही होना था लेकिन आप लोगों ने जिस कमिटमेंट के साथ मेहनत की मैं आपको आपकी पूरी टीम को इस महत्वपूर्ण निर्णय के लिए और महत्वपूर्ण सफलता के लिए मैं बहुत बहुत बधाई देता हूँ।
3: यूनियन साइंस एंड

0: Technology Minister Dr. Jitendra Singh also congratulated Team Skyroot on the successful launch of Vikram 1. The minister said the mission marks a major milestone for India's expanding private space sector. In Gujarat, 8 people were killed and 10 others injured today after a massive fire broke out at a firecracker manufacturing and processing unit on the Ramol Gutrad Road in Ahmedabad. Our correspondent reports that the Rapid Action Force personnel rushed to the site immediately, retrieved 8 bodies and rescued the trapped and injured workers from the blazing structures. The injured have been admitted to nearby hospitals for treatment. Several firefighting vehicles also rushed to the spot and brought the blaze under control. Cooling operations are currently underway. In West Bengal, Union Home Minister Amit Shah today visited the Border Security Force camp at Jumagach in Siliguri and interacted with BSF personnel. He also planted trees and attended Prahari Sammelan. Discussions were held on strengthening border areas, birth and death registration and the law and order situation. Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, has said that grievance redressal should go beyond the disposal of complaints and focus on addressing the concerns and aspirations of pensioners. Dr. Singh added that pension-related disputes should be resolved administratively so that pensioners are not forced to approach courts. He made these remarks while addressing the second national workshop on pension litigation in New Delhi today. Dr. Singh informed that the Department of Pension and Pensioners' Welfare has introduced several citizen-centric reforms and has digitized pension services through online systems to improve transparency and efficiency. 7 people were killed and 51 others injured in overnight Ukrainian drone attacks on Russia. Russian officials today said 2 sprawling warehouses of Russia's major online retailer were hit by Ukrainian drones overnight, one in the town of Kotovsky in Tambov region and another in Elektrostal near Moscow. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third-place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. And with that, we end this news bulletin.
1: எழில் பொங்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் அப்படின்றது ஒரு மின்னல் போல இசையினுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதரின் உள்ளும் ஒரு அதிர்ச்சியை, ஒரு பிரகாசத்தை, ஒரு நீடிய அமைதியை உருவாக்கக்கூடியது தாங்க. ஆமாம், எப்போயோ நாம் கேட்ட ஒரு திரைப்பட பாடல், ஒரு இசை எப்போதும் நம்ம மனதை விட்டு நீங்காமல் மின்னல் போல பிரகாசிக்குது இல்லைங்க, அது தாங்க இசை மின்னல். இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியில் நம்ம முதல் பாடலை கேட்க இருக்கிறோம். உன்னிமேனன் பி சுசீலா குரல் வண்ணத்தில், கோகுலம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: மதியை மயக்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சியே. இசையின் சக்தி மின்னல் போல மனதை உலுக்கக்கூடியதுங்க. இசையினுடைய தாக்கம் மின்னலினுடைய சக்திங்க. ஆமாம், இசை இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே வந்து சிறந்த முறையில் இருக்க மாட்டாங்க. இசை தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியில் உள்ளாக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் நம்முடைய இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இருக்கிறோம். ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வாலி வரிகளில் SBB மற்றும் சுஜாதா குரல் வண்ணத்தில் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: அழகான மாலை நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே, காற்றலையில் இசை மின்னல் நிகழ்ச்சியை. இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வளம் வர இருக்கிறது. வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில், SPB மற்றும் S. ஜானகி குரல் வண்ணத்தில், கருணா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இசை மின்னல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். அறிவிப்பாளர் லக்ஷ்மண். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி வாழை மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஏரியூர் காட்டு வளவு எம் பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க. அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்ப பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
1: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்

0: என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின்போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 7.6 உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரள வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 மேற்கொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதி அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை

0: ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 6:40. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கவிருப்பது வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்தி இது. அப்ரண்டிஸ் பிரிவில் 750 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பணியிடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 110 பணியிடங்களும், மகாராஷ்டிராவில் 85 பணியிடங்களுக்கும், தமிழகத்தில் 35 பணியிடங்களுக்கும் என 750 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 வயது முதல் 28 வயது வரை இருக்க வேண்டும். இந்த வயது அடிப்படையானது 1/7/2026 படி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் மாதம் 14,000 முதல் 15,000 வரை ஸ்டைஃபண்ட் வழங்கப்படும். இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மூலமாகவும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாகவும் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். iob.bank.in iob.bank.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹744 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹236 விண்ணப்ப கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அப்ரண்டிஸ் பணியிடத்திற்கான அறிவிப்பு இது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மருத்துவ அறிவியல் தேசிய தேர்வு வாரியத்தில் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு இது. ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு 39 விண்ணப்பங்களும், ஸ்டெனோகிராஃபர் பதவியிடத்திற்கு 7 விண்ணப்பங்களும், ஜூனியர் அக்கவுண்டன்ட் பணியிடத்திற்கு 4 பணியிடத்திற்கான விண்ணப்பமும், மருத்துவ துணை இயக்குனர் பணியிடத்திற்கு 2 விண்ணப்பமும், ஜூனியர் புரோகிராமர் 1 பணியிடத்திற்கும் என 53 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி +2 பட்டப்படிப்பு, பிஇ, பிடெக் போன்ற துறைகளில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 27 வரை இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 20/7/2026 படி கணக்கில் கொள்ளப்படும்.

0: பயிற்சி முறையானது எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு என்ற நிலைகளில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி NATBOARD.edu.in natboard.edu.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 20/7/2026 ஆகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இந்திய பருத்தி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு 80 விண்ணப்பங்களும், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடத்திற்கு 50 விண்ணப்பங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரைனி 16 பணியிடங்களுக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பணியிடங்களுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ ஆகியவை பதவிக்கு ஏற்ப கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 32 வரை இருக்க வேண்டும். வயது அடிப்படையானது 24/7/2026 படி கணக்கில் கொள்ளப்படும். தேர்ச்சி முறையானது எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு என 2 நிலைகளில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி COTCORP.org.in. மீண்டும் உங்கள் நினைவிற்கு COTCORP.org.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1770 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 590 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 24/7/2026 ஆகும். அதாவது இம்மாதம் 24ஆம் தேதி நிறைவு நாளாகும். நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நீங்க என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
2: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
2: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
2: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமிச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
2: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமிச்சாச்சு அமிச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
3: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேயர்களினை கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை அளவாக பள்ளிக்கரணை பகுதியில் 54.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலைய பகுதியில் 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலைய பகுதியில் 22.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. மலை பகுதிகளில் உதகமண்டலத்தில் 10.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாகி இருந்தது. நீலகிரி, தருமபுரி, நாமக்கல் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது குறைந்து காணப்பட்டது. இயல்பை விட மிக அதிகமாக 5 டிகிரி செல்சியஸ் வரை திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் பதிவாகி இருந்தது.

0: இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் ஆனது சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவாகி இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மன்னார், வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 20ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி, 22ஆம் தேதி பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலைக்கான ஒரு முன்னறிவிப்பு. இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும், ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
3: தருமபுரி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஜூலை 1 முதல் 1 மாதம் நடைபெற உள்ளது. நாட்கள் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை மொத்தம் 31 நாட்கள் நடைபெற உள்ளது. இடம் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம் மருத்துவமனைகளில் சென்று நீங்கள் கோமாரி தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம். முற்றிலும் கட்டணமில்லா சேவை. கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு துறை 94 43 27 20 60 என்ற எண்ணில், 94 43 40 93 46 என்ற எண்ணிற்கும், 97 86 11 11 40 என்ற எண்ணிற்கும் நீங்கள் உங்கள் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கட்டணமில்லா உதவி எண் வேண்டுமா? அதற்கு 1077 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்புக்காக 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்டய படிப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயத்தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். தொடர்புக்கு 96-77-56-52-20 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமோ உங்கள் பெயரை பதிவு செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். தருமபுரி மாவட்ட நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு. முஸ்லிம் நல வாரியத்தில் உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தருமபுரி மாவட்ட முஸ்லிம் உலமாக்கள், பணியாளர்கள் நல வாரிய உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற

0: விண்ணப்பிக்கலாம். நலத்திட்ட உதவிகளாவன கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல் என பல உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் பதிவு செய்ய www.uwb.tn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்ட நேயர்களுக்கு அடுத்த அறிவிப்பு, அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் குறிப்பாக ITIயில் நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. தகுதி 8ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ, +1 +2 மற்றும் டிப்ளமோ டிகிரியோ, தேர்ச்சி பெற்றோ தேர்ச்சி பெறாதவர்களோ இந்த தகுதிக்கு உரியவர்கள். வயது 14 முதல் 40 வயது வரை. மகளிருக்கு உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. சிறப்பு அம்சங்களாக இருப்பன மாதம் ₹750 உதவித்தொகை, தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1000, இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிகணினி, பேருந்து, பயண அட்டை, மேலும் கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு. தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தருமபுரியாக இருந்தால் 9171318318 என்ற எண்ணிற்கும், அரூராக இருந்தால் 8 1053 1 1 7 என்ற எண்ணிற்கும், காரி மங்களமாக இருந்தால் 7 1 8 6 5 2 7 7 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் தொடர்பு கொள்ள எண்ணினால் 0 43 42 முன்னிணைப்போடு 28 80 99 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: 102.5 எல்லாரும் கேளுங்க, இது நம்ம ஊரியப்பா 102.5.

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். அது என்ன, பழனிமலை முருகனுக்கு படி அளந்த பெருமாள் யாரு அப்படின்னா, திண்டுக்கல்ல இருந்து 7 கிலோமீட்டர்ல பாலசமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பாலசமுத்திரத்துல தான் அகோபில வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோவில யாரு கட்டினாங்க, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு மன்னர்கள் தமிழகத்தை ஏறத்தால 13-14 நூற்றாண்டுல இருந்து ஆங்கிலேயர்கள் வரும் வரையில் தமிழகத்தை ஆண்டவர்கள் இவர்கள் தான். அதாவது இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி தெலுங்கு மன்னர்கள் கிருஷ்ணதேவராயனுடைய அந்த பெரும் படைகளோடு, அவர்களுக்கு முதல்ல ஹரிஹர புக்கர் அவங்க தான் வந்து ஒரு அணை மாதிரி தடுத்து நிறுத்தி இந்த தெற்கு பகுதியை காத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிருஷ்ணதேவராயருடைய தளபதிகளில் ஒருத்தர் தான் விசுவநாத நாயக்கர். அவர் தான் மதுரைக்கு மன்னராகி 72 பாளையப்பட்டுக்களை பிரிக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஆட்சிக்காக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பகுதியையும் ஒரு தெலுங்கு மன்னர் ஆள்றார். அப்படி பழனி பகுதியை ஆண்ட, பழனியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை ஆண்ட தெலுங்கு மன்னனுடைய பெயர் வந்து பாலராசா என்பது. அந்த மன்னன் இங்கே இருந்து ஆண்ட பிறகு தன்னுடைய சொந்த ஊராகிய அகோபிலம், அதான் அவருடைய பூர்வீகம். அந்த அகோபிலத்துக்கே ஒரு வரலாறு உண்டு. நரசிங்க அவதாரம் எடுத்து இரணையை வதைத்த பிறகு அந்த தேவர்களும் உலகமும் அஞ்சுமாறு நின்ற இடம் அகோ என்று சொல்லுகின்ற அகோபிலம் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, மலைப்பகுதியில் நிறைந்த அந்த ஊர்ல இருந்து வந்துட்டு திரும்ப தான் ஊருக்கே போயிட்டாரு. அவர் போற போது அந்த அவர் ஆண்ட பகுதியை அவருடைய தளபதியாகிய

0: உபல குண்டமநாயக்கர் அப்படின்னு அவர்கிட்ட படிச்சுட்டு போயிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த பகுதியில் ஆள்ற போது தன்னுடைய குலதெய்வமாகிய அந்த வரதராஜ பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டி தான் சொந்த ஊருடைய ஞாபகத்தில் அகோபில வரதராஜ பெருமாள் அப்படின்னு அந்த கோவிலுக்கு பேர் வைக்கிறார். அந்த பெருமாளுடைய பேருக்கு அகோபில வரதராஜ பெருமாள் கோயில்னு பேர் வைக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய நிலபுலங்கள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில், இப்போ இவங்க ஆண்ட காலம் வந்து ஒரு 16-17 நூற்றாண்டாக இருக்கலாம், அப்போ பழனிமலை தண்டாயுதபாணி கோயிலுக்கு பெரிய வசதிகள் இல்லாமல் இருந்தபோது இந்த கோயிலிருந்து, ஏன்னா பழனியினுடைய இதுக்கு கட்டுப்பட்ட கோயில் தான் இந்த கோயில், இந்த கோயிலிருந்து, அதாவது அகோபில வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து தேவையான பால் பழங்கள் பஞ்சாமிரதத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் இங்கிருந்து கொண்டு போய் சேர்த்தாங்களாம். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவார்ல, ஆமாம் நீ படி அளந்துருவ அப்படிம்பாங்க. படி அளந்துருவேன்னா உதவுதல்னு அர்த்தம். இப்போ இங்கிருந்து அங்கே போன அந்த விஷயத்தை தான் பழனிமலை முருகனுக்கு படி அளந்த பெருமாள்னு சொல்கிறாங்க. இது தவிர இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே எல்லா தெய்வங்களுடைய திருமேனிகளும் இருக்குது. அதே போல் கல்கருடன் உள்ளே போனால் அந்த ஒரே கல்லில் செய்யப்பட்ட 12 ராசிகள் சதுரமாகவும் நடுவில் வட்டவட்டமாகவும் இருக்கக்கூடிய அந்த ராசிகள் இருக்குது. தசாவதார திருவுருவங்கள் இங்கே தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. வெளியில் வந்து கிருஷ்ணனுடைய உருவம் இருக்குது. வேண்டுதல் செய்தவங்க இந்த இதை வந்து தங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த 12 ராசிகளுக்கு கீழே நினைச்சா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலினுடைய உற்சவ காலங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அதே போல் பங்குனி உத்திரம், நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, ஆவணி பிரம்மோற்சவ விழா போன்ற விழாக்கள் எல்லாம் இங்கே நடைபெறுகின்றன. இது இந்த பழமையான கோயிலை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. திண்டுக்கல் அருகில் 7 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாலசமுத்திரம்ங்கிற ஊரில் அகோபில வரதராஜ பெருமாள் கோயில். பழைய கோயில்களை போய் பார்க்குறபோது நமக்கு அதை உருவாக்கிய மன்னர்களையும் அந்த சிற்பிகளையும் வணங்க தோன்றதுங்கிறது மட்டுமில்லை, இப்படியெல்லாம் இருந்த நாடு தான் இந்த நாடு. இன்றைக்கு இந்த கோயில்கள் சில நேரங்களில் பூஜையின்றியோ அல்லது ஆட்கள் கூட்டம் இல்லாமலோ இருக்கிற போது பார்க்குறப்போ ஒரு வருத்தம் ஏற்படும். காலமாற்றங்களால் இவையெல்லாம் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. முடிந்தால் ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு சென்று வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பரமசிவம் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் யுகபாரதி வரிகளில் மது பாலகிருஷ்ணன் சுஜாதா குரலில் இந்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: உழைத்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது திரை இசை. இனி தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திமலர் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
2: மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்புத்துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்க காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்க காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார் பகுதியைச் சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிடங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து

0: பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஜூலை மாதம் 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள், அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாடும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செந்நிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
3: விருதுநகர் மிளகாய் பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால

0: ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாய வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
1: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ

0: வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலேம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: வயல்வெளி.
6: நம்ம தங்கச்சே எப்படி இருக்க?
7: நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
6: எனக்கு ஏதோ இருக்கமா. என்ன இன்னைக்கு வாழையெல்லாம் அறுத்து புட்டேன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இந்த வருஷம் வெள்ளாம பரவாயில்லையா?
7: வெள்ளாமெல்லாம் நல்லா தான் எடுத்திருக்கேன், ஆனால் வாழையை அறுத்து புட்டு தான் எனக்கு தான் உடம்பெல்லாம் வலிக்குதுண்ணே. சாப்பாடு கூட செய்யலை. நீ வேற வந்திருக்க, உனக்கு சாப்பாடு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல.
6: அது கரெக்டு. நான் வீட்டு பக்கம் வரும்போதெல்லாம் தான் உனக்கு சமைக்கிறதுக்கு நோக்காடு வந்துருமே. சரி பரவாயில்ல. என்ன இந்த தடவை வாழைலாம் நல்ல சாகுபடி ஆயிருக்கு, நல்ல விலை போகுதுன்னெலாம் கேள்விப்பட்டேன். எப்படி லாபம் நல்லா பார்த்துருப்ப போலக்குதே?
7: ஆமாண்ணே, முன்ன செஞ்ச வாழை சாகுபடியை விட இந்த டைமு நல்ல லாபம் வந்திருக்குண்ணே. எதனாலனா, முன் அனுபவம் உள்ள விவசாயிகிட்ட நிறைய தகவல்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேண்ணே. அதனால தான் இந்த டைம் ரெட்டிப்பாக லாபத்தை பார்த்துட்டேன்.
6: சரி, நீ லாபத்தை பார்த்திய, அண்ணனும் ஒரு 5 ஏக்கரா வச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிறனே, எனக்கு ஏதாவது யோசனை சொல்லலான்ற எண்ணம் இருக்குதா உனக்கு?
7: அண்ணன், உனக்கு சொல்லாமலா தள்ளாடிட்டு இருக்கிற உனக்கு தான் தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்லலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட.
6: அப்படி என்ன தாய் சொல்ல போற? டக்குன்னு சொல்லு, கேட்டுறேன்.
7: நான் சொல்றத விட இன்னும் கொஞ்ச நேரத்துல வயல்வெளி நிகழ்ச்சியில அனுபவ விவசாயி ஒருத்தர் சொல்வாரு, அதை கேட்போம். அவரு நிறைய தகவலை சொல்ல இருக்காருண்ண. எந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கலாம், எவ்வளவு இடைவெளி விடணும், தண்ணீர் எப்படி பாய்ச்சணும், கண்ணை எப்படி தேர்வு செய்யணும், வாழைக்கு ஊடுபயிராக என்ன போடலாம், அதில் என்ன லாபம் பார்க்கலாம், எத்தனை மாதத்தில் பூ வந்துடும், எத்தனை மாதத்தில் காய் வந்துடும், எப்படி சந்தைப்படுத்தணும், எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைண்ணே, கூடுதலாக பருத்தி சாகுபடி. இப்போல்லாம் பருத்தி சாகுபடி செய்யவே பயப்படுறாங்க, ஆனால் பருத்தியில் நல்லா பணம் பார்க்கலாமா, அதையும் ஐயா சொல்லிருக்காங்க. ரகத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி நடணும், மண்ணை எப்படி கட்டணும், நோய் தாக்கணும்.

0: இதில் இருந்து எப்படி தற்காத்துக்கணும்? அப்பா எனக்கு மூச்சு வாங்குது, கேட்டுருவோமா? வானொலி பெட்டியை போடவா?
1: அதை எல்லாத்தையும் நீயே சொல்லிவிட்டு பதிலையும் நீயே சொல்லிவிட்ட, கேள்வியும் நீயே பதிலும் நீயேன்போது நான் என்னத்த பேசுறது? ரேடியோ போட்டி ஆன் பண்ணு, நிகழ்ச்சியை கேட்டு விடுவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வாழை மற்றும் பருத்தி சாகுபடி, ஏரியூர் காட்டு வளவு எம் பாலமுருகன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். உடன் சந்திக்கின்றார் இஏ பிரபாகரன்.
3: வணக்கம்
4: பாலமுருகன் சார். வணக்கம். வணக்கம் சார்.
3: சரிங்க, பிரதான தொழிலே உங்களுக்கு விவசாயம் தானே?
4: ஆமாங்க.
3: சரி, எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
4: 4 ஏக்கருங்க.
3: 4 ஏக்கரை வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம்?
4: இதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தாருங்க. சரி, இப்போ நம்ம இது பண்ணதுலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க.
3: அப்படியே வாழை அடி வாழையை தொடர்ந்து பண்ணிட்டு
4: இருக்கீங்க? வாழை பண்ணுவோங்க, கூட அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போங்க. வேற
3: இந்த விவசாயத்தில் ஒரு நிறைவை தருது உங்களுக்கு?
4: பெருசாக இல்லைங்க, இருந்தாலும் சைடில் இது மாதிரி வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க.
3: ஓஹோ, இது வந்து சொந்த தொழிலில் வச்சுட்டு வருமானத்துக்கு வருமானம் பண்ணிட்டுருக்கீங்க, இருந்தாலும் விவசாயத்தை விட முடியாது.
4: ஆமாங்க,
3: தோட்டத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்டு
4: இருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க.
3: சரி,
4: நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க.
3: அப்படியே வாழை அடி வாழையை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க?
4: வாழை பண்ணுவோங்க, கூட அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போங்க. வேறு
3: இந்த விவசாயத்தில் ஒரு நிறைவை தருது உங்களுக்கு?
4: பெருசாக இல்லைங்க, இருந்தாலும் சைடில் இது மாதிரி வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க.
3: ஓஹோ, இது வந்து சொந்த தொழிலில் வச்சுட்டு வருமானத்துக்கு பண்ணிட்டுருக்கீங்க, இருந்தாலும் விவசாயத்தை விட முடியாது.
4: ஆமாங்க,
3: தோட்ட காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்டு
4: இருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க.
3: சரி, நம்ம இந்திய நாட்டின் முதுகெலும்பு ஒரு விவசாயம் தான்.
4: கண்டிப்பாங்க,
3: தொடர்ந்து பண்ணுங்க. சரி, இப்போ வாழைன்னு சொல்லும்போது வாழை வந்து எத்தனை ஏக்கருக்கு பயிர் பண்ணுறீங்க?
4: இப்போ 1 ஏக்கருக்கு போட்டிருக்கோம்.
3: 1 ஏக்கருக்கு
4: வாழை போட்டு.
3: வாழைன்னு நிறைய ரகங்கள் இருக்கும், நீங்கள் பழுத்த விவசாயியாக இருக்கீங்க, எத்தனை ரகங்கள் இருக்கு சொல்லுங்க?
4: அதில் நிறைய இருக்குதுங்க, மொந்தன், பூவாழை, பச்சை வாழை, மோரிசு, செவ்வாழை, நேந்திரம், அப்படிலாம் நிறைய இருக்குதுங்க. இப்போ நம்ம பூவாழை பண்ணியிருக்கிறோங்க.
3: சரி, பூவாழை. சரி, வாழைனாவே எல்லாருக்கும் தேவைப்படுது தான், காய்கறி மாதிரி தினந்தோறும் வாழை சாப்பிடணும், பழங்கள் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம்.
4: ஆமாங்க,
3: அப்படி சொல்லுவாங்க. விசேஷத்துக்கு எங்கேயாவது தட்டில் வைக்கணும் கூட வாழைப்பழம்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக.
3: வண்டி எங்கேயாவது நடக்கணும் கூட அங்கே கூட வாழை.
4: கண்டிப்பாங்க, வாழை மரத்தோட எல்லாமே, இலையிலேருந்து வாழை மரத்துலேருந்து எல்லாம்
3: கணியில் பண்ணுற வாழை இருக்குது. வாழை இல்லாத ஒரு தமிழ் பண்பாடே இருக்காது.
4: கண்டிப்பாங்க. ஆமாம்.
3: சரி, அதை வந்து பயிர் பண்ணுறீங்க. இப்போ பூவாழைன்னு பயிர் பண்ணுறது, இதுக்கான கன்றுலாம் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க?
4: கண்ணெலாம் நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தில் இருந்ததுங்க.
3: சரிங்க.
4: சரி, அவர் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாருங்க, அப்புறம் அங்கேருந்து நான் கண் எடுத்து வந்து நான் போட்டு பண்ணிகிட்ருக்கிறேங்க.
3: சரி, வாழைக்கன்று தேர்வு செய்யும் முறை தான் மிக முக்கிய இடமாக இருக்குது. எப்படி தேர்வு பண்ணி நீங்கள் வாங்குவீங்க?
4: நல்லா ஃபஸ்ட்டு காட்டில் நல்லா ஓட்டி போட்டுங்க. 1 ஏக்கருக்கு 1000 கன்று வர மாதிரிங்க.
3: சரி, நீங்கள் இல்லை அந்த கண்ணு வாங்குவீங்க, இல்லை பார்த்துல வாங்குவீங்க, எதோ ஒன்று வேணாம், அதை எப்படி பார்த்து வாங்குவீங்க?
4: பார்த்தா தெரியுங்க. ஒரு மரத்துக்கு வந்துட்டு கண்ணு, ஒரு 3 கன்று எடுக்கிறேன்னு
3: வச்சுக்கோங்களேன்,
4: 3 கன்று 4 கன்று இருக்குங்க, அது பார்க்குக்குள்ளேயே தெரியுங்க அந்த கிளாரிட்டி எப்படி இது அப்படின்ட்டு. அதை மட்டும் எடுத்துக்குவோங்க. அப்போ வச்சாலுமே 1000 கன்று வச்சோம்னா இப்படியே ஒரு 50-60 கன்று போல போயிருங்க. மறுபடியே போட்டு பண்ணிக்குவோங்க.
3: இப்போ அதுக்கான நிலத்தை தயார் பண்ண முறை எப்படி பயிர் பண்ணுவீங்க?
4: காட்டை ஓட்டி போட்டுங்க. 1 அடிக்கு 1 கன்றுங்க. 8 அடிக்கு 1 கன்று, 1 அடிக்கு குழியுங்க. 1 அடிக்கு குழின் வண்டி பாத்தி பிடிச்சி விட்டுங்க, கன்று வச்சிருவோங்க. அப்புறம் ஒரு கன்று மேலே வந்ததும் 3 மாதம் கழித்து அதை கொத்தி விட்டு உரம்ப மருந்து கடையில் போயிட்டு அக்ரிகிட்ட கேட்டோம்னா அதுக்கு தகுந்தது கொடுப்பாருங்க. அது இல்லாமல் நம்மளாம் வந்துட்டு அந்த கோழி அருகு, அப்புறம் மாட்டு சாணம், அப்புறம் அந்த வேப்ப முன்னாக்கெலாம் மெயினாக வைப்போங்க.
3: சரி சரி. இப்போ வாழை சாகுபடி என்பது ஒரு வெப்பமண்டல சாகுபடி, ஒரு வந்து ஒரு வெயில் காலத்தில் ஒரு பயிர் பண்ணுற சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கான காலம் எந்த காலம், சரியான காலம் எப்போ பயிர் பண்ணுறது?
4: சரியான காலம் அந்த காற்றுக்கு சிக்காத வைப்போங்க. அந்த இப்போ ஆணி ஆடி மாதம்லாம் காற்றுக்கு வரும்ல, அந்த டைமில் காயாக இருந்துச்சுன்னா காற்றுக்கு சிக்கிருங்க. பெரும்பாலும் அதை பார்த்து தான் வைக்கணுங்க. அந்த காற்றுக்கு வரக்குள்ள மரம் வந்துட்டு ஒரு மீடியமாக இருக்கணுங்க. அது போட்ட அந்த பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரம் அந்த ஆணி மாதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பலனுக்கு வரக்குள்ள அந்த காற்றுக்கு சிக்காதுங்க.
3: ஆடி முடிஞ்சிடும்.
4: ஆமாம், ஆடி முடிஞ்சிடும்.
3: இப்போல்லாம் ஆடி மாதம்னா வந்துருச்சுங்க. இந்த ஆடி மாதத்தில் இப்போ பயிர் பண்ணுறது சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணியிருக்கணும்.
4: ஆமாங்க, இந்த டைமுக்கு அந்த இது வராதுங்க, இப்போ மீடியமாக இருக்குதுங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு கன்று இந்த மாதிரி இருக்குங்க. 6-7 மாதத்துக்கு கன்று இந்த மாதிரி இருக்குங்க.
3: இப்போ அது இடைவெளி தான், ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி விட்டு நடணும் அப்படின்னா சொல்லுவாங்க. இடைவெளி எவ்வளோ விடுவீங்க?
4: 8 அடி விடுவேங்க.
3: 8 அடி?
4: 8 அடி.
3: பூவாழைக்கு 8 அடி விடுவோம்.
4: பூவாழைக்கு 8 அடி விடுவோம். மரத்தோட மரம் மெயினாக மோதாமல் இருக்கணுங்க. இன்னும் கூட சேர்த்து விடலாங்க, இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஏக்கருக்கு ஒரு 1000 கன் பிடிக்கிற மாதிரி பண்ணி போடுவோம்.
3: ஒரு ஏக்கருக்கு 1000 கன் பிடிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. சரிங்க, இதுக்காக தண்ணியை தேவை. தண்ணி வந்து அடிக்கடி ஒன்று எந்த அளவுக்கு தண்ணி காட்டுவீங்க?
4: தண்ணியெலாம் இப்போ நம்மளது மோட்ரு தாங்க, சொட்டு நீரில் போடலைங்க. அது என்னென்னா அந்த பாத்தியில் வந்துட்டு தண்ணி நல்லா தேங்கி நின்றுச்சுன்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு தண்ணி போட்டால் போதுங்க.
3: வாரத்துக்கு ஒரு முறை
4: ஒரு முட்டை.
3: இந்த மாதிரி எத்தனை தண்ணி கொடுக்கணுங்க?
4: மாதத்துக்கு 4 தண்ணிங்க.
3: மாசத்துக்கு 4 தண்ணி.
4: அது அறுவடை ஆகிறதுக்கு எப்படி 11 மாதம் ஆயிருங்க. 11 மாதம் 12 மாதம் ஆயிருங்க. வாரத்துக்கு ஒரு டைம்னா பார்த்துக்காங்க, இப்போ ஒரு 50-60 தண்ணி வந்துடுங்க அறுவடைக்குள்ள.
3: சரி, பெரும்பாலும் சொல்லும்போது இந்த வைரஸ் காய்ச்சல் தான். சில மேலே அந்த கன்று தேர்வு பண்ணும்போது சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, மண்வெட்டியில் கூட நோட் பண்ணுவாங்க. அந்த மண்வெட்டி வந்து வேறு இடத்துல வந்து மண்ணை வந்து வெட்டி அந்த மூலிமா வைரஸ் வந்து இந்த கன்றுக்கு வந்துடுமோ அப்படின்னு பார்ப்போம். சில பேர் நடந்து போகிற முறையில் கூட செருப்புலேருந்து கூட அந்த வைரஸ் வந்து
4: கண்டிப்பாக
3: பல்வேறு முறையில் வந்து அந்த வைரஸ் தாக்குதல் ஏற்படுது. எப்படி அந்த வைரஸ் தாக்கல் தடுக்கிறது, என்ன பண்ணுறீங்க, எப்படி வராமல் தாக்குறதுக்கு?
4: அப்போ 2 ட்ரிப் அக்ரி கூட்டிகிட்டு வந்து காட்டிடுவாங்க.

0: வந்து காட்டினா இது முன்ன பின்ன இருந்தாலுமே அது ஏதாவது மருந்து கொடுத்தாருனா நாங்கள் வந்து ரேட்டில் அடிச்சு பண்ணிக்கோங்க. பெருசாக வராதுங்க, இருந்தாலும் அக்ரி கூட்டிகிட்டு வந்து காட்டிக்கோங்க.
1: அக்ரி கூட்டிட்டு சரி. வாழைனா கனி மட்டும் இல்லை, அந்த வாழை இலைகள் முக்கிய ஆதாரமாக இருக்குது. ஒரு சாப்பாடு சாப்பிட்னாவே வாழை தான் முதல்ல வரும். வாழையை பார்த்துட்டு தான் அதுக்கு மேலே உணவு பரம்பரைகளும் பரிமாறுவாங்க.
0: ஆமாங்க.
1: அப்போ இலையை வந்து தேவைப்படுது. வளர்ச்சி எவ்வளோ நாள் வளர்ந்தது கன்று நெட்டு?
0: ஒரு 9 மாதங்க.
1: 9 மாதம்?
0: 9 மாதம். 9 மாதம்லாம் காய் வெளியே வந்துடுங்க, போட தள்ளிடும். நம்ம அந்தாண்ட ஒரு 2 மாதத்தில் அறுவடைக்கு வர மாதிரி, 2-2.5 மாதத்தில் அறுவடைக்கு வர மாதிரி.
1: இந்த இலை விடுறது 1 மாதத்துலேயே வந்துடுமா?
0: இலைன்னா ஒரு 1.5 மாதம் ஆயிருங்க.
1: 1.5 மாதம்?
0: ஆ, இலை 1.5 மாதம் ஆயிருங்க இலை வர்றதுக்கு. அப்புறம் அந்தாண்ட ஒரு 3வது மாதத்துலேருந்து நம்ம கொச்சி விட்டு உரம், வேப்ப முன்னாக்கு, மாட்டு சாணம் இதெல்லாம் போடுவோங்க. 10வதுக்கு அக்ரி கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பார்த்துக்குவோம்.
1: சரிங்க. இதில் வாழையில் ஊடு பயிரை கூட சில பயிரை பயிர் பண்ணுறாங்க.
0: ஆமாங்க.
1: என்னென்ன ஊடு பயிர் பண்ணலாம்?
0: சின்ன வெங்காயம் வைப்போங்க. சின்ன வெங்காயம் வைப்போம். அது கண்ணு போட்ட நெட் நடுவு பண்ண உடனே செஞ்சோம்னா அந்த 3 மாதத்துக்குள்ளே வந்துடுங்க. அந்த 3 மாதத்தில் சின்ன வெங்காயம், கடலை, நிலக்கடலை, மற்றதுக்கு அந்த தட்டைப்பயிர், உளுந்து அந்த மாதிரிலாம் நடுவுங்க.
1: சரி. இப்போ வாழைக்கும் சின்ன வெங்காயக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் பயிர் பண்ணும்போது இதுக்கான சத்துக்கள் அதிகம் தேவைப்படும். இதனால் பிரச்சனைகள் ஏற்படுமா? சின்ன
0: எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. எப்படி பார்த்தாலும் அதுக்கும் ஒரு 1.5 அடி 2 அடி பக்கமாக கேப் இருக்குங்க, வாழைக்கன் இருக்கும், மற்றது நம்ம ஊடு பயிர் பண்ணுறதுக்கும்.
1: சரிங்க.
0: அதனால் எந்த ஒரு
1: எந்த கடத்தலும் இருக்காது. இந்த பயிருக்கு என்ன செய்யறதோ அதை சேர்ந்துடும்.
0: ஆமாம்.
1: இந்த பயிலிருந்து அது எடுக்காது, அந்த பயிலிருந்து இது எடுக்காது.
0: ஆமாங்க. நம்ம அந்த 3 மாதத்துக்கு கன்று வச்சு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு உரம் உரிய வச்சு பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அது வந்துடுங்க. அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதெல்லாம் நீட்டாக கொத்தி விட்டு உரம் யூரியா, மாட்டு சாணம், வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் வச்சிங்கன்னா மறுபடியும் தொடர்ந்து மற்றது அதுக்கப்புறம் எதுவும் வேறு எதுவும் பண்ண மாட்டேங்க. அந்த 3 மாதத்துக்கு மேலே வாழை மட்டும்தாங்க இருக்குங்க காட்டில்.
1: 3 மாதம் வாழை மட்டும்தான். சரி. இருக்கேன். பூ பூக்கும் தரணும் எந்த காலையே?
0: அதாங்க, ஒரு 8வது மாதமெல்லாம் பூ ஸ்டார்ட் ஆகிக்குங்க.
1: சரி.
0: அதுலேருந்து ஒரு 3 மாதம் காய் திரண்டுக்குங்க.
1: காய் திரண்டு
0: திரண்டுறோம்.
1: சரி. 3 மாதத்துலேயே வந்துடுது. அப்போ காய் வந்து இந்த பூ பூத்து காய் வந்து என்ன அது வந்து உருவாகிறதுக்கு எத்தனை மாதம்? 1 மாதமா?
0: 1 வாரங்க. 1 வாரம்.
1: ஒரே வாரத்தை?
0: ஒரே வாரத்தில் அந்த பூ இதாகிங்க.
1: பூ தேவை கூட இப்போ பொரியல?
0: ஆ, பொரியல பண்ணிக்கலாம்.
1: வாழையில் தண்டு முதல் அடி முதல் நுனி வரை எல்லாத்தையும்
0: அதெல்லாம் வந்துட்டு லோக்கல் கேட்டாங்கன்னா கடைக்காரங்களுக்கு கொண்டு போய் தருவோங்க. தண்டுலாம் கொண்டு போய் தருவோம். அதே மாதிரி வாழை இலையும் ஒரு காய் இப்போ வந்து திரடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8-9 மாதமும் அந்த பக்க கன்று விட மாட்டேங்க. ஏன்னா விட்டோம்னா அந்த தாய் தாருக்கு வந்துட்டு தாய் கன்றுக்கு வந்து பலம் இருக்காது, சக்தி இருக்காது அப்படின்றதால தார் சின்னதாக வந்துடுங்க. அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா தார் ஒரு 12 சீப்பு 13 சீப்பு இந்த மாதிரி வருங்க. மினிமம் ஒரு 10 சீப்பு வந்தாவே அது நல்ல விளைச்சல் தாங்க.
1: நல்ல விளைச்சல் தான்.
0: நல்ல விளைச்சல் தான்.
1: ஒரு வாழை மரம் வந்து 10 சீப்பு தரும்.
0: 10 சீப்பு தந்தாவே அது ஒரு நல்ல விளைச்சல் தான். அதுக்கு மேலே நமக்கு ஒரு 2-3 சேர்ந்து வருங்க.
1: சேர்ந்து வருங்க.
0: பக்கக்கன்னும் அதுக்கு மேலே தான், காய் வெட்டினதுக்கு அப்புறம் தான் பக்கக்கன்று விடுவோங்க. அந்த டைமில் இலைய அறுத்து நம்ம.
1: சரி. இப்போ வாழையில் எத்தனையோ உனக்கு ரஸ்தாளி இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது, ஏழை இருக்குது, மொந்த வாழை மரம் இருக்குது, செவ்வாழை இருக்குதுங்கும்போது நீங்கள் அந்த பூ வாழையை தேர்ந்தெடுத்து நட்டுருக்கீங்க?
0: நம்ம தாத்தா அப்பா பண்ணிகிட்டு இருந்தாருங்க. சரி, நம்ம அதே பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்ற பூ இப்போ செவ்வாழையில் நல்ல ரேட்டு தாங்க. அது பார்க்கலாங்க, அதுவும் போடலான்ட்டு தான் மனசில் ஒரு ஐடியா இருக்கு.
1: சரி. வாழையில் எல்லாமே சக்தி மிகுந்த வாழை தான். செவ்வாழைன்றது போது இன்னும் கூடுதல் வைட்டமின் சக்திகள்லாம் நிறைய இருக்கு. பூ வாழைன் போது அது சளைத்தது இல்லை, எல்லாமே ஒரு சக்தி மிகுந்த ஒரு பழங்கள் தான். சரி. அப்படிங்கும் போது இப்போ பாருங்க, காவிரி டெல்டா பகுதியில் சொன்ன போது இந்த மாதிரி புயல் காற்றோ ஏதோ ஒரு காற்று அடிக்கும் போது ஒட்டுமொத்த மரங்கள் பூரா சாஞ்சி போடுவாங்க. நிறைய செய்தித்தலாம் நான் பார்க்கணும், செய்திகளை பார்க்கும்போது, வானொலி செய்திகளை கேட்கும்போது வாழை மரம்லாம் அடியோடு சாஞ்சி போடுது. அப்போ பெரும் இழப்பு ஏற்படுது. அது காவிரி டெல்டா போன்ற பகுதியில் அதிகம் ஏற்படுது. இப்போ அந்த மாதிரி இயற்கையில் நீங்கள் எப்பயாவது மாட்டி விட்டுருந்தா? அது மாதிரி
0: அந்த மாதிரி இன்னும் அது மாட்டலிங்க. நம்ம தான் அந்த கரெக்டாக அந்த இலை பண்ணிக்கிறோங்க.
1: எல்லாரும் காலம் பார்த்தனா இயற்கை சூழ்நிலை,
0: இயற்கை சூழ்நிலை ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சிக்கிக்கிச்சினாலும் தொந்தரவு தாங்க. இதுவரையும் அந்த மாதிரி நம்ம எதுவும் சிக்கலைங்க.
1: சரிங்க. இப்போ தாரில் வரக்கூடிய காய்கள் பார்த்தோம்னா எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுல்ல. சில காய்கள் வந்து நல்லா இருக்குது, சில காய்கள் அளவு வந்து குறைந்து காணப்படுது.
0: ஆமாம்.
1: அதுக்கு என்ன பிரச்சனை அது?
0: அதையெல்லாம் நம்ம கொடுக்குற எல்லாம் இப்போ ஒரு கன்றுக்கு வந்துட்டு 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி உரம் யூரியா எல்லாம் கலந்து வைக்கக்குள்ள அவ்வளோ வைக்கணும்னா அதே எல்லா மரத்துக்கும் ஒரே சேமாக வைக்கணுங்க. சேமாக வைக்கணும். முன்ன பின்ன நோ வாய் போட்டிருந்தாலும் அக்ரி கூட்டிகிட்டு வந்து பார்க்கணுங்க. அதில் முன்ன பின்ன எதனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காய் முன்ன பின்ன வருங்க.

0: மற்றபடி எல்லாம் ஒரே சேமா கரெக்டா பார்த்தோம்னா தார் ஒரே யூக்கில் இருக்கு.
1: வாழை இல பரப்பி வச்சு
2: பரப்பி வச்சு
1: ஒரு கடலை நிற

0: விவசாயத்துக்கு நீர் தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும்போது, நீங்கள் கிணத்து பாசனம், போர்வெல் பாசனம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க
0: சார். பக்கத்தில் ஏதாவது ஓடை ஏதாவது ஓடிட்டுருக்கா?
1: ஆ, இருக்குது இருக்குங்க. ஓடை என்ன, நம்ம காட்டு பக்கத்துலேயே ஓடை ஓடிக்கிட்டு தான் இருக்குதுங்க. நம்ம ஓட தண்ணி எடுத்துக்க மாட்டோங்க. நம்ம கிணத்துல எப்போதுமே எந்த நேரத்துலையுமே தண்ணி இருக்குங்க.
0: சரி, அந்த ஓட தண்ணி ஓடுறதுனால விவசாய நிலத்துக்கு ஏதாவது ஈரப்பதங்கள் கை கொடுக்குதுங்களா?

0: இல்லை வாய்ப்பு இல்லைங்க.
1: வாய்ப்பு
0: அது ரொம்ப கொஞ்சம் பள்ளமாக போகிறதுனால நம்மளது மேட்டு பகுதின்றதுனால நம்ம கிணத்து தண்ணியை பாய்ச்சிக்கோங்க.
1: சரி, இப்போ அந்த ஓடையெல்லாம் தண்ணியெல்லாம் போகுதுங்களா?
0: இப்போ கொஞ்சம் வறண்டுருச்சிங்க.
1: வறண்டுருச்சு,
0: இப்போ வறண்டுருச்சிங்க. மழை காலத்தில் போகுங்க.
1: மழை
0: காலத்தில் போகும்.
1: சரிங்க. இப்போ வாழைனை ஒன்று 1000 கன்று சந்தைப்படுத்தல் தான் முக்கிய பிரச்சனை இருக்குது. இலையை அப்பப்போ கொடுத்துறீங்க, பூ கொடுத்துறீங்க, இடையில லோக்கலில் கூட வாங்கிக்கோங்க. இதை வந்து விற்பனை பண்ண முடியும். பல தாரங்கள் ஆகிப்போயிடும். 500 தார, 600 தார.
0: ஆமாங்க, அது வந்துட்டு வியாபாரிங்க வருவாங்க. வியாபாரிங்க வந்தாங்கன்னா நம்ம டோட்டலாக நம்ம இத்தனை கன்று இருக்குது அப்படின்னா அவங்க டோட்டலாகவே வெட்டிக்குவாங்க. நமக்கு நம்ம தண்ணி மட்டும் பாய்ச்சி
1: கொடுத்தோம்னா
0: அந்த சருகெல்லாம் நம்ம வெட்டி கொடுத்துடணும். இடத்த வந்து நீட்டாக சுத்தமாக வச்சு கொடுத்துக்கணும். மற்றபடி அவங்க வந்து காய் மட்டும் வெட்டிக்குவாங்க.
1: சருகெல்லாம் எப்போ வெட்ட ஆரம்பிப்பீங்க?
0: அந்த சருகுனா வந்துட்டு காஞ்சிருணுங்க. அதாவது அந்த பழுப்பாக இருக்கிறதா இருக்க மாட்டேங்க. ஃபுல் டோட்டலாக வந்துட்டு அந்த காஞ்சி அதரோட ரசமெல்லாம் அந்த மரத்துக்கு இறங்கின பிறகு அந்த சருகுக்கு அது மரத்தோடு ஒட்டி இருக்குங்க. அப்போ மட்டும்தான் அதை வெட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க.
1: அந்த மாதிரி சுத்தமாக காஞ்சதுக்கப்புறம் தான்.
0: ஆமாங்க.
1: சரி, இதில் வேறு விதமான நோய் என்ன ஏற்படுத்துக்க?
0: வேற என்ன, சருகு நோய் வருங்க. சருகு நோய் வரும். பெருசாக வேறு எதுவும் வராதுங்க. வேறு பூச்சி கீச்சி இருந்தாலும் நம்ம அப்பப்போ மருந்து அடிச்சு விட்ருவோங்க.
1: சரி, இயற்கை முறையிலாம் ரசாயனங்கள் உரங்கள்லாம் போடுறாங்களே, அந்த மாதிரி இயற்கை முறையில் பயன்படுத்துவோம்.
0: ஆமாங்க, நம்ம தலையெல்லாம் அந்த வெட்டி நம்ம ஒரு இடத்துல போட்டு அதோட கொஞ்சம் அதுலேயும் அந்த மாட்டு சாணத்தெல்லாம் போட்டு அவள் ஒரு மண் புட்டியில் ஒரு மரத்துக்கு வைப்பங்க.
1: சரி, அந்த மாதிரி போடுறீங்க. இப்போ சொட்டு நீர் பாசன முறையில் தான் இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க. தண்ணி சிக்கனம் தேவை இயக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொட்டு நீர் பிரச்சனை தான் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சொட்டு நீர் முறையை பயன்படுத்துறீங்களா?
0: நம்மளுக்கு தண்ணி நிறையா எக்கச்சக்கமான தண்ணிங்க, நம்ம குறையே இல்லை நம்ம கிணத்துல. அதனால இப்போ வந்துட்டு ஒரு 2.5 அடிக்கு பாத்தி அப்படி மரத்தை சென்டரா விட்டுங்க. பாத்தி 2.5 அடிக்கு விட்டோம்னா தண்ணி நல்லா நிறையா நிக்கிற மாதிரி விட்டுருவோம்.
1: நிறையா நிக்கிறதுனால வாழைக்கு பிரச்சனை, தண்ணி உள்வாங்கிட்டு தேவையான
0: வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டாவே போதும்.
1: வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டா
0: இப்போ சொட்டு நீரம் பாசுரம் போட்டாங்கன்னா ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு அப்படி பாய்க்கணுங்க.
1: சரி, கிணத்துல தண்ணி நிறையா இருக்குது கேட்குது, ஆச்சரியம் இருக்குது. உங்கள் கிணத்துல இருக்குது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான்.
0: சந்தோஷங்க.
1: சரிங்க, இப்போ வேலையாட்கள் பிரச்சனை தான். இந்த விவசாயத்தில் வேலையாட்கள் கூட பிரச்சனை என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து விவசாயம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு பரவலான ஒரு பேச்சு இருக்கும்போது நம்ம பகுதியில் ஆட்கள்லாம் கிடைக்கிறாங்களா? இப்படி இப்போ வீட்டில் இருக்கிற விவசாயத்தை
0: நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே செஞ்சுக்குவோங்க. ஆட்கள் கிடைக்கிறது இல்லைங்க, கிடைக்கிறது ஏதோ வந்தால் ஏதோ தப்பி தவறி கிடைப்பாங்க. கிடைக்காத பட்சத்துக்கு கிடைச்சா பண்ணிக்கோங்க, கிடைக்காத பட்சத்துக்கு நம்மளே பண்ணிக்கோங்க.
1: களை எடுக்கிறதுக்கு
0: நம்மளே பண்ணிக்கோங்க.
1: வாழையில் களை எடுத்தல் பிரச்சனை எப்படி
0: வந்துச்சுன்னா நம்ம 2-3 கொத்து கொத்திடுவோங்க. கண்ணு வச்சதுலேருந்து 3 கொத்து கொத்திட்டோம்னா அடுத்தது நிழல் கட்டிச்சுனாவே பெருசாக களையும் இருக்காதுங்க. அப்படியே 1-2 இருந்தாலும் அந்த மாடு கண்ணெலாம் வச்சுருக்குறேங்க, பிடுங்கி போட்டு பார்த்துக்கோங்க.
1: சரி, அப்படியே வேலையாட்கள் கூலி எவ்வளோங்க அந்த பகுதியில்? எவ்வளோ வருது
0: கூலி? பெண்ணாளுக்கு 500 ரூபாங்க, ஆண் பலையாளுக்கு வந்துட்டு 1000 ரூபாங்க.
1: 1000 ரூபா அந்த அளவுக்கு கூலி வருது.
0: ஆமாங்க.
1: சரி, கூலி கொடுத்து கட்டுப்படி ஆகணும் தான் வீட்டுக்கு ஆளுநர் வச்சு பண்ணிட்டு.
0: ஆமாங்க.
1: இப்போ வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இந்த ஒரு சுற்றுலா போகிறீங்க, வேற எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, அப்போ 2 நாள் வர
0: பார்த்து ஆள் போட்டு போவாங்க.
1: ஆள் போட்டு
0: ஆள் போட்டு தான் போவாங்க.
1: நீங்கள் உடம்பு மட்டும்தான் அங்கே இருந்தாலும்
0: இருந்தாலும் மேலாம். ஆமாங்க, இப்போ ஒரு மரத்துக்கு வந்துட்டு 60 அடிக்கு வர்றதுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு மரம் 100 ரூபா to 120 ரூபா செலவாயிருங்க ஒரு மரத்துக்கு.
1: ஒரு மரத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க,
0: செலவாயிருங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே போனாலும் நினப்பு போகிற மரத்து மேலே தான் இருக்குங்க.
1: சரிங்க, 170 ரூபா ஒரு கண்ணுக்கு
0: செலவாயிருங்க.
1: அந்த தார் என்ன ரேட்டுக்கு போகுங்க? ஒரு தார்
0: 400 to 500ங்க.
1: 400 to 500. அப்போ ஒரு மரத்துக்கு 10 தார் வருவாதுங்க.
0: ஒரு மரத்துக்குங்க, ஒரு மரத்துக்கு ஒரு தார் தான் இதாகுங்க.
1: ஒரு மரத்துக்கு ஒரு தார்.
0: ஆமாம். ஒரு மரத்துக்கு இப்போ 1000 கன்று போட்டோம்னா 1000 தாருங்க.
1: 1000 தார். அதுக்கு மேலே என்ன வராது?
0: வராதுங்க. இப்போ ஒவ்வொரு சிலர் 2-2 மரம் வைப்பாங்க, அது சரியாக ஒரு பலன் தராதுங்க. பலன்னா ஒரு காய் வந்து ஒரு உருட்டு வராதுங்க, சிறுங்காயாக வந்துடுங்க.
1: சிறுங்காயா?
0: ஆமாங்க. அதனால் ஒரு குழிக்கு ஒரு மரம் தான்.
1: ஒரு குழிக்கு ஒரு மரம் தான். சரி, பாராட்ட விஷயம் தாங்க. என்ன ரேட் வருதாரு?
0: 400 to 500ங்க. முன்ன பின்ன ஆவரேஜ். சீசனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க.
1: சரிங்க, இப்போ வியாபாரி வந்து பார்க்குறாங்க, இதை வந்து அறுவடை பண்ணலன்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சில தாரனா பச்சையாக இருக்கும், சிலனா பழுத்துருக்கும், எப்படி கண்டுபிடிச்சதா?
0: தெரியும், அந்த காய் உருட்டுலேயே நமக்கு தெரியும், அந்த வண்ணத்துலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ 70 நாள் அப்படின்னு கொள்ளலாம் காய் வெட்டிடலாங்க. 70-75 நாள்லாம் காய் வெட்டிடலாம். பார்த்தாவே தெரியுங்க.
1: சரிங்க, நீங்கள் விவசாயத்தை மட்டும் பண்ணால் போதும், நல்லா பராமரிப்பு பண்ணி நல்லா வளர்த்தி விட்டா

0: போதும், நாங்கள் கூட வந்து அறுவடை பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை
1: ஆமாம்
0: அப்படின்னு
1: ஆமாங்க
0: சொல்லிட்டு
1: ஆமாம்
0: கையில் காசையும் கொடுத்து உங்கள்
1: ஆமாங்க
0: வேலையை மெச்சப்படுத்தி எடுத்து போகிறாங்க.
1: ஆமாங்க
0: ஆனால் உழைப்பு கொடுத்தா தான்
1: உழைப்பு
0: அந்த பலனை நம்ம
1: கொடுக்கணும்,
0: அனுபவிக்க
1: சரியாக உழைப்பு கொடுக்கணும்.
0: அந்த உழைப்பு உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைச்சா உழைக்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கீங்க. சரிங்க, வாழையை பற்றி உங்கள் அனுபவங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க. வாழையடைய வாழையாக தொடர்ந்து வாழை பண்ணுங்க. முக்கணியில் உண்டான வாழையை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்க, சத்தான பழங்கள்லாம் சாப்பிட்டு. சரி, அடுத்தது வந்து பருத்தி பயிர் பண்ணுற சொன்னீங்க. பருத்தி ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணாரம் பகுதியில் அந்த தருமபுரி பகுதியில் அதிக அளவு பயிர் பண்ணக்கூடிய ஒரு பயிராக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் பருத்தியெல்லாம் கிடையாது, ஒன்று சோளம் இருக்குது, ஒன்று நிலக்கடலை இருக்குது, எல்லாம் கம்பு இருக்குது, அப்படி தான் இருக்குது. தவிர பருத்தியை மறந்துட்டாங்க. ஏன் அந்த விளைச்சல் குறைவு என்ன காரணம்?
1: வேலை ஜாஸ்தியங்க, வேலை ஜாஸ்தி ப்ளஸ்ஸு வந்துட்டு என்னென்னா ஆள் கிடைக்கிறது இல்லைங்க, ஆள் பற்றாக்குறை, அதனால அது பெருசாக பண்ணிக்கிறது இல்லைங்க பருத்தி.
0: பெருசாக பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ பருத்தின்னும் போது நீங்கள் எந்த ரக பருத்தி வந்து பயிர் பண்ணுறீங்க?
1: அது நிறையா ரகம் இருக்குதுங்க.
0: என்னென்ன ரகம் இருக்குங்க?
1: எல்ஆர்ஏ, அப்புறம் இன்னொரு நூறு ரகம் இருக்குதுங்க.
0: சரி, இதுக்கான விதைகள் எங்கே வாங்கிட்டு வரோம் கிடைக்கும்?
1: நம்ம வந்து நமக்கு அங்கே பக்கம் குளத்தூருங்க, குளத்தூர் அந்த நாகமர பரஸ்துறை தாண்டி போனோம்னா அந்த குளத்தூர் கிட்ட, இப்போ அங்கேருந்து மெயினாக வந்துட்டு அங்கே தான் விதையெல்லாம் வாங்குவோங்க.
0: சரி, இப்போல்லாம் அந்த உரக்கடையெல்லாம் இங்கேயே வந்துச்சு, இந்த மாதிரி பகுதி இல்லையா? ஏன் நீங்கள் குளத்தூர் தண்டு
1: ஆரம்பத்துலேருந்தே அப்போ அங்கே தான் வாங்கிட்டு வருவாருங்க. சரி, நம்மளும் அங்கேயே போய்
0: ஏன்னா காவிரி நீர் பிரச்சனை அதிகப்படுறதா, அங்கே விவசாய பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கும், தரமானது தான் கிடைக்காது,
1: தரமானது தான் கொண்டாந்து வச்சாவும் வெள்ளாமையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க.
0: சரி,
1: அதனால் அங்கே தொடர்ந்து அங்கேயே பண்ணிகிட்டு
0: இருக்கோம். இது வந்து நடவு முறை எப்படி இருக்கும்?
1: நடவு முறைனா நல்லா காட்டை ஓட்டி போட்டுருணுங்க, காட்டை ஓட்டி போட்டு கால் நல்லா ரெண்டு அடிக்கு பக்கமாக இது பண்ணிங்க, ஒரு ஒரு ஒவ்வொரு அடிக்கு ரெண்டு ரெண்டு விதைங்க ஓடி விட்டு, அவர் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மறுபடியும் ஒரு கொத்து பொம்பளை ஆளுங்களை விட்டு ஒரு கொத்து கொத்திங்க, மறுபடியும் ஏதோ உரம் ஊரியாக வச்சிங்க, அகிரி கூட்டிட்டு வந்து காட்டிடுவோங்க. ஏதோ முன்ன பண்ண இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க சொல்கிறது அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் அந்தாண்ட ஒரு ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கழித்து மண் கட்டி விட்டுருவாங்க செடிக்கு, அப்பயும் உரம் அந்த வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் வச்சு பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து தண்ணி கட்டிட்டு இருந்தோம்னா காய் வெடிப்புக்கு வர ஆரம்பிச்சிருங்க.
0: சரி, இது நீங்கள் வைரஸ் தாக்கல் பிரச்சனை
1: இருக்குதுங்க கண்டிப்பாக.
0: அதாவது அந்த சருகு நோய் அப்படின்னு சொல்லும் போது பச்சை பசையில் இருக்கிற அந்த செடி கூட எல்லாம் காஞ்சி போய் ஒரு குச்சி மட்டும் தண்ணி.
1: ஆமாங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு மாதத்துக்கு ரெண்டு முறை அக்ரியை கூட்டிகிட்டு வந்து காட்டி பண்ணிக்குவோங்க. மற்றபடிக்கு பெருசாக தாக்கிறதுக்கு விட மாட்டாங்க.
0: சரி, இப்போ பருத்தி சந்தைனாவே சேலத்தில் கொங்கணாபுரம் தான்
1: கொங்கணாபுரம்ங்க, இங்கே வியாபாரிக்கு வந்துடுவாங்க, அவங்கக்கிட்ட போட்டுருவாங்க நம்ம.
0: சரி, இப்போ பருத்தினோடனே இது வந்து எத்தனை கால மாதம் பயிருங்க?
1: ஒரு நாலு மாதங்க.
0: நாலு மாதம் தான் ஒரு குறுகிய காலத்தில் நம்ம
1: முடிச்சிடலாம், எடுத்துருவாங்க அஞ்சு மாதங்களும் முடிஞ்சிருங்க.
0: எதுக்கான காலம், நடவு காலம்னா எது சரியான காலம்?
1: இது மே மாதத்தில் நடுவுங்க பருத்தி.
0: இப்போ மே மாதத்தில் நடுவோம், மே மாதம் மட்டும் ஒரு நாலு மாதத்தில் முடிச்சிடுறீங்க?
1: ஆமாங்க.
0: சரிங்க, இப்போ அந்த சருவு நோய் இந்த மாதிரிலாம் ஏற்படுது, இதுக்கு குளத்துலேருந்து மருந்து வாங்கிக்கிறீங்க, சில பிரச்சனைகள் நீங்களே தேர்வு பண்ணி மருந்து கொடுத்து அதை ரெடி பண்ணுறது உண்டா?
1: அது மாதிரி பண்ணியிருக்கிறேங்க, நம்ம பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க ஒரு இது கொடுப்பாங்க, அவங்க ஒரு தேவைங்கிற மருந்து கொடுப்பாங்க, அது பண்ணோம்னா ஓரளவுக்கு ரெடியாயிருக்கு.
0: ரெடியாயிருக்கு. இப்போ உரக்கடைக்கு வாங்கி போய் வாங்குகிற செலவு தான் அதிகமாக இருக்குது.
1: ஆமாம், விவசாயம் எல்லாமே செலவு தாங்க, எல்லாமே அப்புறம் பண்ணி தானே ஆகணும்.
0: சரி, இப்போ பருத்தினோடனே எவ்வளோ எவ்வளோ ஏக்கருக்கு பயிர் பண்ணுவீங்க நீங்கள்?
1: அது இப்போ அதுவும் ஒரு ஏக்கர் தான் போடுவோங்க, எது பண்ணாலும் ஒரு எல்லாம் பண்ணோம்னா ஒரு ஏக்கருங்க,
0: ஒரு ஏக்கர்
1: ஒரு ஏக்கர் பண்ணி.
0: தண்ணி பிரச்சனை அதிகம் பிரச்சனை, இது எந்த அளவுக்கு தண்ணி காட்டணுங்க
1: இதுங்களா?
0: ஆமாம்,
1: அதுவும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தண்ணி வர மாதிரி,
0: வாரத்துக்கு ரெண்டு தண்ணி காட்டிடுவோம். அந்த அளவுக்கு காட்டிட்டு ஓரளவுக்கு தரமாக வந்துடுதுங்க. சரிங்க, இந்த காய் உருவாகிறது எத்தனை மாதத்தில் உருவாடுங்க?
1: ஒரு மூணாவது மாதமெல்லாம்,
0: மூணாவது மாதத்தில் உருவாயிரு
1: காய் ரெடி ஆயிருங்க.
0: அடுத்த ஒரு மாதம் வந்து பருத்தியை மாறிடுது.
1: எப்படிங்க?
0: அடுத்த ஒரு மாதத்தில் பருத்தியை மாறி.
1: ஆமாங்க, அதனால் ஒரு மாதத்தில் காய் வெடிக்க ஆரம்பிச்சிரு.
0: சரி, இப்போ சிலர்னா பார்க்குறோம் பருத்தி வந்து வெளியே தெரியுது, சிலர்னா தெரிய மாட்டேது, எப்படி கண்டுபிடிக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு இது அறுவடை பண்ணலாம் அப்படின்னு?
1: அது நல்லா தெரியுங்க, நாலு பக்கமும் நாலு
0: வெளியே வந்து
1: வெளியே வரும் பூ மாதிரி இருக்குங்க பார்த்தாவே. அதுலேயும் பாதியாக நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த வாய் விடாமல் இருக்குங்க, அது எடுக்க மாட்டேங்க, அது அடுத்த நாள் கரெக்ட் ஆகிங்க, அது அடுத்த நாள் ஒரு நாள் விட்டோம்னா அடுத்த நாள் அது வெடிச்சிக்கும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போர்க்கிற மாதிரி இருக்குங்க.
0: சரி. இப்போ எல்லா பயிரும் சில பயிர் தான் காலையில் அறுவடை பண்ணுவாங்க, எல்லாம் நைட்டில் அறுவடை பண்ணுவாங்க, சாயந்தரத்தில் அறுவடை பண்ணுவாங்க. இதுக்கான பருத்தி எடுக்கக்கூடிய நேரங்கள்
1: காலை
0: மதியத்திலே எடுத்துறீங்களா?
1: இல்லைங்க, காலையில் நேரமாக எடுத்துருவோம். மதியத்தில் அந்த வெயிலுக்கு முன்னே எடுத்தோம்னா தான் அதில் இருக்கிற அந்த தூசு பஞ்சில ஒட்டாமல் இருங்க. அந்த பனினப்பில் அந்த ஈரப்பதத்திலே எடுத்துட்டோம்னா
0: ஈரப்பதத்திலே
1: பஞ்சு சுத்தமாக இருக்கு.
0: சுத்தமாக நேரங்கள் ஆக அந்த தூசி டஸ்ட் எல்லாம் வந்து

0: எப்படியோ
1: ஒரு ஒரு மாசம் பஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கு காட்டுல, ஒரு மாசம் ஆயிருங்க. நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிற மாதிரி இருக்கு.
0: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மாசத்துல எடுத்து முடிச்சிருங்க.
1: எடுத்து முடிச்சு
0: சார். இப்ப ஒரு ஏக்கராக்கனா எத்தனை மூட்டை ஆகும் பருத்தி?
1: வாரம் ஒரு 6-7 மூட்டை வருங்க.
0: வாரம் ஒரு 6-7 மூட்டை?
1: 6-7 மூட்டை வருங்க.
0: 6-7 மூட்டைனா 4 வாரத்துக்கு?
1: ம், 4 வாரத்துக்குனா ஒரு
0: கிட்டத்தட்ட ஒரு 40 மூட்டை பக்கமா வருங்களா?
1: ஒரு 37-35 இந்த மாதிரி வரும்.
0: அந்த அளவுக்கு வருது. ஒரு மூட்டை என்ன ரேட்டு போடுற கொங்கனா பத்தினா?
1: கிலோ நமக்கு இப்போ வந்துட்டு 80 ரூபா போட்டு கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி.
0: 80 ரூபா அது என்ன 50 கிலோ மூட்டைங்களா?
1: அது இப்போ மூட்டை பொறுத்து மாதிரி வருங்க. 50 கிலோ வரும், 40 கிலோ வரும், இந்த மாதிரி வருங்க.
0: சரி, கிட்டத்தட்ட பருத்தின்னு சொல்லும்போது எல்லாமே சொன்னதான் சொல்கிறாங்க. எவ்வளோ பண்ணாலும் நாங்கள் கை காசு தாங்க போகுது, 20,000 லாஸ் ஆகி போச்சு, 30,000 போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் பருத்தின்னும் போதே உண்மையில் லாபம் தரக்கூட பயிர்.
1: லாபம் தரது தாங்க. கூலி ஆள் இல்லாமல் பண்ணனா நமக்கு கொஞ்சம் ஒரு கெயின் இருக்கு.
0: உண்மையிலே லாபம் தர
1: காட்டு வந்துட்டாவே 500 ரூபா கூலி கேட்குறேன். ஆம்பளையால 1000 ரூபா கேட்குறேன். அப்புறம் சரி, விலைவாசி எல்லாம் எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமான விலைவாசி. அப்புறம் நம்ம மறுப்பு சொல்கிறதுக்கும் ஒரு இது இல்லைங்க, அதனால கொடுத்து தான் ஆகணும். சரி, ஒரு வெள்ளாமல் பண்ணுற விவசாயம் அப்படின்னா விவசாயம் பண்ணி தான் ஆகணும்.
0: சரி,
1: அது நான் நட்டமோலாகமாக பண்ணி தான் ஆகணுங்க.
0: சரி, நீண்ட காலமாக நீங்கள் பருத்தி பண்ணும்போது இப்போ சில விவசாயம் நஷ்டம் வருது, என்ன எதில் இந்த எந்த தவறு பண்ணுறாங்க? இப்போ பருத்தியில் எந்த தவறால் இந்த இழப்பு ஏற்படுது?
1: கவனிக்காம விடுறதுதாங்க சார்.
0: கவனிப்பு
1: இல்லாமல் சரி போடா அப்படின்னு வச்சோம்னா, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி
0: பார்த்துக்கிட்டோம்னா
1: கண்டிப்பாக பெருசாக ஓரளவுக்கு பார்க்கலாங்க.
0: சரி முருகன். சரி, இப்போ பயிர் மட்டுமே ஒரு நிலத்துக்கு வந்து ஒரு முக்கிய ஆதாரம் இல்லை, கூடுதலாக வந்து கால்நடை வளர்த்தா தான் ஒரு லாபம்.
1: கண்டிப்பாக அது கூட வச்சிருக்கிறேன். நம்மளும் ஒரு மாடுக்கன்று கூட வச்சுக்கிட்டு இருந்தா தான் காட்டில் இருக்கிறதே புல்லு புல்லாம் பொறுக்கி அது சுத்தபத்தம் காட்டியும் சுத்தபத்தமாக வச்சுக்க முடியுங்க.
0: நமக்கும்
1: என்ன
0: ரகம் அது மாடு?
1: மாடு எல்லாம் எச்எப்புங்க.
0: எச்எப்பு
1: நாட்டு மாடு வச்சிருக்கிறேங்க. ஒரு 3 மாடு பால் கறந்துட்டு
0: உழவு ஓட்டுறதுல நாட்டு மாடு என்ன பயன்படுத்துறீங்களா?
1: இல்லை டிராக்டர் தாங்க.
0: டிராக்டர் தான்.
1: டிராக்டர் மாடு எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, மாடு பாலுக்கு மட்டும் வச்சுக்குவாங்க. பாலுக்கு மட்டும்.
0: சரி, இப்போ எச்எப் பண்ணும்போது எச்எப் நல்லா பால் தரக்கூடாது? எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை பால் தரும்?
1: எப்படியோ 3 சேர்ந்துங்க. நான் நாட்டு மாடும் ஒரு நாளைக்கு 6-7 கறக்குங்க.
0: சரிங்க,
1: நல்ல ரகங்க, அதனால வச்சுக்கிட்டுங்க. அது எல்லாம் சின்ன அந்த எச்எப் மாடுங்கலாம் ஒரு நாளைக்கு 33 லிட்டர் 34 லிட்டர் ரெண்டு சேர்ந்து கறக்குது.
0: 33-34 லிட்டருக்கு தீவன செலவு தான் அதிகமாக ஏற்படும். எந்த மாதிரி தீவனங்கள் எச்எப் மட்டும்?
1: மாங்காய் பூசா போடுவோங்க, அப்புறம் அந்த உரண்ட தவிடு போடுவோங்க, அப்புறம் நம்மளது இந்த கொட்டையெல்லாம் ஆட்டி ஊற்றி பண்ணிக்குவோங்க.
0: பண்ணிக்கிறீங்க
1: எங்களுக்கு
0: வந்து அவசியம் கிடையாது. எங்க சொந்த முயற்சியா விளைச்சு நாங்க சாப்பிடணும் சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமா வளர்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நிறைவான ஒரு நேர்முகம் இருந்துச்சு. சரிங்க பாலமுருகன், இப்ப அந்த வாழை சம்மந்தமா ஏதாவது ஒரு மற்ற விவசாயம் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளா, உங்களுடைய தொலைபேசி என்னங்க
1: சார்? 9787192193.
0: சரிங்க, 97-87-192-193 என்ற எண்ணுக்கு உங்களை அழைத்தால் வாழை சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களும் தெரிவிப்பீங்க. சரிங்க பாலமுருகன்.
1: சரிங்க,
0: எண்ணற்ற வேலைப்படுவில் இருந்து நிலையத்துக்கு வந்து உங்களுடைய விவசாய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொட்டீங்க. பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றிங்க சார்.
2: நேயர்கள், இதுவரை வயல்வெளி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வாழை மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஏரியூர் காட்டு வளவு எம் பாலமுருகன் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் சந்தித்தார் ஈஏ பிரபாகரன்.
3: என்னென்ன பாலமுருகன் ஐயா எவ்வளவு தெளிவா சொன்னாரு, இனிமே வாழைய போடுறதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்ல. வாழைய போட்டு இவர் சொல்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா வாழையடி வாழையா வளருவோம் போலயே.
4: பழமொழி எல்லாம் பின்றியம்மா, திடீர்னு அறிவாளி ஆயிட்டேன்றதுக்காண்டி இவ்வளவு பழமொழி எல்லாம் பேசி அண்ணன் ஆச்சரியப்படுத்த கூடாது. சரியா, என்னதான் இருந்தாலும் தங்கச்சிக்கிட்ட வந்தா நல்ல தரமான செய்தியெல்லாம் கிடைக்குங்கிறது உண்மைதான். அண்ணன் வந்ததுக்கு ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுட்டு தான் கிளம்புறேன். கூடவே பருத்தி எப்படி சாகுபடி பண்ணும், எப்படி வெள்ளாமல் பண்ணுங்கிற தகவலெலாம் சொன்னது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிம்மா, அண்ணன் இந்த வெள்ளாமையில் கோட்டையை விட்டுவிட்டேன். அடுத்த தடவை பாரு, அண்ணன் சும்மா சூப்பராக வசூல் பண்ணுற ரேஞ்சுக்கு எல்லா வெள்ளாமையும் பார்த்துப்படுறேன்.
3: சரிண்ணே.

0: அடுத்த முறை நல்ல வெள்ளாம பார்த்து தங்கச்சிக்கு தங்க வாங்கிட்டு வரணும், சரியா?
1: முதல்ல இந்த வெள்ளாமைக்கு நீ பார்த்த லாபத்துக்கு அண்ணனுக்கு ஏதாவது வாங்கி கொடு, அதுக்கப்புறமா தங்கச்சிக்கு தங்கம் வாங்கலாமா இல்ல தங்கச்சியவே தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விடலாமான்னு யோசிப்போம்.
0: ஐயோ சோரி இல்லையே.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஒளிபரப்பில் ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ். நேயர்களினை கேட்டு ரசிக்க விருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உள்ளவர இருக்கிறது. நேயர்கள் அடைக்க வேண்டிய எண்கள் நீங்கள் அறிந்ததே. மீண்டும் உங்கள் நினைவிற்கு 04342 என்ற முன்னணிப்போடு 244-0300 என்ற எண்ணிலும் 244-0301 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்றும் ஒரு கைபேசி எண்ணான 9486-8110-25 9486-5202-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்களுக்கு ஒரு வார்த்தையோ ஒரு சொற்சொடரோ அல்லது ஒரு ஒடுக்கீற்றோ வழங்கப்படும். அதில் உள்ள தமிழ் அல்லாத வார்த்தைகளை அடுத்து தமிழில் நீங்கள் சொல்ல வேண்டும். பிறமொழி சொற்கள் கலந்திருக்கும் அல்லது ஒரு சொல்லானது ஒரு சொல் கொடுக்கப்படும், அதிலிருந்து எத்தனை சொற்களை உருவாக்க முடியுமோ அத்தனை சொற்களை உருவாக்கலாம். இதுதான் விதிமுறைகள். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், மிக மகிழ்ச்சி. நீங்க
1: புரோகிராம் கூட எனக்கு பேசுறது மகிழ்ச்சி. உங்களையும் மகிழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூங்காவனம்.
1: இதை
0: இல்ல இது வந்து பூங்காவனத்தில் இருந்து எழுத்துக்களை எடுத்து நீங்கள் எத்தனை சொற்களை உருவாக்க முடியும்?
1: பூவனம், பூ, வனம், பூங்கா, அப்புறம் கா. ஒரு எழுத்து
0: கா என்றால் சோலை.
1: சோலை ஐந்து சொல்லிட்டேனே.
0: அருமை அருமை அருமை. மற்றொரு ஒலிக்கீற்று ஒண்ணு கொடுக்கலாமா? நீங்க முயற்சி செய்றீங்களா?
1: கொடுங்களேன்.
2: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
3: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
2: துபாயில பஸ்
0: கேட்டீங்களா?
1: தமிழ் படுத்தி சொல்லலாம்.
0: கண்டிப்பாக அதுல இருக்கக்கூடிய ஆங்கில சொற்களை இன்னைக்கு சொல்லலாம்.
1: இன்னொரு வாட்டி மனதில் நிக்கிறதுக்கு போட முடியுமா?
0: கண்டிப்பாக.

0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
2: சரி, துபாயில இருந்தேன்னு நீ தெரியுது. துபாயில நீ எங்க இருந்த? துபாயில நானு நடுசாலையில இருந்தேன். அந்த பேருந்து நிறுத்தத்தின் பக்கத்தில் அங்கதான் இருந்தேன்.
3: அதாவது மெயின் ரோடுக்கு நடுசாலையா உங்களுக்கு?
2: நடுசாலை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேருந்து நிறுத்தம்னு சொன்னேன்.
3: அருமை அருமை, நல்லது ஒரு முயற்சி. சந்திரசேகர், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி
3: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணையம் நேயர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக வணக்கம்.
4: இரவு
3: வணக்கம். இரவு வணக்கம்.
4: இரவு வணக்கம் சொல்ப. பண்பலையோடு இணைந்தே இருக்கும் அரசம்பட்டி காவாகட்டி சென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
3: முருகன் ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்கட்டுங்களா? கேக்குறீங்களா? தமிழ் படுத்த முடியுதான்னு ட்ரை பண்றீங்களா?
4: எழுத்து சொன்னா உருவாக்குவேன்.
3: அடடா, அதுக்கு என்ன கொடுத்துடலாமே. துறைமுகம்
4: சார்.
3: துறைமுகம்.
4: ஓ, துறைமுகமா சார்? துறை முகம். தும்
3: அப்படின்னா தும்முன்னா
4: வார்த்தை இல்ல சார்.
3: அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த சொற்களுக்கு அதுக்கான அர்த்தம் இருக்க வேண்டும்.
4: முகம் சொல்றேன் சார்.
3: துறை சொல்லிட்டீங்க, முகம் சொல்லிட்டீங்க, அடுத்து
4: தும் தும் தும்
3: கோவிந்தசாமி ஐயா, உங்களுக்கான ஒலிக்கீற்ற கொடுக்கலாங்களா? கேக்குறீங்களா?
5: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? It's actually very simple. வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வச்சுக்காரு
3: ஐயா. கேட்டீங்களா? ஆமாங்க. இதுல இந்த இருக்க இந்த வார்த்தைகள்ல இந்த ஒலிக்கிட்டு கேட்டீங்க இல்லையா? அந்த டைலாக்ல இருக்கக்கூடிய பிறமொழி சொல் ஆங்கிலம் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து தமிழ் கண்டிப்பாங்க. உனிங்க,
5: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வச்சுக்காரு.
6: எங்க போனாலும் என்னைய கேட்கக்கூடிய கேள்வி. அதுக்கு மேல
3: நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தருமபுரி பண்பலையின் 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடை பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியில்.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
10: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
11: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
12: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
13: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மை.

0: அறநிலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NS பீரோ, திருச்சி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955400.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
2: பெனகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: எட்டு மணி 18 நிமிடம் 27 நிமிடங்களில் கேட்டு கொண்டிருக்கின்றோம் இளஞ்சென்றல். இன்றைய இளஞ்சென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர் வருக, வணக்கம்.
5: அம்மா வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்தீங்க ஐயா?
5: ஐயா வணக்கம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், சங்கரலிங்கம்.
4: சங்கரலிங்கம் ஐயா, உங்களுக்கான ஒரு வார்த்தையை கொடுக்கட்டுங்களா? அதை அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் கலைச்சி போட்டு எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியுமோ உருவாக்கி கொடுங்க.
5: சொல்லுங்க ஐயா, முயற்சிப்போம்.
4: சரிங்க ஐயா. கப்பல்.
5: கப்பல்.
4: ம்.
5: பல்.
4: ம்.

0: தப்பல் ஒண்ணு பல்ல ஒண்ணு ரெண்டுங்க. கல் பல் பல் கல் பல்
1: அந்த சொல்லிட்டீங்களே ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே.
0: நல்லதுங்கய்யா,
1: நன்றிங்க ஐயா, நன்றி. என்ன பிரணிந்தமைக்க நன்றி.
0: நன்றிங்கய்யா. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். என்ன பிரணிந்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: என்எம் துரை நாகசம் பேசுறேங்க
1: ஐயா. உங்களுக்கான ஒலிக்கீற்ற ஒன்று கொடுக்கட்டுங்களா?
2: கொடுங்க.
3: ஏன் இதுல உடஞ்சு கிடக்கு? கேக்குறேன்ல எப்படி உடஞ்சதுன்னு.
4: ஃபேக்டரி ஓனர் ஆளுங்களோட வந்து மிரட்டணும்.
3: ஓ, தாஸ் வந்தானா? என்ன சொன்னா?
4: உங்களை கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான்.
3: வந்தா என்ன பண்ணுவானா? அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ இந்த ரிமோட்டை மட்டும்தான் உடைக்க முடியும்.
1: கேட்டீங்களா ஐயா?
2: கேட்டீங்க.
1: அதுல வரக்கூடிய அந்த ஆங்கில சொற்களை இன்னைக்கு அது சொன்னா கூட போதும். டைலாக் சொல்லணும்ன்றதான் இல்லை. இந்த ஆங்கில சொற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும், அது அந்த சொற்களை மட்டும் சொன்னா போதும்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. இணைப்பிலிருந்து மைக்க நன்றி. இணைப்பிலிருந்து நேர் வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
5: எடப்பாடியிலிருந்து.
1: உங்களுடைய ஒளி அளவு விட்டு விட்டு கேக்குது, ஒரு எழுத்து மட்டும்தான் தெரியுது. கவின், உங்களுடைய பெயரை என்னால புரிஞ்சுக்க முடியல, மன்னிக்கணும். உங்களுக்கான ஒளிக்கீற்ற கொடுக்கட்டுங்களா? கேக்குறீங்களா?
3: ஏன் இதுல உடஞ்சு கிடக்கு? கேக்குறேன்ல எப்படி உடஞ்சதுன்னு.
4: ஃபேக்டரி ஓனர் ஆளுங்களோட வந்து மிரட்டணும்.
3: ஓ, தாஸ் வந்தானா? என்ன சொன்னா?
4: உங்களை கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா.
3: வந்தா என்ன பண்ணுவானா? அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ இந்த ரிமோட்டை மட்டும்தான் உடைக்க முடியும்.
1: கேட்டிங்களா?
5: கேட்டேன்
1: ஐயா. இதுல வரக்கூடிய அந்த ஆங்கில சொற்கள் இருக்குல்லையா, அது மட்டும் நீக்கி சொல்லுங்க பாக்கலாம்.
5: ரிமோட் ஒண்ணு.
1: ரிமோட்டா?
5: ரிமோட்
1: இல்ல. இந்த நிகழ்ச்சியோடைய விதிமுறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேக்குதுங்களா நான் பேசுறது? அதாவது இது வந்து தமிழ் பேசுங்க என்ற ஒரு நிகழ்ச்சி. இதில் வந்து அந்த ஆங்கிலத்தை தவிர்த்து தமிழில் வந்து நீங்கள் மொழிபெயர்த்து சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய சாராம்சம். நன்றி. தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டே இருங்க. வருக வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து?
6: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
1: மோகன் ஐயா. ஐயா நலமா இருக்கேங்க ஐயா. உங்களுக்கான ஒரு சொற்சொடர் ஒன்று கொடுக்கட்டுங்களா? ஒரு வார்த்தையை கொடுக்கட்டுங்களா?
6: கூடிங்க, முயற்சி பண்ணலாம்.
1: சரிங்க ஐயா, கண்டிப்பாக. பாடப்புத்தகம்.
6: பாடப்புத்தகமா?
1: ஆமாங்க ஐயா.
6: அதுல இருந்து எழுத்து வந்து சொல்லணும்.
1: அதுல எழுத்து எழுத்துக்கள்லாம் அப்படி குழப்பி போட்டு ஒரு எத்தனை சொற்களை வந்து சொல்ல முடியுமோ சொல்லுங்க ஐயா.
6: ஒரு சொல் வாக்கியம் பாவங்க. பா.
1: ம், சரிங்க ஐயா. பா என்றால் பாடல். ம், சரி.
6: பாடம்.
1: ம்,
6: புத்தகம்.
1: ம்,
6: பதம்.
1: ம்,
6: கதம். கதம்
1: ஐயா? பதம் எங்கிருந்து வந்ததுங்க ஐயா?
6: ஐயா
1: பதம் எங்கிருந்து வந்தது திடீர்னு?
6: பாதம்.
1: பாதமா? பதம் தான சொன்னீங்க.
6: சாரிங்கய்யா, நான் பதம் தான் சொன்னேன். அந்த வார்த்தைக்கு வருத்தம்.
1: நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. அடுத்துங்க ஐயா.
6: பாதம்.
1: ம்,
6: கதம்.
1: ம், கதம்னா என்னங்க ஐயா?
6: ஐயா கதம்னா கதம் கதம்னு ஒரு, அதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டோம்னா அந்த வேகத்துல சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கதம் கதம்.
1: ஐயா கதம் கதம் அப்படின்றது ஹிந்திங்க ஐயா. அது
6: ஹிந்தி வைக்குமா?
1: ஆமாங்க ஐயா.
6: சரி அடுத்தது.
1: ம்,
6: பாதம் சொல்லிட்டீங்களா ஐயா?
1: ஐயா பாதம் சொல்லிட்டீங்க. பா சொல்லிட்டீங்க.
6: பாபு. ஐயா பாபு.
1: பாபு.
6: ஆமாங்க,
1: அது ஒரு பெயர் சொல். அதுவும் வச்சுக்கலாம். அடுத்து
6: அஞ்சு ஆயிடுச்சுங்களா ஐயா?
1: ஆ, அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஐயா. அற்புதமா சொல்லிட்டீங்க ஐயா.
6: இது வாய்ப்பு உண்டாங்க ஐயா பாட்டுக்க.
1: ஐயா உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்கட்டுங்களா? கேட்குறீங்களா?
6: கூடிங்க, முயற்சி பண்ணலாம்.
7: யுவர் நேம் இஸ் வாட்?
8: ஹா,
7: இங்கிலீஷ் தெரியாதா? இதை ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்க?

0: ஐயா சொல்லுங்கய்யா.
1: ஐயா ஒலிக்கீற்று கொடுத்தனே கேட்கலையா?
0: கேட்டுங்கய்யா. இன்னும் ஒரே ஒரு முறை போட முடியுங்களா?
1: கண்டிப்பாங்க ஐயா.
2: Your name is what?
3: இங்கிலீஷ் தெரியாதா? இத ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவாங்க?
0: உன்னுடைய பெயர் என்ன? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? சுருக்குமா தெரியுமா?
1: அருமைங்கய்யா, ஆங்கிலம் என்று சொல்லியிருக்க வேண்டும், இங்கிலீஷ். நன்றிங்க ஐயா. மோகன் ஐயா மிகச்சிறப்பா விளையாடுங்க ஐயா.
0: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி. என்ன பிரச்சனை? நன்றி. என்ன பிரச்சனை? நேர் வருக. வணக்கம்.
4: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
4: கைபேசி
1: பழுதானா
4: ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க.
1: சரி, நன்றிமா. மிகவும் கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கலாம். நன்றி
4: நன்றி
1: நன்றி. என்ன பிரணந்த? நன்றி. என்ன பிரணம்? நேர் வருக. வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன், வேணான்றீங்களே?
4: முயற்சிங்களா?
1: அங்க என்னெல்லாம் பாப்பீங்க? அங்க சரி,
4: நன்றி.
1: உங்களுக்கான வார்த்தையே கொடுக்குறேனே. நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பாவம், மருந்துகத்துக்கு போய் மருந்து வாங்காம வந்துட்டீங்க. உங்களுக்கு வர வார்த்தை கொடுக்குறேன். சினிமா பார்க்க பஸ் ஏறி டவுனுக்கு தான் போயிட்டு வரணும். இங்க தியேட்டரே இல்லை.
4: திரைப்படம் பார்க்க பேருந்தில்
1: காரணம் கடைசியில் ஒரு வார்த்தை
4: சொன்னனே.
1: கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னனே. நகரத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்? கடைசியா ஒரு வார்த்தை சொன்னனே, கவனிக்கவே இல்லை. நன்றி ராஜேஸ்வரம்மா, நல்ல முயற்சித்தீங்க, அருமையா விளையாண்டீங்க. நன்றி
4: நன்றி.
1: எட்டுபடி 27 அப்புறம் 49 நொடிகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒலி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
5: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
9: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி.

0: தியேட்டர் ரோட் இளம்பிள்ளை சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 270.

0: இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
1: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
7: 102.5 102.5
8: 102.5 102.5
9: 102.5
10: 102.5
11: 102.5
12: எட்டுபடி 39 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உணர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நேயர் வருக, வணக்கம். ஐயா உங்களுடைய வானொலி ஒளி அளவை குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் நீங்க பேசுறது
13: எங்களுக்கு கேட்கும்.
12: ஐயா வருக, வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
13: மங்கல்பட்டு சிவன் இன்ஜினியர் பேசுறோம்.
12: சிவன்,
13: ஆமாமா.
12: ஐயா உங்களுக்கான ஒரு ஒளி கீற்ற கொடுக்கட்டுங்களா? கேக்குறீங்களா?
13: சொல்லுங்க.
14: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
15: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
14: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலமட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற?
15: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
13: பாரு, அது வந்து டாக்டர் ஊர் பேர் என்ன? அவர்தான்
12: இல்லைங்க, இது தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. இதுல வரக்கூடிய அந்த ஒளிக்கீற்றலை நீங்க கேட்ட அந்த ஆங்கிலத்துல வந்து மொழி பெயர்க்கணும். பரவாயில்லைங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டு வாங்க. நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. வருக வணக்கம்.
16: ஐயா வணக்கம்.
12: வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
16: காரிமங்கல வட்டம் பீமராஜன்.
12: பீமராஜன் ஐயா உங்களுக்கான ஒரு வார்த்தையை சொல்லட்டுங்களா?

0: சொல்லுங்க ஐயா, சொல்லு கொடுங்க.
1: சரிங்க ஐயா, கண்டிப்பாக. ஐயா, பாலைவனம்.
0: பாலைவனமா? பா பாலை வானம், வானம் ஐயா, வானம்.
1: வானம் எங்கிருந்து வந்ததுங்க? பாலை வனம் தானே ஏன் இருக்கு?
0: வனம் வனம் வனம்.
1: பாருங்க, எங்க இதுலயே வந்து வர வச்சிட்டீங்க. வானம் சொல்லிட்டு வனம்ட்டீங்க. அடுத்து
0: வலை வலை. அஞ்சு வந்துட்டு ஐயா?
1: நான்கு தான் சொல்லியிருக்கீங்க ஐயா. பா சொன்னீங்க, வலை சொன்னீங்க, வனம் சொன்னீங்க.
0: வலை
1: வலை நான்கு தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்து நன்றி. நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நேயர் வருக, வணக்கம்.
2: சார் வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம், முல்லைக்காடு பாபு.
1: முல்லைக்காடு பாபு. ஐயா, உங்களுக்கான ஒரு சொற்சொடர் கொடுக்குறேன்.
2: சார்,
1: அதில் இருக்கக்கூடிய பெருமாளி சொற்களை இன்னைக்கு நீங்க சொல்லணும்.
2: ஓகே,
1: சரிங்க. சினிமா பார்க்க பஸ் ஏறி டவுனுக்கு தான் போகணும், ஏன்னா இங்க தியேட்டரே இல்லை.
2: சினிமா பார்க்க சார், மறுபடியும் சொல்லுங்க சார்.
1: சினிமா பார்க்க பஸ் ஏறி டவுனுக்கு தான் போகணும், ஏன்னா இங்க தியேட்டர் இல்ல.
2: திரைப்படம் பார்க்க பேருந்து ஏறி, பேருந்து ஏறிதான் போக வேண்டும் சார். திரையரங்குக்கு செல்ல வேண்டும்.
1: இன்னொரு முறை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சினிமா பார்க்க பஸ் ஏறி டவுனுக்கு தான் போகணும், இங்க தியேட்டரே இல்ல.
2: மறுபடியும் சொல்லிட்டு சார். திரைப்படம் பார்க்க பேருந்து ஏறி நகரத்துக்கு தான் போக வேண்டும், இங்கு திரையரங்கம் இல்லை.
1: அருமை அருமை அருமையா சொன்னீங்க ஐயா. உங்களுக்கான ஒரு ஒலிக்கீட்டு கொடுக்கறேன், கேளுங்க.
2: சரி.
3: ஏன் இதுல உடஞ்சு கிடக்கு? கேக்குறேன்ல, எப்படி உடஞ்சதுன்னு?
4: ஃபேக்டரி ஓனர் ஆளுங்களோட வந்து மிரட்டணும்.
3: ஓ, தாஸ் வந்தானா? என்ன சொன்னா?
4: உங்களை கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான்.
3: வந்தா என்ன பண்ணுவானா? அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ இந்த ரிமோட்ட மட்டும்தான் உடைக்க முடியும்.
1: இல்ல இல்ல, படம் எல்லாம் இல்லைங்கய்யா. இதுல வந்திருக்கூடிய அந்த ஆங்கில சொற்கள் இருக்கு இல்லையா?
2: ஆமாங்க சார்.
1: அந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல சொன்னா போதும் நீங்க.
2: ரிமோட்டுக்கு தமிழ்ல தானியங்கி கருவி சொல்லலாமா சார்?
1: அது ஆட்டோமேட்டிக்ங்கய்யா, தானியங்கி. ஆமாங்க, நன்றிங்க ஐயா, முயற்சி செய்தமைக்கு நன்றி. பண்புடைய தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, எல்லா நிகழ்ச்சியிலும் கேளுங்க. நன்றிங்க ஐயா. இணைப்பிலடையும் நேர் வருக, வணக்கம்.
5: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவிக்கா சந்திரசேகர்
1: ஐயா. வணக்கம்.
5: வணக்கம். திருப்பூர்ல இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்கட்டுங்களா?
5: கொடுங்க.
1: சரிங்க ஐயா.
6: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வேண்டியது.
1: கேட்டீங்களா ஐயா?
5: நான் கேட்டேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
5: நான் எங்க போனாலும் என் வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு சிம்பிளா.
1: நன்றி நன்றி நன்றி, அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா.
7: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
8: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: மேச்சேரி ரவி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மதுஸ்ரீ.
0: உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கட்டுங்களா? அதுல இருந்து சொல்றீங்களா நீங்க? பல்கலைக்கழகம்.
1: பல்கலைக்கழகமா? பல் கல் கலை கழகம். பகம். பகம்.
0: தாய் எங்கிருந்து வந்தது?
1: பகம்.
0: பகமா? அப்படின்னா பகம்னா
1: அது ஒரு தமிழ் வார்த்தை.
0: பகம்னு ஒரு தமிழ் வார்த்தையா? பரவாயில்லையே. என்னவா இருக்கும் பகம்னா?
1: பழம். பழம்.
0: பழம். பழம்.
1: களம்.
0: களம். ஓகே. அஞ்சுக்கு மேலேயே சொல்லிட்டீங்க அழகா. ஆனா பகம் மட்டும் இல்லவே இல்லை. பகம்னா என்ன? சரி, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்கறேன், கேக்குறீங்களா?
1: எளிமையா கொடுங்க.
0: எளிமையதான். நம்ம இந்த சினிமாலாம் பாக்குறோம்ல.

0: நீங்க எவ்வளவு படம் பார்த்திருப்பீங்க? அதுல இருந்து ஒண்ணு
1: ஏங்க, வெள்ளையும் ஜெல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது.
2: வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது.
1: வெள்ளையும் ஜெல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது.
2: வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது.
0: சொல்லவே கூடாது. வாட்ச் என்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண கூடாது. நன்றி மதுஸ்ரீ, நன்றி. இன்னும் நேர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: அருமையா
0: சொல்லிட்டீங்க. உங்களுக்கான ஒரு வார்த்தையை கொடுக்குறேன், அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் வந்து சொல்கிறீங்களா? அந்த எழுத்துக்கள்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும்.
3: ஓ சரிங்க, முயற்சி பண்ணுறேன்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாங்க ஐயா. பாடப்புத்தகம்.
3: பாடப்புத்தகம், புத்தகம், பாடம், பாடம்,

0: நன்றிங்க ஐயா. ஐயா
1: ஐயா தடம்
0: தடம் சரிங்க ஐயா சரி நன்றி நன்றிங்க ஐயா. இனப்பில் நடந்தமைக்கு நன்றி. முதல் இது வந்து நல்லா முயற்சி பண்ணீங்க, அருமை, நன்றி. இனப்பில் நடந்தமைக்கு நன்றி. இனப்பில் நினைவினை வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: மாவட்டம் சக்கரவர்த்தி.
0: சக்கரவர்த்தி ஐயா, உங்களுக்கான ஒரு ஒடிக்கிட்ட கொடுக்குறேன், கேளுங்க.
3: ஏங்க, வெள்ளையும் கல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது.
4: வாட்ச் கட்டியிருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது.
0: கேட்டீங்களா ஐயா?
2: செய்தித்தாள் வச்சிருப்பாரு, வாசிக்க தெரியாது. கை கடிகாரம் கட்டி இருப்பார், நேரம் தெரியாது. எழுதுகோல் வைத்திருப்பார், எழுத தெரியாது.
0: அருமையா சொல்லிட்டீங்க ஐயா, கண்டுபிடிச்சி. அருமை அருமைங்க, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுக்கான ஒரு சொற்சொடர் ஒன்று கொடுக்குறேன், முயற்சிங்க ஐயா. இப்போல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்க தான் அதிகம், யாரும் பெருசாக புக்கெல்லாம் படிக்கிறதே கிடையாது. ஐயா, உங்களுடைய ஒளி வந்து விட்டு விட்டு ரொம்ப அப்படியே உள்வாங்கி அப்படி வெளியில் வருது. ஒரு சரியான இடத்துல சொல்லுங்க ஐயா, என்னங்க ஐயா?
2: இப்பொழுது கை வச்சிருப்பவர்கள் தான்.
0: அருமை அருமை அருமைங்க ஐயா, நன்றிங்க ஐயா. என்ன பண்ணி நன்றி
2: நன்றி.
0: என்ன பிள்ளை நேர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கங்க, எடப்பாடியில இருந்து நிர்மலாங்க.
0: நிர்மலாமா, உங்களுக்கான ஒரு ஒளிக்கீற்ற குடுக்கறேன், கேக்குறீங்களா?
5: குடுங்க ஐயா.
6: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வைக்கிறாரு.
0: கேட்டீங்களா?
5: கேட்டேங்க ஐயா.
0: இன்னும்
5: ஒரு முறை
0: கண்டிப்பா.
6: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வைக்கிறேன்.
5: நான் எங்க போனாலும்

0: மங்களம். என்னிடம் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? மிக எளிமையா? எளிமை கடைசி வார்த்தை மறந்துட்டீங்க.
1: அருமை, அருமை, நன்றி. நன்றி.

0: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வருக, வணக்கம்.
2: ஹலோ ஐயா, வணக்கம். ஐயா
1: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சியம்மன் கோயில் இருந்து.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து சக்கர வண்டி.
2: வண்டி? சக்கர. தண்டி.
1: ஆ,
2: தண்டி. சண்டி.
1: சண்டி.
2: சண்டினா அதாவது சண்டி பண்றது.
1: வடிகட்டுதல். இன்னும் வாங்க.
2: தகடி.
1: நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றி. மிக சிறப்பாக ஒரு நான்கு வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இடைப்பிரணியம் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? லட்சுமணன் ஐயா. ஆ, அதே சக்கர வண்டி தான் உங்களுக்கும்.
3: அதே சக்கர வண்டி.
1: ஆமாம், அவர் ஏறி இறங்கிட்டாரு, அடுத்து நீங்க ஏறுறீங்க சக்கர வண்டியில ஏறுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன நேர் வருக, வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம். இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
4: வெள்ளாளகுண்டத்துல இருந்து பிரியா பேசுறேன்.
1: பிரியாம்மா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கறேன், கேக்குறீங்களா?
5: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க?
6: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
5: துபாயில பஸ் ஸ்டாண்டா?
4: சொல்லுங்க.
1: அம்மா, ஒலிக்கிட்டு கேக்கலீங்களா?
4: துபாயில இருந்து பேருந்து.
1: சரி, நன்றிம்மா. என்ன

0: இடை விடாது இசை வடை.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு

0: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மழை. இடைவிடாது இசை மழை செவிகள் தோறும் இன்னிசை கானம் படைத்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மழை. இடைவிடாது இசை மழை.

0: கோவை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மழை. இடைவிடாது இசை மழை செவிகள் தோறும் இன்னிசை கானம் படைத்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மழை. இடைவிடாது இசை மழை.
1: கரையோர

பண்பலை 103.7 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மழை. இடைவிடாது இசை மழை செவிகள் தோறும் இன்னிசை கானம் படைத்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மழை. இடைவிடாது இசை மழை.

0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 101.7 நேர்களினியை கேட்டு ரசிக்கவிருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 244-03

0: 0244-0244-3-1 என்ற எண்ணில் அழைக்கலாம். முன்னிணைப்பாக 0-3-4-2 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு கைபேசி எண்ணான 9486-8111-025 என்ற எண்ணிலும், 9486-6-5-2-025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சி நினைவு முதல் நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் சின்னமணி முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, என்ன திருப்பத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாங்க?
1: இது சத்தியம் படத்துல இருந்து குங்கும பொட்டு பாடல் கொடுங்க.
0: குங்கும பொட்டு. சரிங்க, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

பாட்டன் உருவமோ என் தன் பேரன் குழந்தை அழகனோ பேரிடும் பாட்டன் உருவமோ என் தன் பேரன் குழந்தை அழகனோ

0: சகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேயர் வருக வணக்கம். பெரிய சமயம் என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒருவர் மீது ஒரு சாயம்.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காற்று கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி,
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், என்ன பேர் இருக்கீங்க? வணக்கம் ஐயா, இனப்பில் இருக்கீங்க? யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: நாமக்கல் மாவட்டம்
5: ஐயா, என்ன திருப்பிடம், என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
6: படம் ஹரிச்சந்திரன்.
5: சரிங்க,
6: பாட்டு உலகம் புரியுது.
5: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காற்றடி கேட்டு ரசிக்கலாம்.
6: ரொம்ப நன்றி.
5: நன்றி நன்றி.

0: பத்து மணி 17 நிமிடம் 18 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்கம்மா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கண்ணா.
0: அமுதாம்மா, என்ன திருப்பி என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: இதே கனியில இருந்து கை எனி சாங்கம்.
0: சரி, நீங்க கேட்டு பாடு ஏதோ காற்றவழி கேட்டுக்கலாம்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் போனிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது சுகமான ரகங்கள். இன்றைய சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில். நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
6: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்.
5: கருப்பண்ணன் ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க?
6: பாக்கியலட்சுமி படத்துல காண வந்த காட்சி என்ன அந்த பாட்டு?
5: சரிங்க, நீ கேட்ட பாடல் ஏதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
6: நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் கேட்க நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யாருங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: நாமக்கல் பூப்பட்டி சரவணன்.
2: சரவணன் ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் வேணுங்க ஐயா?
3: நீலாவுக்கு நேரடி மனசு.
2: சரிங்க.
3: வித்தியாசமான பாடலுங்க, அதிக வானொலியில் ஒழிக்காத பாடல். சைக்கிள் வருது சைக்கிள் வருது அந்த பாடலுங்க ஐயா.
2: சரிங்க, நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது.
4: சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க, சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க, தனால் அடிக்கிற பெல்லும் சரியா இல்லைங்க, தனால் தனால் அடி

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: சுகமான நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இருவருக்கு வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க.
2: வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா?
3: நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்துல இருந்து லதா பேசுறேங்க.
2: சரிம்மா, என்ன திரைப்படத்துல என்ன சுகமான பாடல்கள் கேட்கலாங்கம்மா?
3: நல்லது ஒரு குடும்பத்துல இருந்து சிந்து நதி கரை ஓரும் தேவி பாடினால் அந்த பாட்டு.
2: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டிருக்கிறது. தொடர்ந்து பண்புடைய கேட்டுருங்க. நன்றி
3: நன்றி.

0: 10:38 26 இடப்படத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் நம்மளையடியப்பட்டி சட்டக்காடு பழனி.
0: ஐயா, எனக்கு எப்படி என்ன பாடல் வேணுங்க? ஐயா, சரிங்க, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றை கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.
2: ஒரு வருஷம்.

0: சுகமான நிகழ்ச்சியில் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் வட்டம் பொத்தனூர்ந்து வைத்தீஸ்வரி.
0: வைத்தீஸ்வரியம்மா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் வேணுமா?
1: கை பிறந்தால் வலிப்பிருக்கும் படத்திலிருந்து அதே பாட்டு, கை பிறந்தால் வலிப்பிருக்கும்.
0: சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட பாடல் விதம் கடையில் கேட்டுருக்கேன்.
1: நன்றி.

0: 10:49 நிமிடம் 14 நொடிகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில். நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் இருந்து முத்துசாமி பேசுறேன் சார்.
0: முத்துசாமி, என்ன தேவை, என்ன பாடல் வேணும் ஐயா?
1: சார், நேற்று இன்று நாளையிலிருந்து தம்பி நான் படித்தேன் காந்தியிலே.
0: சரி, எனக்கு கேட்ட பாடம் ஏதோ காற்றல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிங்க சார்.

இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டு

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள

இதுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே.

0: 10:52 கேட்டு கொண்டு இருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர் வருக வணக்கம். இனிய இரவு வணக்கம். யாருங்கிறது அழைக்கிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் நந்தி சங்கர். நலம் நலமரியாவல்.
0: கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப நலமா இருக்கும். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் கௌரி சங்கர்?
1: திருவிளையாடல் படத்துல பொதிய மலை உச்சியிலே புறப்படும் சென்றது.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் இதோ இனி இரவு வேளையில் காற்றோடு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: சுகமான ரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த பல கேட்க எனும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் மோகனூர் சின்னசாமிங்க.
0: ஐயா சின்னசாமியே, என்ன திருப்பத்தில் என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: தேடி வந்த செல்வத்திலிருந்து பிளாட் பாலம் மட்டும்னு சொல்லாதீங்க.

0: என்ன என்ன பாட்டுங்க ஐயா?
1: பிளாட்பாலம் மட்டும் சொல்லாதீங்க, பிலிம் தேடி வந்த செல்வம்.
0: பிளாட்ஃபார்ம்
1: அருமையான பாட்டு சார்.
0: சரிங்க, நீங்கள் கேட்ட பாடு இதோ காட்டு கேட்டு வச்சுக்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி.

மனசு மனசு ஒன்னா சேர மாச கணக்கு ஆச்சு. நம்ம மனசு மனசு ஒன்னா சேர மாச கணக்கு ஆச்சு பல மா

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேக்க வருகிறது இன்று சகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி பண்பலை தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Nipunika Shahid. Hindi film Article 370 has won the Best Film Award in the 72nd National Film Awards. Announcing the awards in New Delhi this evening, Chairman of Jury Feature Film Jairat said, Mammootty and Karthik Aaryan have won the National Film Awards in Best Actor category for their movies Brahma Yugam and Chandu Champion. He said Yami Gautam will be given the Best Actress Award

7:25 இருக்கு தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 இருக்கு சந்தோஷ சாரல். காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பனல் அறிமுக நேயர்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சியில் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தர்மபுரி சங்கஸ்கான்சின் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய வானொலி வசந்தம் நிகழ்ச்சியில் அழகு குட்டி செல்லமாக ஒளி விழா வர இருக்கிறது. காலை 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் நிகழ்ச்சியை கேட்கலாம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் உங்கள் விருப்ப பாடல் உங்களது குரலில் கேட்கும் நேரம் அது. 11:00 தர்மபுரி இனிமை சேமையா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே பாவையர்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவற்றை கேட்கலாம். 1:10 நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளிவுலாவரும் நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்கலாம். பிற்பகல் 2:00 இலக்கியம் பேசுவோம். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது. மாலை 4:00 நாடகம் திருவையாறு நாதயோகி நாடகம். எழுதியவர் TSV சர்மா அவர்கள். அமைப்பு S பெரியசாமி S ஜான்சன். மாலை 5:00 டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்திமலர். நாளைய மாவட்ட செய்திமலர் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட செய்திகளை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபடி குறித்து தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ஈச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த பி மதி அழகன். 8:00 இளந்தென்றல். நாளைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலவர இருக்கிறது. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் மருத்துவ நிகழ்ச்சியை கேட்கலாம். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 பாராளுமன்றத்தின் முன் அவை நடவடிக்கைகளை கேட்கலாம். 10:00 சுகமான ரகங்கள் நாளைய நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஒளி உலாவரும் நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. கண்ணில்லாதவர் பார்வையற்றவர் இல்லை. யார் தன் குற்றங்களை காணாதவரோ அவரே பார்வையற்றவர் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.